விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக எம் எஸ் சுப்புலட்சுமி பாடிய தசவதாரம் கீத கோவிந்தம்

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை இனி 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 23 நாள். திருவள்ளுவர் ஆண்டு 2057 சித்திரை திங்கள் 30 நாள். 2026 ஆண்டு மே மாதம் 13 தேதி புதன்கிழமை. சென்னை ரெயின்போ எஃப்எம் 101.4 நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகிறது. நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்

0: தீமை தருவதை நல்லது என்று ஏற்றுக்கொள்வதும் நன்மை தருவதை தீயது என்று விட்டுவிடுவதும் அறியாமை எனப்படும் பேதைமை ஆகும். குறள் எண் 831 அதிகாரம் பேதைமை.
1: பேதைமை என்பதொன்று யாதெனின் ஏதம் கொண்டு ஊதியம் போகவிடல்.
0: தீமை தருவதை நல்லது என்று ஏற்றுக்கொள்வதும் நன்மை தருவதை தீயது என்று விட்டுவிடுவதும் அறியாமை எனப்படும் பேதைமை ஆகும். குறள் எண் 831 அதிகாரம் பேதைமை.

0: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம், நேரம் காலை 6 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. திருப்பத்தூர் தொகுதியில் 1 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தாவேகா உறுப்பினர் திரு சீனிவாச சேதுபதி வாக்கெடுப்பில் கலந்து கொள்வதற்கு உயர்நீதிமன்றம் தடையை எதிர்த்து அவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக ராஜஸ்தான் சிறப்பு காவல்படையினர் இதுவரை 15 பேரை கைது செய்துள்ளனர். கோடை விடுமுறை, முகூர்த்த நாட்கள், வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் 1700 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் மனித விலங்கு மோதல்களை தடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புதன்கிழமைதோறும் நடைபெறும் மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டம் இன்று முதல் வழக்கம்போல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நம்பெருமாள் நெல் அளவை கண்டறியும் வைபவம் நேற்று விமரிசையாக நடைபெற்றது. தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே நீடித்து வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்க

நாடான உகாண்டாவின் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற திரு யுவேரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியை ஏற்றுக்கொண்டார். IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணியை குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் வென்றது. வாவுசி துறைமுக ஆணைய கோப்பைக்கான மாநில சீனியர் ஆடவர் ஹாக்கி போட்டியில் தூத்துக்குடி, சென்னை, தஞ்சாவூர், அரியலூர் மாவட்ட அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 6:03 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இது பக்தி நேரம் மற்றும் நான் உங்க ஆர்ஜே சரஞ்சயராமன். எல்லோருக்கும் ஒரு அழகான காலை வணக்கம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை இப்படி ஆரம்பிக்கிறோம். பக்தி நேரம்ல முதல் பாடலா வந்து வீரமணிதாசன் அவருடைய ஆல்பம்ல இருந்து கணபதியே அப்படின்ற ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நின்றுங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுல.
1: கன்னி மூல கணபதி பகவானே சரணமய்ய.

கணபதி பாடலை கேட்டு முடிச்ச இந்த நேரம் 6:09 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் ரெயின்போல பக்தி நேரம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்த பாடலாக சிவன் பாடல்கள் தொகுப்புல இருந்து கேஜே யேசுதாஸுடைய குரல்ல பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நந்தனங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் 6:14 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இது பக்தி நேரம் நிகழ்ச்சியில. அடுத்த ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. ஜெய ஜெயசங்கரா என்ற தொகுப்புல இருந்து உமாராமனனுடைய குரல்ல இது ஒரு பாடல். எஃப்எம் ரெயின்போ 101.4.

அந்த ஒரு அழகான பாடலை கேட்டு முடித்த அந்த நேரம் 6:17 ஆயாச்சு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக முருகன் பாடல்கள் தொகுப்பில் இருந்து ஓமேனும் அப்படின்ற ஒரு பாடல் உன்னிகிருஷ்ணனுடைய குரலில் வந்துட்டே இருக்கு. கேட்டு நிந்திருங்கள். இது FM Rainbow 101.4.

பாடலை கேட்டு முடித்த இந்த நேரம் 6:23 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டுட்ருக்கீங்க. இந்த பக்தி நேரம், பக்தி நேரமில் அடுத்த ஒரு பாடல் தில்லையம்மன் தொகுப்பில் இருந்து தான், கேஜே யேசுதாஸ் அவருடைய குரலில் வந்துட்டே இருக்க, கேட்டு நந்திரங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

பாடல் கேட்டு முடித்த அந்த நேரம் 6:28 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போல பக்தி நேரம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க நிகழ்ச்சியில. அடுத்த ஒரு பாடல் முருகன் பாடல் தொகுப்பிலிருந்து அடுத்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நிதிருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

இந்த ஒரு அழகான பாடலை கேட்டு முடித்த இந்த நேரம் 6:33 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் கிறிஸ்தவ பாடல் தொகுப்பிலிருந்து, வேளாங்கண்ணி அது பாடல் தொகுப்பிலிருந்து உங்களுக்கு அருமையான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு நிறங்கள் அது எஃப்எம் ரெயின்போ 101.4.

பாடல் கேட்டு முடித்த அந்த நேரம் 6:37. சென்னை FM ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இது பக்தி நேரம்ல அடுத்த பாடலாக இஸ்லாமிய பாடல் தொகுப்பிலிருந்து யாமுதீன் என ஆரம்பிக்கும் இந்த ஒரு பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது FM ரெயின்போ 101.4.

இந்த ஒரு அழகான பாடலை கேட்டு முடித்த நேரம் 6:41 ஆயாச்சு. கடந்த 1 மணி நேரம் நம்ம கேட்ட பக்தி நேரத்துடைய நிறைவு பாடலா, நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு பாடலா ஒரு அழகான பாடல் தான் கொண்டு வந்திருக்கேன். என்ன பாடல் அப்படின்னு கேட்டா, எஸ் கண்ணன் பாடல்கள் தொகுப்புல இருந்து சித்திரவட குரல்ல தான் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நிந்திருங்கள், இன்னும் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சென்னையில். இப்போதைக்கு நான் இங்கேருந்து கிளம்புறேன். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: நேயர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கவிருப்பது தமிழில் செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள சிபிஐ விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் மாநாட்டில் நேற்று உரையாற்றிய அவர், எரிசக்தி துறையில் நாடு அடைந்துள்ள பல்வேறு முன்னேற்றங்களை எடுத்துரைத்தார். தற்போதைய உலகளாவிய ஸ்திரமற்ற சூழலிலும் எரிசக்தி துறையில் இந்தியா தொடர்ந்து வலுவான நிலையில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் மாற்று எரிபொருள் சார்ந்த எரிசக்தி திறன் 81 ஜிகாவாட் என்ற அளவிலிருந்து 288 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாகவும், இது 280% வளர்ச்சி என்றும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் மின்சாரத்தின் தேவை மிக அதிக அளவை எட்டிய போதிலும் எவ்வித தடையுமின்றி மின் விநியோகம் செய்யப்பட்டதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள சிபிஐ விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாள் ராஜஸ்தானில் வெளியானதாக எழுந்த சர்ச்சையை தொடர்ந்து அந்த தேர்வை ரத்து செய்து தேசிய தேர்வு முகமை நேற்று அறிவித்தது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்ட நிலையில்

0: சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் இதில் தொடர்புடைய முக்கிய நபரான ஜெய்ப்பூரைச் சேர்ந்த மணீஷ் என்பவரை ராஜஸ்தான் சிறப்பு காவல் படையினர் கைது செய்துள்ளனர். இதுவரை 15 பேரை கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மணீஷை காவலில் எடுத்து விசாரணை நடத்த சிபிஐ திட்டமிட்டுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. நடந்து முடிந்த தேர்தலில் தாவேகா 108 இடங்களில் வெற்றி பெற்றது. காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் உறுப்பினர்கள் ஆதரவுடன் தாவேகா ஆட்சி அமைத்தது. இன்றைக்குள் சட்டப்பேரவையில் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உத்தரவிட்டிருந்தார். இதனையடுத்து இன்று நம்பிக்கை வாக்கு கோரும் தீர்மானத்தை முதலமைச்சர் பேரவையில் முன்மொழிவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தாவேகாவுக்கு 120 உறுப்பினர்களின் ஆதரவு இருந்த நிலையில் திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அக்கட்சியின் உறுப்பினர் திரு சீனிவாச சேதுபதி இன்றைய நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இந்த தடையை எதிர்த்து திரு சீனிவாச சேதுபதி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். தற்போது தாவேகா அரசுக்கு 119 உறுப்பினர்களின் ஆதரவு உள்ளது. இந்நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் திரு எஸ் பி வேலுமணி, திரு சி வி சண்முகம் உள்ளிட்ட அஇஅதிமுகவின் ஒரு பிரிவினர் தாவேகா அரசுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்களை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சந்தித்திருப்பது அரசியல் நாகரிகத்தை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று தம்மை முதலமைச்சர் சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையிலான இந்திய நாடாளுமன்ற உயர்நிலைக் குழுவினர் இன்று பூட்டான் செல்கின்றனர். மாநிலங்களவை மற்றும் மக்களவை உறுப்பினர்கள், அதிகாரிகள் உள்ளிட்ட 51 பேர் கொண்ட இந்த குழுவினர் இந்தியா பூட்டான் இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அந்நாட்டிற்கு செல்ல உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இக்குழுவினர் தங்கள் பயணத்தின்போது பூட்டான் மன்னர் மற்றும் பிரதமரை சந்தித்து பேசவுள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் இந்த ஆண்டு மலர் கண்காட்சியை 5 நாட்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சி நாளை தொடங்கவுள்ள நிலையில் பல்வேறு வண்ண ரோஜா மலர்களால் விதவிதமான வடிவங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கோடை சீசனான மே மாதத்தில் உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்க ஆண்டுதோறும் காய்கறி கண்காட்சி, வாசனை திரவிய கண்காட்சி, ரோஜா கண்காட்சி, மலர் கண்காட்சி, பழக்கண்காட்சி மற்றும் மலைப்பயிர்கள் கண்காட்சி நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி நாளை உதகை ரோஜா பூங்காவில் 21வது மலர் கண்காட்சி துவங்குகிறது. சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்க பூங்கா முழுவதும் பல வண்ணங்களில் ரோஜா மலர்கள் பூத்துக்குலுங்குகின்றன. இதைத் தவிர ரோஜா மலர்களை கொண்டு ராட்சத அன்னப்பறவைகள் உட்பட பல்வேறு அலங்காரங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு 3 நாட்கள் நடைபெற்ற ரோஜா கண்காட்சியை 30,000 சுற்றுலா பயணிகள் கண்டு கழித்த நிலையில் இந்த ஆண்டு 5 நாட்கள் விமர்சையாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பேரிஜம் ஏரி பகுதியில் காட்டு யானைகள் நடமாட்டத்தால் கடந்த 4 நாட்களாக சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்திருந்தது. யானைகள் இடம்பெயர்ந்துள்ளதால் இன்று முதல் பேரிஜம் ஏரிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானல் சர்வதேச சுற்றுலா தலமாகும். பல்வேறு சுற்றுலா தலங்கள் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக அமைந்துள்ளது. வனத்துறையினரின் அனுமதி பெற்று செல்லக்கூடிய பேரிஜம் ஏரியில் கடந்த 4 நாட்களாக யானைகள் நடமாட்டம் இருந்ததால் சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்திருந்தது. தற்பொழுது காட்டு யானைகள் இடம்பெயர்ந்து காட்டிற்குள் சென்றதால் இன்று முதல் சுற்றுலா பயணிகள் பேரிஜம் ஏரி பகுதிக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே நீடித்து வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த 4 நாட்களுக்கு இயல்பான வெப்பநிலையே தொடரும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் மழை காரணமாக கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி மலைக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக வெள்ளியங்கிரி மலையேற்றம் இன்று முதல் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் அமைந்துள்ள பூண்டி வெள்ளியங்கிரி மலைக்கு சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் ஆண்டுதோறும் பிப்ரவரி

0: மாதம் முதல் மே மாதம் வரை அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் தற்போது தொடர் மழை பெய்து வருவதால் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி வெள்ளியங்கிரி மலை ஏறுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
1: இருவரி செய்திகள். உகாண்டா அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற திரு யுவேரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியை ஏற்றுக்கொண்டார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல்களை தொடர்ந்தால் யுரேனியம் செறிவூட்டும் பணியை தொடங்குவோம் என்று ஈரான் அறிவித்துள்ளது. வங்கிகள் முறைப்படுத்தும் சட்டத்தின் கீழ் மும்பை சர்வோதயா கூட்டுறவு வங்கியின் உரிமத்தை ரிசர்வ் வங்கி ரத்து செய்துள்ளது. தமிழக அரசின் கொறடாவாக திரு சபரிநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். கோடை விடுமுறை முகூர்த்த நாட்கள் வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் 1700 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் மனித விலங்கு மோதல்களை தடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புதன்கிழமை தோறும் நடைபெறும் மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டம் இன்று முதல் வழக்கம்போல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 32 பள்ளிகளின் 415 வாகனங்களை வட்டார போக்குவரத்து அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். திருவள்ளூர், திருத்தணி, பொன்னேரி ஆகிய வருவாய் கோட்டங்களில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடத்த வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரதாப் உத்தரவிட்டுள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் வடக்கலூர் பகுதியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆட்சியர் திருமதி மிருணாளினி ஆய்வு மேற்கொண்டார். திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நம்பெருமாள் நெல் அளவை கண்டறியும் வைபவம் நேற்று விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி கேட்டுக் கொண்டதன் பேரில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 168 ரன் எடுத்தது. 169 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் அணி 14.5 ஓவரில் 86 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. குஜராத் அணியின் தொடக்க ஆட்டக்காரர் சாய் சுதர்ஷன் 61 ரன்னும் வாஷிங்டன் சுந்தர் 50 ரன்னும் எடுத்து அந்த அணியின் வெற்றிக்கு வழிவகுத்தனர். இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களூரு அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ராய்ப்பூரில் இப்போட்டி இரவு மணி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் இன்டர் காஷி அணிகளுக்கிடையே கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. இரு அணிகளும் கோல் எதுவும் போடவில்லை. வஉசி துறைமுக ஆணையக் கோப்பைக்கான மாநில சீனியர் ஆடவர் ஹாக்கி போட்டியில் தூத்துக்குடி, சென்னை, தஞ்சாவூர், அரியலூர் மாவட்ட அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள CBI விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நேரம் 6:55. நேயர்கள் இனி கேட்கலாம்.
3: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
4: அன்புள்ள சதாசிவம் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். ஒவ்வொரு நேரத்திலையும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அல்லது ஏதாவது ஒரு தலைப்பு பத்தி மக்கள் பேசுவாங்க, அப்புறம் அது மாறி போயிடும், இன்னொன்னு வரும், அதை பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. இதுதான் நடைமுறை. ஆனா எப்பவும் பேசப்படும் சில பிரச்சனைகள் தலைப்புகள் உண்டு. உதாரணத்துக்கு புவி வெப்பமயமாதல். ஆராய்ச்சியாளர்கள், அரசியல்வாதிகள், பொதுமக்கள் எல்லாரும் இத பத்தி இப்போ பேசுறாங்க. பூமி வெப்பமடைவதற்கு யார் காரணம்? சந்தேகமே இல்லாம மனிதர்களாகிய நாம தான். நாம் செய்யும் சில பல காரியங்களால தான் இந்த பிரச்சனையே ஏற்படுது. நாம் பயன்படுத்துகின்ற பொருட்களில் இருந்து வெளியேறும் நச்சு வாயுக்கள், அதிகப்படியான வெப்பம் ஆகியவை பூமியை சூடாக்குகின்றன. இதை தடுப்பதற்கு வழியே இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. சதாசிவம் ஐயா, வேர் தெர் இஸ் எ வில் தெர் இஸ் எ வே. எல்லாத்துக்கும் வழி இருக்கு, மனம்தான் வேணும். நம்முடைய வீட்டில் காலையில அல்லது இரவுல ஏதாவது ஒரு வேளை நிச்சயம் இடம்பெறும் சிற்றுண்டி தோசை. இட்லி தோசை நாம எல்லாரும் விரும்பி சாப்பிடுற காலை உணவு. இந்த தோசைய சுடுறதுக்கு தோசை கல்லு வச்சிருக்கோம். தோசை சுட்ட பிறகு அந்த கல்லை எடுத்து நம்ம வீட்டு பெண்மணிகள் ஓரமா ஒதுக்குப்புறமா யாரு கால்லையும் கையிலையும் படாத மாதிரி வச்சிருவாங்க. காரணம், அந்த கல்லுல இருக்கிற சூடு அடங்க அரை மணி நேரமாவது ஆகும். இதே தத்துவம் தான் பூமிக்கும். காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை

0: சூரிய வெப்பத்தால் சூடாகும் பூமி மாலை 6 மணியிலிருந்து மறுநாள் காலை 6 மணி வரை இரவின் குளிர்ச்சியால் தன்னுடைய சூட்டை தணித்து கொள்ளும். இதெல்லாம் முன்னால, குறிப்பிட்ட சில காலத்துக்கு முன்னால சாத்தியம். இப்போ அப்படி இல்லை. நாம பூமியை இரவுல குளிர அனுமதிக்கிறதே இல்லை. எவ்வளவு தெருவிளக்குகள், ஏர் கண்டிஷனர்கள், தொழிலகங்கள், கணினி நிறுவனங்கள் ராத்திரியில வெப்பத்தை உமிழ்கின்றன. இதுல வாகனங்களின் ஓட்டம் வேற அதிகம். இதையெல்லாம் வசதி படைத்தவர்கள் செய்யறாங்க. ஏழபாழ வீட்டுல இது போல சாதனங்களோ வண்டி வாகனங்களோ கிடையாது. ஆனா பயன்படுத்துறவங்களால வெளியிடப்படும் வெப்பம் எல்லாரையும் பாதிக்க செய்யும். என்ன செய்யலாம்? ரெண்டு விதமா சிந்திச்சு செயல்படுறோம். ஒன்னு, இந்த நாட்டுக்கு ஒரு நல்லது செய்யறோம். இன்னொன்னு, தனிப்பட்ட முறையில நமக்கும் நன்மை ஏற்படும். அக்கம் பக்கத்துல போறதுன்னா உடனடியா வண்டி வாகனத்தை தேடக்கூடாது. சைக்கிள்ல போகலாம், நடந்தே போயிட்டு வரலாம். நமக்கு ஒரு உடற்பயிற்சியாவும் ஆகும், சூழலையும் பாதுகாக்கிறோம் இல்லைங்களா? எவ்வளவு எரிபொருள் மிச்சமாகுது சதாசிவம் ஐயா. அதே போல நமது நாட்டு, நமது பகுதி உணவு வகைகளை உட்கொள்ளணும். எங்கெங்கயோ எதோ கிடைக்குதுன்னு வாங்கி சாப்பிடக்கூடாது. எந்த உணவா இருந்தாலும் நல்லா வாயில போட்டு மென்னு கூழா சாப்பிடுறது நல்லது. இது எளிதில் ஜீரணமாக செய்யும், பசியை தூண்டும். நாம் எடுக்கும் உணவு வயிற்றுக்குள்ள போய் ஜீரணமாகி ரத்தமாகி இதயத்திற்கு சென்று அங்கிருந்து தமனிகள் மூலம் உடலின் பல பாகங்களுக்கு போய் இறுதியில் நீராவி போன்று பல இடங்களிலும் பரவி செல்களை அடைகிறது. மனித உடம்புல சுமார் 60 லட்சம் கோடி செல்கள் இருக்குதான். இவ்வளவு செல்களையும் பாதுகாக்க நல்ல உணவை உட்கொள்ளணும். நம்ம நாட்டு உணவு வகைகளை உட்கொள்ளணும். நற்சூழல்ல நாம வாழணும். அதற்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
2: அந்த ஒரு அழகான தகவலை கேட்டு முடித்த அந்த நேரம் 6:59 ஆயாச்சு.

எஃப்எம் கேட்டுட்டு இருக்க எல்லோருக்கும் ஒரு அழகான காலை வணக்கம். எஃப்எம் கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 7:01 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் ரெயின்போல வணக்கம். சென்னை தான் கேட்டுட்டு இருக்கீங்க, மற்றும் நான் உங்க ஆர்ஜே சரண் ஜெயராமன் தான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். எல்லாரும் சுறுசுறுப்பா இப்பதான் எழுந்திருச்சு வாக்கிங் எல்லாம் போயிட்டு இருப்பீங்க, நடந்துட்டு இருப்பீங்க, எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இல்ல இன்னும் சில பேர் வந்து

வந்து போர்வைக்குள்ளேயோ இல்லைன்னா வந்து பெட்லேயே படுத்துட்டு இருப்பீங்க. நோ இஷ்யூஸ், உங்களுக்கு எப்போ தோணுதோ இது பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி 13/5 இந்த நாள் வந்து என்ன நாள் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் நாம் வணக்கம் சேனலில் பேசணும் இல்லையா, தகவல்கள்லாம் நாம் வந்து பரிமாறிப்போம். அப்படி ஒரு தகவல் தான் இன்னைக்கு வந்திருக்கு. அதாவது இன்னைக்கு இந்தியாவோட 5வது குடியரசுத் தலைவராக இருந்த ஃபக்ருதீன் அலி அகமது அவருடைய பிறந்த நாள் என்று கொண்டாடப்படுது. அவரை பத்தின நிறைய தகவல் வந்து இன்னைக்கு பேச போறோம். சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபேஸ்புக் பேஜ்ல வந்து ஒரு கேள்வியும் போடப்பட்டிருக்கு, உங்களோட பதில்களை அங்க தெரிவிக்கலாம். என்ன கேள்வி அப்படின்னு கேட்டா, ஃபக்ருதீன் அலி அகமது குடியரசுத் தலைவராக பதவி வகித்த ஆண்டு காலம் எது? உங்களுக்கு தெரியுமா? பிளீஸ் அந்த ஃபேஸ்புக்கில் போயிட்டு உங்களோட பதில்களை கமெண்ட்டாக வந்து போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நிகழ்ச்சியில் வந்து நிறைய பாடல் கேட்க போகிறோம், நிறைய தகவல்கள் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியோட ஆரம்ப பாடலாக நான் கொண்டு வந்த பாடல் வந்து தில் திரைப்படத்திலிருந்து திப்பு மற்றும் கார்த்திக் மற்றும் சித்ரா ஆனந்த் இவங்கள்லாம் சேர்ந்து பாடிய இந்த ஒரு பாடல். பா விஜய் இந்த பாடலுக்கு பாடலை எழுதியிருக்காரு, வித்யாசாகர் இசை அமைச்சிருக்காரு. நிறைய விஷயங்கள் பேசலாம். இது சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதுல.

இந்த ஒரு பாடலை கேட்டு முடித்த இந்த நேரம் 7:08 ஆயாச்சு. எஸ் நிகழ்ச்சியில வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் ஃபேஸ்புக்ல. அதாவது ஃபக்ருதீன் அலி அகமத் அவர் வந்து குடியரசுத் தலைவராக பதவி வகித்த ஆண்டு காலம் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. எஸ் யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். ஜெயக்குமார் அவர் பதில் சொல்லியிருக்காரு, கே வி ஜெயசீலன் அவர் பதில் சொல்லியிருக்காரு, தாமோதர ஒருத்தர் அவர் பேர் வந்து என்னன்னே புரியலங்க, அவரோட பேர் கொஞ்சம் கிளியராக எழுதி நல்லா இருக்கும். அவர் காலை வணக்கம் சொல்லியிருக்காரு. நிறைய பேர் வந்து காலை வணக்கம், தருமபுரி முருமுருகன் காலை வணக்கம் சொல்லி பதிலை வந்து கரெக்டாக சொல்லியிருக்காரு. சதீஷ்குமார் அவர்களும் சொல்லியிருக்காரு. பரவாயில்ல, நான் கேட்ட கேள்வி விட எக்ஸ்ட்ராவும் நீங்கள் வந்து தகவல் கொடுக்குறீங்க, அது ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. இத்தனை பேர் இவ்வளோ ஆர்வமாக பதில் சொல்லும்போது எல்லாத்தையும் படிக்கணும்னு ஆசை, ஆனால் நம்மளுக்கு நேரமின்மை அவ்வளோ பெருசாக இல்லை. ஏன்னா நிறைய பேர் பேசிட்டு இருக்கீங்க, கமெண்ட்ஸ் போட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு கணேசன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இனிய காலை வணக்கம் அப்படின்னு கேசவன் சொல்லியிருக்காரு. சூளை ஓகே மனோகரன் அவரும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. பதில் எல்லாருமே ரொம்ப அழகாக சரியாக கொடுத்துட்டு வரீங்க, ஆனால் பதில் என்னன்றத காத்திருந்து கேளுங்க. அப்புறம் இந்த காலையில் வந்து டிஃபனோட ஃபோட்டோ போடுறது, பிரேக்ஃபாஸ்ட் ஃபோட்டோ போடுறது, டீ காஃபி இதெல்லாம் ஃபோட்டோ போடுறதுக்கு பதிலாக கொஞ்சம் ரெயின்போ எஃப்எம் கணிப்பு வச்சிங்கன்னா சாப்பிடும். ஃபோட்டோவோடு நிறுத்திக்காதீங்க ப்ளீஸ். நாங்களே பசியில் இங்கே உட்காந்துட்ருக்கோம், நீங்கள் இதெல்லாம் போட்டு எங்களை இன்னும் டெம்ட் பண்ணுறீங்க. ஓகே, இன்னும் பதில்கள் எதிர்பார்த்துட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து ஃபக்ருதீன் அலி அவரை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன். இவர் இந்தியாவுடைய 5வது குடியரசுத் தலைவராக இருந்திருக்காரு. இவர் வந்து பிறந்த ஆண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1905 பிறந்திருக்காரு, 3rd May. இவருடைய தந்தையோட பெயர் வந்து கர்னல் அகமத். அவர்தான் இவருடைய தந்தை. இவர் வந்து தன்னுடைய படிப்பை வந்து உத்தரப்பிரதேச மாநிலம் கோண்டாவிலும் டெல்லியிலும் அவர் படிச்சிருக்காரு. அடுத்த லிங்க்ல அவர் எங்க போய் சட்டம் படிச்சாரு, எந்த ஊர்ல படிச்சாரு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி எஸ் சென்னை எஃப்எம் ரெயின்போன்ற ஃபேஸ்புக் பேஜ்ல உங்களுக்கான கேள்வி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, உங்களோட பதில்கள் வந்து எதிர்பார்த்துட்டே இருக்கேன். அந்த கேள்வியை மறுபடியும் உங்களுக்கு படிக்கிறேன். ஃபக்ருதீன் அலி அகமத் குடியரசுத் தலைவராக பதவி வகித்த ஆண்டு காலம் எது? எஸ் நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு அழகான பாடல் தான் வந்து கொண்டு வந்திருக்கேன். என்னுடைய நேயர்களுக்காகவே வந்து ரொம்ப அழகான பாடலாம் தேடி தேடி நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன் எஸ் நிகழ்ச்சியில் வந்து. அடுத்த ஒரு பாடல் வந்து சாமுராய் திரைப்படத்திலிருந்து, நித்யஸ்ரீ மகாதேவன் மற்றும் தஸ்ரா இவங்க சேர்ந்து பாடியிருக்காங்க. வைரமுத்து இந்த பாடல் எழுதியிருக்காரு, ஹாரிஸ் ஜெயராஜ் இதுக்கு இசையமைச்சிருக்காரு. என்ன பாடல் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க, எஸ் கேட்டுட்டு வாங்க.

அழகான பாடெல்லாம் காலை வேளையில கேட்டுட்டு இருக்கீங்க, எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ நேரம் 7:18 ஆயாச்சு. வணக்கம் சென்னையில, நான் உங்க ஆர்ஜி சரண் ஜெயராமன் தான் உங்க கூட இணைஞ்சிருக்கேன். ஓகே, சென்னை எஃப்எம் ரெயின்போ ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்து ஒரு கேள்வி ஒன்று போட்டிருந்தேன். அந்த கேள்விக்கு ரொம்ப அழகான பதில், கரெக்டான பதிலாக நிறைய பேர் சொல்லிட்டுருக்கீங்க. சரண் வணக்கம், சரண் உங்களுக்கு ஒரு பெரிய வணக்கம் சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் குட் மார்னிங் சொல்லியிருக்கீங்க. எஸ் கண்ணன் வந்து ஒரு கரெக்டாக அந்த ஆன்சரை வந்து எழுதியிருக்காரு. வீரதுரை அவரும் வந்து ஆன்சரை கரெக்டாக எழுதியிருக்காரு. அப்புறம் வந்து ராமகிருஷ்ணன் வந்து எஸ் இதுதான் ஆன்சர் அப்படின்னு அவர் ரொம்ப ஆணித்தனமாக பதில் ஒன்று சொல்லியிருக்காரு. நரேஷ்குமார் அவங்க வந்து ஹாய் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி ஆன்சரையும் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. எஸ் அடுத்து வந்து கதிரவன் அவரும் பதில் அழகாக சொல்லியிருக்காரு. புதுச்சேரி கோவிந்தன் அவர் வந்து ஒரு பதில் எழுதி அதுக்கு விளக்கமும் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பர்த்டே விஷஸாகவும் வந்து அந்த ஃபோட்டோவும் இணைச்சிருக்காரு, ஃபக்ருதீன் அலியோடைய புகைப்படத்தை. இது மாதிரி நிறைய பேர் வந்து ரொம்ப அழகழகாக பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. எஸ் பார்க்கும்போது இந்த ஒரு காலை எவ்வளோ தகவல் கொடுத்து தகவல் பரிமாற்றத்தோடு ஆரம்பிச்சிருக்குல்ல. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. எஸ் ஓகே, போன லிங்க்ல நான் வந்து உங்களுக்கு சொன்னேன், ஃபக்ருதீன் அலி அகமத் அவர் வந்து எங்கே சட்டம் படித்தார் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் இல்லையா. அவர் வந்து சட்டம் படித்தது வந்து லண்டனில் தான் அவர் வந்து சட்டம் படிச்சிருந்தார். சட்டம் படித்து முடித்த பின்பு 1928 கொல்கத்தாவில் வக்கீலா வந்து வேலை செஞ்சிட்டு இருந்தார். எஸ் இன்னும் வந்து இவரை பத்தின தகவல் நிறைய வச்சிருக்கேன், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடல்லாம் நீங்க கேட்டு வரணும் இல்லையா. எஸ் ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்தான் வந்து அடுத்த ஒரு அழகான பாடல் கொண்டு வந்திருக்கேன். சோனு நிகம் மற்றும் ஹரிணி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. வைரமுத்து இந்த பாடல் வந்து எழுதியிருக்காரு. இதுக்கு இசை ஏஆர் ரஹ்மான். எஸ் ஜீன்ஸ் படத்திலிருந்து நீங்க யோசிச்ச அதே பாடல் தான் வந்துட்டு இருக்கு. கேட்டு நந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுல.

எஸ் ஃபேஸ்புக்கில் வந்து நாம் வந்து கேள்வி கேட்டிருந்தோம். ரொம்ப அழகான பதில், அதாவது எல்லாருமே சரியாக பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஜிஎஸ் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அப்படின்ட்டு மச்சவல்லவன் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ராமகிருஷ்ணன் வந்து சரியான பதில் வந்து கொடுத்துருக்காரு. ரமா அவங்களும் வந்து இனிய சுவையான காலை வணக்கம் அப்படின்னு அவங்க ரொம்ப அழகாக வந்து சொல்லி பதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து யாரு அப்படின்னு பார்த்தா நரேஷ்குமார், அவர் வந்து ஹாய் குட் மார்னிங் ஆர்ஜே அப்படின்னு சொல்லி அவருடைய பதிலும் சொல்லியிருக்காரு. ஏகாம்பரம் வந்து அந்த வருஷத்தை வந்து கரெக்டாக எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் போட்டு இந்த வருஷம்தான் வந்து அவர் பதவி வகித்தார் அப்படின்ட்டு அவரும் தன்னுடைய பதிலை வந்து பதிவிட்டிருக்காரு. ஜெயக்குமார் அப்படின்றவர் வந்து எந்த டேட்லேருந்து, எந்த வருஷன் கூட இல்லை, எந்த டேட்லேருந்து அப்படின்ட்டு அவர் தன்னோட பதிலை வந்து போட்டிருக்காரு. எஸ் ஆல்மோஸ்ட் எல்லாருமே ரொம்ப அழகாக கரெக்டாக பதில் சொல்லிட்டு வரீங்க. எஸ் நான் எல்லோருக்கும் வணக்கம் சொல்லி எல்லோரும் பேரையும் படிக்கலையேன்னு நினச்சிக்காதீங்க. கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கிறதால சில பேர்கள் வந்து மேலே கீழே போயிடுது. உங்கள் எல்லோருக்கும் ஒரு பெரிய வணக்கம், உங்களோட அன்புக்கு ஒரு பெரிய நன்றி. எஸ் இவரை பற்றின இன்னும் சில விஷயங்கள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஃபக்ருதீன் அலி அஹமத், அவர் வந்து 3 முறை அசாம் மாநிலத்தில் அமைச்சராக பொறுப்பேற்று அரும் பணியாற்றிருக்காரு. மத்திய அமைச்சரவையில் வந்து நீர்ப்பாசனம், கல்வி, கைத்தொழில், விவசாய அமைச்சராக இருந்து இவர் ஆற்றிய பணிகள் வந்து ரொம்ப அதிகமாக பேசப்பட்டுச்சு அந்த காலகட்டத்தில். அந்த காலகட்டத்தில் மட்டும் இல்லை, இன்னி வரைக்கும் அவரை பற்றி பேசுகிறோன்னா அவருடைய பணி வந்து அவ்வளோ சிறப்பான ஒரு பணியாக இருந்துச்சு அப்படின் தான் சொல்லணும். அவர் குடியரசுத் தலைவராக இருந்த அந்த காலம் கூட ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய தகவல், நிறைய விஷயங்கள் வந்து இவரை பற்றி பேச போகிறோம். அதுக்கு நடுவில் வந்து பாடலும் கேட்க போகிறோம். ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி சின்ன ஒரு விளம்பர இடைவேளை இருக்குது, அதெல்லாம் போயிட்டு வாங்க. உங்களோட பதிலை வந்து நீங்கள் தெரிவிச்சுட்டே இருங்க, நானும் பார்த்துட்டே இருக்கேன். கூட இன்ட்ரெஸ்டிங்கான பல தகவல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.

எஸ் எஃப்எம் தான் கேட்டுட்ருக்கீங்க, ரெயின்போ எஃப்எம் கேட்டுட்ருக்கு. இந்த நேரம் 7:26 ஆயிருக்கு. வணக்கம் சென்னையில் என் கூட இணைஞ்சிருக்கீங்க, நான் உங்கள் ஆர்ஜே சரண் ஜெயராமன்.

0: La mesa de doble. நேரம் 7:30. சைபாலின் இன்றொரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
2: சைபால்
3: ரொம்ப பேருக்கு கூட்டத்தில் பேசுறதுன்னா பயம், நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு மற்றவங்க நினச்சிடக்கூடாதுங்கிற எண்ணம் தான் இதுக்கு காரணம். ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டம்னா பயம் அதிகமாக இருக்கும். முக்கியமானவங்கள்லாம் வருவாங்களே, அவங்களாம் நம்மளை பற்றி மட்டமாக நினச்சிருவாங்களே அப்படிங்கிற பயம் வந்துடும். ஆனால் மேடை பேச்சுங்கிறது அவ்வளவு கடினமான ஒரு காரியம் இல்லைங்கிறாங்க அது சம்பந்தமான நிபுணர்கள். யாரும் பேச்சாளராகலாம், இது ஒன்றும் பெரிய கிஃப்ட்டு கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு சிறந்த பேச்சாளர் ஆகணுமா அப்படின்னா அதுக்குன்னு சில ஆலோசனைகளை சொல்லி வச்சுருக்கிறாங்க அனுபவசாலிகள். முதல் ஆலோசனை என்னென்னா, உங்கள் பேச்சு வந்து எளிமையாக இருக்கணும். ஏதாவது ஒரு கருத்து அல்லது ரெண்டு கருத்து சொன்னால் போதும், 20 அல்லது 30 கருத்துக்களை சொல்லிகிட்டே போகக்கூடாது. ரெண்டாவது ஆலோசனை, நீங்கள் என்ன பேச போகிறீங்கங்கிறது முதல்ல உங்களுக்கு நல்லா புரியணும், அதுக்கப்புறம்தான் அதை அடுத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியும். எப்படி ஆரம்பிக்க போகிறோம், எந்த கருத்தை முக்கியமாக வலியுறுத்த போகிறோம், எப்படி முடிக்க போகிறோம் அப்படிங்கிறத முதல்லே நல்லா சிந்தித்து மனசில் வச்சுக்கணும். கடைசியாக என்ன சொல்கிறீங்களோ அதுதான் கேட்குறவங்க மனசில் நிற்கும். மூணாவது ஆலோசனை என்னென்னா, உங்கள் பேச்சு சுருக்கமாக இருக்கணும். ஒரு 15 நிமிஷம் பேசுகிறது ரொம்ப பொருத்தம், மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இருக்கிறது நல்லதில்லை. நாலாவது ஆலோசனை, நீங்கள் பேசுகிறது உண்மையாக இருக்கணும். உங்களுக்கு உண்மையான அனுபவங்கள் இருக்கும், அதை சொல்லலாம். உங்களுடைய உண்மையான அனுபவங்களை மற்றவங்களோட பகிர்ந்துக்கணும், அதுதான் முக்கியம். ஐந்தாவது ஆலோசனை, ஆரம்பத்தில் கொஞ்சம் நேரம் உங்களை பற்றியும் எதிரில் உள்ளவங்களை

பற்றியும் சம்மந்தப்படுத்தி ஏதாவது பேசி ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திக்கணும். ஒவ்வொருத்தரும் இப்போ இவர் பேச போகிறது நம்ம சம்மந்தப்பட்டது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுருவாங்கள்ல, அதுக்கப்புறம் அவங்க கேட்க தயாராகிட்டாங்கன்னு அர்த்தம். எதிரில் உட்காந்துருக்கிற கூட்டத்திலிருந்து மூணு பேரை தேர்ந்தெடுங்க. அதாவது வலது பக்கம் ஒருத்தர், நடுவில் ஒருத்தர், இடது பக்கம் ஒருத்தர். அதாவது உங்களை வந்து ரொம்ப கனிவாகவும் ஆர்வமாகவும் பார்க்குறவராக பார்த்து தேர்ந்தெடுத்துங்க. மனசுக்குள்ளே நீங்கள் பேசும்பொழுது என்ன பண்ணோம்னா, இவங்களை நேருக்கு நேராக மாறி மாறி பார்த்துக்கிட்டே பேசுனீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒட்டு மொத்த கூட்டத்தையும் பார்த்து பேசுகிறதாக ஒரு உணர்வு அதை ஏற்படுத்திவிடும். ஆறாவது ஆலோசனை என்னென்னா, சொற்பொழிவுன்னா நீங்கள் பேசணும், படிக்கக்கூடாது. எழுதி படிக்கிறது நல்லா இருக்காது. குறிப்புகள் வேணும்னா வச்சுக்கலாம். படிக்கிறது பேப்பர்லேருந்து வர்றது மாதிரி இருக்கும். பேச

0: வச்சுக்கலாம். படிக்கிறது பேப்பர்லேருந்து வர்றது மாதிரி இருக்கும், பேசுகிறது இதயத்திலேருந்து வர்றது மாதிரி இருக்கும். அப்புறம் ஏழாவது ஆலோசனை சொல்கிறாங்க, அது என்னென்னா, மேடையில் ஏறி நின்ற உடனே இயல்பாக மூச்சை இழுத்து விட்டுங்க, இயல்பு நிலைக்கு வாங்க, அதுக்கப்புறம் இயல்பாக பேச ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இவ்வளவும் வந்து பேச்சு கலையில் வல்லுநர்களாக இருக்கிறவங்க சொல்லுகிற ஆலோசனைகள். இதையெல்லாம் கடைபிடிச்சா நமக்கும் அதுக்கும் வெகு தூரம்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒன்று இப்போ கிட்டத்தில் நெருங்கி வந்துடும். நாம் சொல்கிறபடியெல்லாம் அது கேட்கும். ஒரு பேச்சாளர், அவருக்கு சுருக்கமாகவே பேச தெரியாது, மேடையில் ஏற்றி விட்டுவிட்டால் போதும், ஆரம்பிச்சிருவார், நிறுத்த மாட்டார், பேசிக்கிட்டே இருப்பார். ஒரு தடவை அவர் ஒரு கூட்டத்தில் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறார். எதிரில் பொறுமையிழந்த ஒருத்தர் தன்னுடைய கை கடிகாரத்தை காட்டினார். அதை கவனித்த பேச்சாளர், மன்னிக்கணும், கை கடிகாரம் நான் கொண்டுகிட்டு வர மறந்துட்டேன், அதுதான் நேரம் போனதே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். இதுக்கு அவர் சொன்னாராம் கோபமாக, ஏய்யா, கடிகாரத்தை தான் பார்க்க முடியல, மறந்துட்டேன், பக்கத்தில் மாட்டியிருக்கிற கேலண்டரையாவது பார்க்கக்கூடாதா அப்படின்னாராம்.
1: முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: சைபாலின் இன்றொரு தகவல், இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால். தென்கட்சி கோ சுவாமிநாதனுடைய அந்த சொற்பொழிவை கேட்கும் போது அந்த நாள் எவ்வளவு அழகாகுதுல்ல. அதை தவிர்த்து அந்த நாள் வந்து நம்ம கடந்துருவோமா என்ன, கிடையவே கிடையாது. அந்த வார்த்தைகள் வந்து இன்னமும் காதில் ஒழிச்சிட்டு இருக்கு. அவர் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் அவ்வளோ அழகா இருக்கு. எஃப்எம் ரெயின்போல இந்த மாதிரி தகவல் எல்லாம் கொடுக்கும் போது மனசுக்கு ஒரு நிம்மதியா இருக்கு. இந்த வார்த்தைகளை கேட்டு அந்த ஒரு நாள் ஆரம்பிக்கும் போது எஸ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 7:34 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் ரெயின்போல வணக்கம். சென்னையில தான் இணைஞ்சிருக்கீங்க. May 13 இன்று ஃபக்ருதீன் அலி அகமதுடைய பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருக்கோம். அதற்கான ஒரு கேள்வியாக தான் உங்களுக்கு வந்து சென்னை எஃப்எம் ரெயின்போ ஃபேஸ்புக் பேஜில் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஃபக்ருதீன் அலி அகமது குடியரசுத் தலைவராக பதவி வகித்த ஆண்டு காலம் எது? உங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஃபேஸ்புக்கில் வந்து கமெண்ட்டாக போடுங்க. அதுக்கு நடுவில் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கோம். நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. அதாவது இவர் பிறந்த ஊர் எது? டெல்லின்னு சொல்லாதீங்க, டெல்லியில் எந்த இடத்துல இவர் பிறந்தார் அப்படின்றது தான் கேள்வி. அப்படியே நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பதில சொல்லுங்க பார்க்கலாம். டெல்லியில் இவர் பிறந்த அந்த ஊருடைய பெயர் வந்து எது அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அடுத்த லிங்க்ல கண்டிப்பாக நான் அதுக்கான பதில் சொல்கிறேன். அதுக்கு நடுவில் அன்புராணி, பெரியண்ணா, காவேரி இவங்க எல்லாருமே வந்து கண்ணன் இவங்க எல்லாருமே பதில் சொல்லி குட் மார்னிங் சரண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன் அவர் பதில் சொல்லியிருக்காரு. வீரதுரை அவரும் வந்து பதில் சொல்லியிருக்காரு. நிறைய பேர் வந்து சரியான பதில் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு. அதுலேயும் சில பேர் வந்து எண்ணிலிருந்து அப்படின்ற அந்த டேட்டோடைய சொல்லியிருக்கீங்க. பழனி அவர் பதில் சொல்லியிருக்காரு, பத்மினி அவங்க கரெக்டான பதில் வந்து சொல்லியிருக்கு. அனைவருக்கும் காலை வணக்கம், இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் ஆர்ஜி அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி பத்மினி வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க. அன்பு சகோதரர் சரண் ஜெயராமனுக்கு இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருக்காங்க. மணலி ஜெயக்குமார், மணலியிலேருந்து ஜெயக்குமார் வந்து அப்படி ஒரு பதில் வந்து போட்டிருக்காரு. கேசவன் வந்து இனிய காலை வணக்கம் அப்படின்னு வணக்கம் சொல்லியிருக்காரு இவங்க எல்லோருக்குமே. அப்புறம் வந்து பாபு அவரும் வந்து பதில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு, ரொம்ப அழகான பாடல் அப்படின்னு திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவங்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் கேட்கணுன்ட்டு தான் அந்த மாதிரி பாடலாம் போட்டுட்ருக்கோம். எஸ், அடுத்து வந்து சங்கர் அவரும் வந்து சரண் சார் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி பதிலையும் கரெக்டாக போட்டுருங்க. காலை வணக்கத்தோடு நிறுத்த பதில் சொல்கிறீங்க பார்த்தீங்களா. மதுரை சண்முக சுந்தரம், மணலி பெரிய ஜெயக்குமார், அதுக்கப்புறம் வந்து அப்துல், இவங்க எல்லோருமே வந்து சரியாக பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகான நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் பார்க்கணும் இல்லையா, இல்லை கேட்கணும் இல்லையா? எஸ், ஒரு நிகழ்ச்சியில் வந்து அடுத்த ஒரு பாடல் தான் வந்துட்டே இருக்கு. காக்க காக்க திரைப்படத்திலிருந்து சுனிதா சாரதி அவங்க மற்றும் ஃபெபிமணி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. தாமரை இந்த பாடலுக்கு வரிகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்எஸ் ஜெயராஜுடைய சில இந்த ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு நிந்திருங்கள்.

எஸ் அந்த ஒரு அழகான பாடலை கேட்டு முடிச்சுட்டு வந்துடுறீங்க. எஸ் நேரம் 7:42 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இது வணக்கம் சென்னை. எஸ் நிகழ்ச்சியில் வந்து ஒரு அழகான கேள்வி கேட்டிருந்தேன். பக்ருதீன் அலி அகமது அவர் குடியரசுத் தலைவராக பதவி வகித்த ஆண்டு காலம் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். பதில் வந்துட்டே இருக்கு. எஸ் மயிலை பட்டாவி வந்து அதுக்கான பதிலை வந்து கரெக்டாக சொல்லியிருக்காரு. மனோகரன் அவர் வந்து சரண் ஜெயராமன் தொகுத்து வழங்கும் மற்றும் திரைப்பட பாடல்கள் எல்லாமே அருமை அப்படின்னு சொல்லி பதிலையும் அவர் சொல்லியிருக்காரு. ராஜேஸ்வரி அவங்க வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெயக்குமார் அவர் வந்து பதில் வந்து மறுபடியும் ஒரு பதில் போட்டிருக்காரு. எஸ் அப்புறம் வந்து மணலி ஜெயக்குமார் மறுபடியும் ஒரு கமெண்ட் போடுங்க. 5-6 கமெண்ட் போட்டிங்கன்னா நான் மறுபடியும் அந்த பேரை படிக்கிற மாதிரி இருக்கு. எஸ் ஃபக்ருதீன் அலி வந்து அவர் டெல்லியில் எந்த பகுதியில் பிறந்தார் அப்படின்னு நான் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா. போன லிங்க்ல வந்து நான் சொல்லியிருந்தேன். அவர் டெல்லியில் வந்து பழைய டெல்லி ஓல்டு டெல்லியில் தான் வந்து பிறந்தார். ஓல்டு டெல்லியில் எங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹவுஸ் காசி அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துல தான் அவர் வந்து, அது வந்து பழைய டெல்லி அங்கே இருக்குது, அங்கே தான் அவர் வந்து பிறந்தார். அதான் அவர் பிறந்த எக்ஸாக்டான லொக்கேஷன். நிகழ்ச்சியில் வந்து பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆனால் இப்போ இல்லை, அடுத்த கட்டில் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி வந்து நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு அழகான பாடல் வந்து வந்துட்டு இருக்கு. என்ன பாடல் சரண் தானே கேட்குறீங்க? ஆழ்வார் திரைப்படத்திலிருந்து முகமது சலாமத் மற்றும் சாதன சரகம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. வாலியோட வரிகளில் ஸ்ரீகாந்த் தேவாவுடைய இசையில தான் இந்த ஒரு பாடல், இந்த ஒரு அருமையான பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமதுளை.

0: 101.4 இங்க எல்லாமே தூளி.
1: எஃப்எம் ரெயின்போ கேட்டு இருக்க இந்த நேரம் 7:50 ஆயாச்சு. ஆனா அப்படி பேசி முடிக்கிற நேரத்தில் 51 ஆயிடுச்சு. எஸ், நேரம் வந்து 7:51 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம். சென்னையில் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி ஷேர் பண்ணோம். நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். எஸ், இப்போ நான் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல தான் இருக்கேன். நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எல்லாருமே கரெக்டாக தான் பதில் சொன்னீங்க. அந்த ஒரு வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, சரியா பதில் சொன்னீங்கன்னு சொன்னீங்க, என்ன பதில் தானே கேட்குறீங்க. எஸ், 5வது குடியரசுத் தலைவராக இருந்த ஃபக்ருதீன் அலி அஹ்மத் அவர்களுக்கு வந்து இன்றைக்கு பிறந்தநாள். அதாவது 13 அன்னைக்கு அவருக்கு பிறந்தநாள். அவருடைய அவர் எந்த வருடம் பிறந்தார்னா 1905 பிறந்தார். ஆனால் வந்து நான் கேட்ட கேள்வி வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த வருடம் வந்து அவர் குடியரசுத் தலைவராக, இந்தியாவுக்கு குடியரசுத் தலைவராக பதவி வகித்த ஆண்டு காலம் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேருக்கு சரியான பதில் சொன்னீங்க. எஸ், அதுக்கான சரியான பதில் வந்து 1974 to 1977. பதில் சொன்ன எல்லோருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். எஸ், உங்களோட பதில்களும் உங்களை அன்பு, உங்களோட வாழ்த்துக்கள், காலை வணக்கம், எல்லாமே எல்லாருமே எல்லோருக்கும் போய் சேர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் வந்து சேர்ந்துச்சு. எஸ், நிகழ்ச்சியில் வந்து நிறைவு பாடலாக வந்து என்ன படத்துலேருந்து பாடல் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாக்லேட் திரைப்படத்திலேருந்து அனுராதா ஸ்ரீராம் மற்றும் ரெஹனா வந்து சேர்ந்து பாடியிருக்காங்க.

காளி இந்த பாட்டுக்கு வரிகள் எழுதியிருக்காரு, தேவா இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காரு. என்ன பாடல் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், அதே பாடல் தான். எஸ், இப்ப நான் கிளம்புறேன், 8 மணிக்கு மறுபடியும் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போ நான் சின்ன ஒரு பிரேக் எடுத்துக்கிறேன். நீங்களும் நல்லா ஜாலியா காலைல பிரிஸ்கா எழுந்துட்டு இருப்பீங்க, வாக்கிங் எல்லாம் போயிட்டு இருப்பீங்க, பார்த்து சேஃபா இருங்க, தண்ணி குடிங்க, ஹைட்ரேட்டடா வச்சுக்கோங்க. வெயில்ல வெயிலெல்லாம் போய் வேலை இருந்தா போங்க, இல்லைன்னா தயவு செய்து வெயில மட்டும் சுத்தாதீங்க. ஏன்னா நம்மள நாம தானே பாத்துக்கணும். எஸ், உங்க அக்கறையில வந்து பெரும் பங்கு வகிக்கணும் அப்படின்றத எங்களுடைய ஆசை. எஸ், நிகழ்ச்சியில வந்து நிறைவு பாடலா சாக்லேட் திரைப்படத்துல இருந்து அந்த ஒரு பாடல் தான் வந்துட்டு இருக்கு. கேட்டு நேந்திரங்கள், என்ஜாய் பண்ணுங்க. இது எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்க எல்லாமே சமதுல.

0: ఆండి అమ్మ.
1: வானொலிக்கு 90
2: ஜன்னலோர காற்றோடு கலந்து ஊரெங்கும் விடிய விடிய ஒலிக்கிறாய். கவலைகளை மறக்கச் செய்து தாலாட்டு பாடி நிம்மதியோடு உறங்கவும் வைக்கிறாய். இதயங்களை ஒன்றோடு ஒன்றிணைக்கிறாய். பயணங்களில் உன் பாடல்கள் காதலாய் ஒலிக்கின்றது. தென்றல் வீசும் போது தாலாட்டு பாடி நிம்மதி அளிக்கிறாய். வானொலியே, உனக்கு வயதோ 90, ஆனால் என்றும் இளமையாய் எங்களோடு நிற்கிறாய்.

0: நேரம் காலை 8 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரெங்கநாதன். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தாவேகா உறுப்பினர் திரு சீனிவாச சேதுபதி வாக்கெடுப்பில் கலந்து கொள்வதற்கு உயர்நீதிமன்றம் தடையை எதிர்த்து அவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை பெற்றுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக ராஜஸ்தான் சிறப்பு காவல்படையினர் இதுவரை 15 பேரை கைது செய்துள்ளனர். கோடை விடுமுறை, முகூர்த்த நாட்கள், வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் 1700 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புதன்கிழமைதோறும் நடைபெறும் மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டம் இன்று முதல் வழக்கம்போல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நம்பெருமாள் நெல் அளவை கண்டறியும் வைபவம் நேற்று விமரிசையாக நடைபெற்றது. தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கை கருகே நீடித்து வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவின் அதிபராக திரு யொவேரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியை ஏற்றுக்கொண்டார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் போகத் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணியை குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா வருவிருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

நிகழ்ச்சிகளுக்கு போறதுக்கு வழி நான் ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணிக்கணும் என்னோட லிசனர் கூட அப்படின்னு நினைச்சுக்கிறேன். நேத்து வந்து நான் ரொம்ப கொஞ்சம் லோவா இருந்தேன், சோகமா இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நேர்கள் நேற்று நீங்கள் கொடுத்தீங்க தெரியுமா ஒரு பூஸ்ட், நீங்கள் பேசுனீங்க பார்த்தீங்களா. நான் அப்போ தான் யோசிச்சேன், வானொலிக்கு எப்படி 90 வயசு இந்த வயசுலையும் இந்த வானொலி இளமையாக இருக்குன்னு, அது நேர்களால் மட்டும்தான் நடந்திருக்கு. நேற்று அந்த ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இல்லையா, அது நடந்துச்சு எனக்கு. அந்த நாளையே நீங்கள் எல்லோரும் மாற்றுனீங்க, இவ்வளோ அன்பாக இவ்வளோ அழகாக என்கிட்ட பேசி அந்த நாளை ரொம்ப புத்துணர்ச்சியாக மாற்றின நேர்களுக்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும். அதை நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எப்பயும் நான் மைக்கு முன்னாடி பின்னாடி வந்து நான் உட்காந்து பேசும்போது நான் ரேடியோவில் பேசுகிறேன் அப்படின்னு நினைக்க நினச்சதே கிடையாது. நான் யாரோ ஒரு நபர் கூட தனியாக உட்காந்து ஒரு கான்வர்சேஷன் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி தான் பேசுவேன். அந்த ஒரு இது வந்து உங்கள் எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கு அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப நன்றி. வானொலி என்ன மாதிரி ஒரு மேஜிக்லாம் பண்ணதில்ல, எஸ் தேங்க்யூ ஸோ மச், ஒரு பெரிய நன்றி உங்கள் எல்லாருக்கும். இன்றைக்கி நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு மணி நேரம் வந்து நிறைய விஷயங்கள்லாம் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு அழகான பாடல் தான் வந்துகிட்டே இருக்குது. என்ன பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பம்பர கனாலி திரைப்படத்திலிருந்து உதித் நாராயணன் மற்றும் சாதனா சர்கம் சேர்ந்து பாடிய பாடல், கபிலனோட வரிகளில் ஸ்ரீகாந்த் தேவாவுடைய சேலம். இந்த ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு இணைந்திருக்கிறது. எஃப்எம் ரெயின்போ 101.4 எல்லாமே சமதுல.

0: स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: அந்த ஒரு அழகான பாடலை கேட்டு முடித்த இந்த நேரம் 8:11 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டிருக்கீங்க. ரஷ்யா ரெயின்போல நான் சரண் ஜெயராமன் பேசிட்டு இருக்க நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி
2: வானொலிக்கு 90
3: வணக்கம். நான் எழுத்தாளர் லதா சரவணன், தொழில் முனைவோர். முதல்ல 90 ரேடியோ குழந்தைக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். என்னடா குழந்தைன்னு சொல்றேன் பாக்குறீங்களா? அவங்க தாங்க தினசரி புதுசா கத்துக்குவாங்க, தன்னோட குறும்பான செயல்களால நம்ம ரசிக்க வைப்பாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு 1992 அந்த டைம்ல அதிகாலையில தூக்கத்துல இருந்து நம்மளை எழுப்புறது முதல்ல அந்த மெல்லிய இறைச்சலோட கலந்து காத்துல வர்ற அந்த சப்தம் தான். நான் ஸ்கூலுக்கு போற அந்த நேரத்துல காலையில தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா அவர்களுடைய இன்று ஒரு தகவல் கேட்பேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரசனையா அந்த குரல்ல அவருடைய அந்த கதைகளையும் தகவல்களையும் கேட்கறதே ரொம்ப அலாதியான ஒரு இன்பமா இருக்கும். அப்ப எனக்கு வாசிப்பு அனுபவம் எல்லாம் இல்ல அப்படின்னாலும் இந்த கேட்டல் அனுபவத்தை எனக்கு கொடுத்தது ரேடியோன்னு தான் சொல்லணும். ஞாயிற்றுக்கிழமையில அந்த சாயந்தர நேரத்துல வந்து ஒளிச்சித்திரத்துல ஒரு நாடகத்தையும் ஒரு திரைப்பட வசனத்தையும் கேட்கும் போதும் பாடல்களை கேட்கும் போதும் எவ்வளவு நெருக்கமான ஒரு உணர்வை வந்து அது கொடுத்தது. ரேடியோ நம்மளால கையில தூக்கிட்டு போக முடியலனாலும் இன்னைக்கு கார், மொபைல் அப்படின்னு நிறைய இடங்கள்ல நம்ம கூட பயணிச்சுக்கிட்டே தான் இருக்கு. காணாத குரல், மறக்க முடியாத காலம், அந்த மறக்க முடியாத நினைவில் நானும் சில தடவை பங்கேற்றிருக்கேன் அப்படிங்கறது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. மனிதர்களை இணைக்கும் அந்த ரேடியோவின் குரல் இன்னும் பல 100 ஆண்டுகள்

0: வாழணும் அப்படின்னு நான் வந்து வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.
1: அழகான காலை பொழுதுல
2: புத்தம் போதும் காலை பொன்னிற வேளை,
1: மதிய நேரத்திலும்
2: புத்தம்

0: இரவு நேரங்களிலும்.
1: இனிய பொன்னிலவே, பொன்னிலவில் என் கனவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.

மற்றும் அவங்க ஆர்ஜி சரண் ஜெயராம். எஸ் வாக்கிங்லாம் போயிட்டு வந்துட்டு வீட்டில் இப்போ ரெடி ஆகிட்டு இருப்பீங்க ஆஃபீஸ்க்கு. தயவு செய்து இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை மட்டும் மறந்துடாதீங்க அப்படின்னு நம்ம டெய்லி சொல்லிட்டு இருக்கோம். காலை உணவு சாப்பிடவே நேரமே இல்லை சார், அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் சாப்பிட்லாம், ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்குனீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அது நாமளே ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டோம், நாம ரொம்ப பிஸியாக இருக்கும்ல அப்படின்ட்டு. இல்லை இல்லை, சாப்பாடை தவிர்த்து நம்மளுக்கு வேறு என்ன இருக்குது? வேலை செய்கிறது உழைக்கிறதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த சாப்பாட்டுக்காக தானே. ஆனால் அதையே விட்டு போகும்போது நாளைக்கு பல பிரச்சனைகள் வந்துடுது. ஸோ ஸ்டார்டிங்கே இங்கே தான் ஆரம்பிக்குதுன்னு போது நம்ம அந்த ஆரம்பத்தை சரி பண்ணோம் இல்லையா? எஸ் நிகழ்ச்சியில் வந்து நிறைய அழகான பாடல்லாம் கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல் தான் வந்துகிட்டே இருக்குது. கில்லி திரைப்படத்திலேருந்து கபிலனுடைய வரிகளில் வித்யாசாகர் இசையில் இந்த ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டுட்டு இருந்திருக்கு, நிறைய விஷயங்கள் பேசலாம். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே

எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இது ரஷ்யா ரெயின்போ மற்றும் நாவுங்க ஆர்ஜே சரண் ஜெயராமன். எஸ் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான ரொம்ப துள்ளலான பாடல்லாம் வந்து இந்த ரஷ்யா ரெயின்போவில் வந்து கேட்டுட்ருக்கோம். சில பாடல் வந்து ஆமால இந்த பாட்டு வந்திருக்குல்ல நம்ம வந்து கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்ற மாதிரி பாடல் இருக்கும். இப்போ நான் அந்த மாதிரி தான் ஒரு பாடல் வந்து எடுத்து வச்சுருக்கேன். பார்க்கும்போது சே ரொம்ப நாள் ஆச்சு, இவ்வளோ ஒரு அழகான பாடல்ன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த பாட்டு உங்களுக்காக தான் கண்டிப்பா இந்த பாடலை கேட்கும் போது உங்க தலையோ இல்ல காலோ ஆடாம இருக்கவே இருக்காது. தவசி திரைப்படத்துல இருந்து சங்கர் மகாதேவன் மற்றும் சித்ரா சிவராமன் அவங்க பாடிய பாடல் தான். யார் எழுதியிருக்கா அப்படின்னு கேட்டா பழனி பாரதி, மற்றும் இதுக்கு இசை மறுபடியும் வித்யாசாகர். எஸ் என்ன பாட்டு அப்படின்னு கண்டுபிடிச்சிங்களா? பாடல் வந்துட்டே இருக்கே கேட்டு எழுந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4 எல்லாமே

0: அந்த ஒரு அழகான பாடலை கேட்டு முடித்தது நேரம் 8:41 ஆயாச்சு.
1: மழையில நனையறது மனசுக்கு இதமான விஷயம். ஆனா இந்த மழை நீரை சேமிச்சு வச்சோம்னா நம்ம மனசு மட்டும் கிடையாது, மண்ணும் நிறைவா இருக்கும்.

0: பெய்யற மழை நீரை சேமிச்சு வைங்கன்னு அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: வானொலி பற்றிய தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார் எழுத்தாளர் வான்மதி அவர்கள்.
2: என் தந்தை இருக்கும்போது முழு நேரமா எங்களுக்கு பழக்கப்படுத்தினது வந்து வானொலி கேட்பதற்கான ஒரு பழக்கம். தொலைக்காட்சி எல்லாம் அறிமுகம்

0: மாறதுக்கு முன்பு. இதில் முக்கியமா வந்து நிறைய செய்திகள் எங்களுக்கு இன்னைக்கு வானொலி வச்சாதான் தெரியும் அப்படிங்கிற நிலை இருந்தது நெய்வேலியில. அதனால எங்களுக்கும் வானொலிக்கும் வந்து ரத்த பந்தம் இருக்குன்னு கூட சொல்லலாம். தேசிய தலைவர்கள் இறப்பு முக்கியமா சொல்லணும்னா அறிஞர் அண்ணாவுடைய இறப்பு, காமராசருடைய இறப்பு, இதெல்லாமே நாங்க வானொலி மூலம் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு மறக்க முடியாத நிகழ்வுனா காமராசர் இறந்துட்டாங்கிறதே வானொலி மூலம் தெரியவும் என்னுடைய தந்தை அந்த வானொலியை காது கிட்ட வச்சுட்டு அழுதுகிட்டு நின்ன காட்சி இன்னமும் எனக்கு அப்படியே மனசுல இருக்கு. அப்படியே காமராசர் அப்படின்னு யார் பேசினாலும் என்னுடைய தந்தை அந்த வானொலியை காதுல வச்சுட்டு அழுத காட்சி எனக்கு அப்படி இன்னமும் ஞாபகத்துக்கு வரும்.
1: எஸ் நேரம் வந்து 8:44 ஆயாச்சு. ரஷ்யா ரெயின்போல தான் இணைஞ்சிருக்கீங்க. நான் உங்க ஆர்ஜே சரண் ஜெயராமன். அந்த வானொலிக்கு 90 பத்தி பேசும்போது நீங்க கவனிச்சிங்களா, இன்னைக்கு எவ்வளவுதான் வந்து டெக்னாலஜி வளர்ந்துட்டாலும் நம்ம வந்து தேவையான நம்மளுக்கு பிடிச்ச பாடலை நாம எடுத்து போட்டு கேட்டாலும் அந்த வானொலி கொடுத்த நினைவுகள்லாம் ரொம்ப அப்படியே அரிதானது. அதில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, இல்லை 90 வயசானாலும் இன்னும் இளமையாகவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எவ்வளோ உண்மையான வார்த்தைகளில் எஸ் அது மக்கள் கூட கனெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த நினைவுகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து இன்றைக்கும் பசுமையாக இருக்குது அப்படின்னா அந்த ஒரு லெகசி. எஸ் நிகழ்ச்சியில வந்து அடுத்த ஒரு பாடல் தான் வந்துட்டே இருக்கு. என்ன பாட்டு சரண் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப துள்ளலான ஒரு பாடல் தான் வந்து கொண்டு வந்திருக்க. நரசிம்மா திரைப்படத்துல இருந்து கல்பனா மற்றும் பிரதாப் அவங்க சேர்ந்து பாடியிருக்காங்க கபிலனுடைய வரிகள்ல. மனுஷர்மா இதுக்கு இசை அமைச்சிருக்காரு அப்படின்னு இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எஸ் நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு அழகான பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நிறுங்கள். இது FM Rainbow 101.4 எல்லாமே சமதுல.

0: ரெயின்போ எஃப்எம் 104 இங்க எல்லாமே தூள்.
1: வணக்கம். 12 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளன.
2: உனக்கு விஷயம் தெரியுமா? உன் ஃப்ரெண்டு ஃபெயில் ஆயிட்டாலாம். எனக்கு அப்பவே தெரியும் இப்படித்தான் நடக்கும்னு.
3: ஃபெயில் ஆயிட்டா அவ்வளவுதானே, அடுத்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவா. இருங்க நான் அவளை போய் பாத்துட்டு வரேன். நிவ்யா
4: என்ன வருத்தப்படுவான்னு நினைச்சா கையில ஜூஸ் வச்சுட்டு உட்காந்துருக்கா. சரி பேச்சு கொடுப்போம்.
3: நிவ்யா
5: ஃபெயில் ஆயிட்ட, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனி எல்லாரும் என்ன கேலி பண்ணுவாங்க, அதை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல.
3: ஹே, எக்ஸாம்ன்றது நீ முன்னேறி போறதுக்கான ஒரு படி, அவ்வளவுதான். ஒரு படி சரிக்கிடுச்சுன்னா லைஃபே இல்லைன்னு ஆயிருமா? எழுந்து மறுபடியும் ஏற ஆரம்பிக்கணும்.
5: ஆமா இல்ல, நான் அடுத்த எக்ஸாம் நல்லா எழுதி கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன். எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு.
4: பேசி பேசி டயர்ட் ஆயிடுச்சு, நம்ம இந்த ஜூஸ குடிப்போம்.
3: மறுபடியும் எது கழுவுற?
5: இல்ல, எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு ஜூஸ்ல விஷம் கலந்து வச்சிருந்தேன், அத நீ குடிச்சிட்ட.
6: தோல்வி என்பது வாழ்க்கைக்கான முடிவு அல்ல, வெற்றிக்கான ஒரு பகுதி.
7: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
8: எஸ்எஃப்எம் கேட்டுக்கிட்டு இருக்க இந்த நேரம் 8:53 ஆயாச்சு. சென்னை எஃப்எம்

என்பதான் கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ரஷா ரெயின்போல ரொம்ப அழகான பாடல்லாம் வந்து கடந்த ஒரு மணி நேரம் வந்து கேட்டிருந்தீங்க. நிறைவு பாடலாமோ அதே மாதிரி ஒரு துள்ளலான ஒரு சூப்பரான பாடல் தான் கொண்டு வந்துட்டு இருக்கேன். எஸ் இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அடுத்த ஒரு மணி நேரம் கூட பேசுறதுக்காக ரம்யா வந்து நோட்ஸ் எல்லாம் எடுத்து ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பேச போறாங்க அப்படின்றத நானும் வந்து பொறுமையா கேட்க தான் போறேன்னு நினைக்கிறேன். எஸ் பொறுமையாக ஆஃபீஸ்லாம் கிளம்பி முடிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ வண்டி எடுக்க போகிற நேரமாக இருக்கும். எஸ் ஹெல்மெட் போடுங்க, சீட் பெல்ட் போடுங்க. சப்போஸ் வந்து பைக்கில் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு காதலையாவது ஹெட்ஃபோன் வச்சுங்க, ரெண்டுத்துலலாம் வச்சு போகாதீங்க. பின்னாடி வந்து வண்டி ஓட்டுறவங்க, வண்டி வர வண்டி ஹார்ன் அடிக்கிறது கூட கேட்காம நிறைய பேர் போகிறாங்க. அதுக்கு பின்னாடி வர ஆபத்துகள் நம்ம யோசிச்சு பார்க்கணும் இல்லையா. ஸோ அதனால் எல்லோரும் வந்து சேஃபாக இந்த ஒரு காலை வேலையை வந்து நீங்கள் கடக்கணும். எஸ் ஆஃபீஸ் போயிட்டு அங்கே போய் பொறுமையாக நீங்கள் வேலை பார்த்துட்டு எஃப்எம் கேட்கலாம். இப்போ நான் கிளம்பி நேரம் வந்தாச்சு. உங்களெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுன்னு சொன்ன இல்லையா, இப்போ நான் போய் சாப்பிடணும் இல்லையா. அப்போ தான் அடுத்த ஒரு மணி நேரம் நான் நல்லா எனர்ஜெட்டிக்காக பேச முடியும். ஸோ இப்போ நான் இங்கேருந்து கிளம்புறேன். அடுத்து வந்து ரம்யா உங்ககிட்ட பேசுவாங்க. இப்போ நிகழ்ச்சியில் நிறைவு படலாம் வந்து தமிழன் திரைப்படத்துல இருந்து சங்கர் மகாதேவன் மற்றும் ஜி கே லாவண்யாவோட குரல்ல வைரமுத்தோட வரிகளில் டி மான் இசையில இந்த ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4 எல்லாமே சமதுரு. ஐ திங்க் இதுதான் இமானுடைய முதல் படம் நினைக்கிறேன். அதோடைய டீட்டெயில்ஸும் நான் அடுத்து கொண்டு வரேன். ஓகே பாய், அண்டில் தென்ஸ் பாய் ஃப்ரம் ஆர்ஜி சரண் ஜெயராமன்.

0: நேரம் 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்க முன்னாள் அமைச்சர்கள் திரு சி வி சண்முகம், திரு எஸ் பி வேலுமணி தலைமையிலான குழுவினர் முடிவு செய்துள்ளனர். புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டம் புதுதில்லியில் நாளை தொடங்குகிறது. நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக ராஜஸ்தான் சிறப்பு காவல் படையினர் ஜெய்ப்பூரைச் சேர்ந்த மணீஷ் உட்பட 15 பேரை கைது செய்துள்ளனர். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொள்ள விரும்பும் யாத்ரீகர்கள் இம்மாதம் 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நம்பெருமாள் நெல் அளவை கண்டறியும் வைபவம் விமரிசையாக நடைபெற்றது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவின் அதிபராக திரு யொவேரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியை ஏற்றுக்கொண்டார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் போகத் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராப்
2: Rainbow Rap.

நேரம் 9:03 ஆயிட்டு இருக்கு. நான் உங்கள் ஆர்ஜே ரம்யா சங்கர். எஸ்எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு சூப்பரான பாடல்கள் நான் போட, நீங்கள் அதை வந்து கேட்டு ரசிக்க போறீங்க. ரசிக்கிறதோடு இல்லாமல் அப்படியே உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஆட்டம் போட போறீங்க. எஸ், ரெயின்போ ராப் நிகழ்ச்சியோட முதல் பாடலாக அயன் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரனுடைய குரலில், நா முத்துக்குமாரோடைய வரிகளில், ஆரி ஜெயராஜோட இசையமைப்பில், அயன் திரைப்படத்திலிருந்து அட்டகாசமான பாடல் ஒன்று வர இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதுலு.

9 மணி 9 நிமிடங்கள் ஆயிட்டு இருக்கு. எஸ் ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் ரம்யா சங்கர் உங்களோட பேசிட்டு இருக்கேன். சூப்பரான பாடல் வந்து கேட்டு முடிச்சிருக்கு. பாட்டு மட்டும் இல்லைங்க, அந்த பாட்டை நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூர்மையாக கவனிச்சிருந்தீங்கன்னா அந்த வரிகள்லாம் வந்து நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்கும் இல்லையா. என்ன கொண்டு வந்தோம், நாம் என்ன கொண்டு போவோம், ஆனால் இந்த நொடி போதும், வா வேற என்ன வேணும் வேணும், அடாடாடாடாடா. நம்ம வர்றப்ப என்னங்க கொண்டு வந்தோம், போகிறப்ப என்ன கொண்டு போக போகிறோம், ஒன்றுமே இல்லை. அதனால் இந்த நொடி ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் வந்து வாழணும் அப்படின்றத அந்த வரிகளில் வந்து சொல்லியிருக்காங்க. எஸ், நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நானும் வந்து சூப்பரான பாடல்களை எனர்ஜெட்டிக்காக அப்படியே நீங்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணுன்றதுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த பாடல்களை கேட்டு நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. எஸ் நேரம் 9 மணி 10 நிமிடங்கள் ஆகிட்டு இருக்குங்க. நீங்கள் எல்லாருமே வந்து ஒர்க் போகிறவங்களா இருந்தால் ஒர்க் போயிருப்பீங்க அப்படின்னு வந்து நம்புகிறேன். ஆனால் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு போனீங்களா அப்படின்றத பெரிய கேள்வி. காலங்காத்தில் ஐயோ பரவாயில்ல நம்ம மதியம் சாப்பிட்டுக்கலாம் அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வேலை செய்கிறதுக்கோ அல்லது அடுத்த கட்டதாக ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கோ உங்களுக்கு எப்படி தெம்பு இருக்கும். அதனால் சாப்பிட்டுட்டு போய் உங்கள் வேலைகளை பண்ணுங்கள். எஸ் ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக சூப்பரான ஒரு பாடல் வரப்போகுது. என்ன பாடல் அப்படின்னா கிடாரி திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் வரப்போகுது. இந்த பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னா அந்தோனிதாசன் சஞ்சனா கல்மஞ்சே இணைந்து பாடியிருக்காங்க. தர்புகா சிவாவுடைய இசையமைப்பில் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதூலம்.

எஸ் வண்டியில நெல்லு வரும் அப்படிங்கிற பாடல் கேட்டு முடித்த நேரம் 9:14 ஆயிடுச்சு. எஸ் வண்டியில நெல்லு வரும், வைகை ஆத்து நெல்லு வரும், அது கூட சேர்ந்து பழைய ஞாபகங்களும் சேர்ந்து வரும். என்ன ஞாபகம் ரம்யா அப்படின்னு கேக்குறீங்களா? எஸ், அந்த பாடல்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஃபாஸ்ட் பீட்டா போயிட்டு இருந்துச்சு, இடையில கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மெலடியா வந்துச்சு, அப்புறம் நீங்க பாடல் முடியிறப்ப கேட்டிருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும், எஸ் ஒரு ஹாரன் சவுண்ட் வந்து வந்திருக்கும். நம்ம வீட்டுல எல்லாம் சின்ன வயசுல நாங்க இருக்கிறப்ப என்ன அப்படின்னா, வீட்டுல விளையாடிட்டே இருப்போம், திடீர்னு ரோட்ல வந்து ஐஸ் வித்துட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த சவுண்ட் வந்து வரும். அந்த சவுண்டை கேட்ட உடனே வீட்டுல அடம் பிடிச்சி, அம்மா ஐஸ் வருது, ஐஸ் வாங்கணும் அப்படின்னு அந்த அடம் பிடிச்ச ஞாபகங்கள்லாம் வருது. எஸ், எதுக்கு இது சொல்றேன் அப்படின்னா, எஸ் வெயில் காலம் வந்துடுச்சு, வெயில் காலத்தில் நம்ம எல்லாருமே குளிர்ச்சியாக சாப்பிடணும் அப்படின்னு நினைப்போம். அப்படி சாப்பிடக்கூடிய பொருட்கள் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்றத பார்த்து நீங்கள் சாப்பிடுங்க. உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த பழைய ஞாபகங்கள் வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். எஸ், அடுத்த பாடல் உங்களுக்காக ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன பாடல் அப்படின்னா, ஜித்தன் திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பாடலே பாடியது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூப்பரான பாடல், சங்கர் மகாதேவனுடைய குரலில் கவிழனுடைய வரிகளில் ஸ்ரீகாந்த் தேவாவுடைய இசையமைப்பில் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது FM 101.4, இங்கே எல்லாமே எப்பவுமே சமதுவலு.

0: 1.4 இனி எல்லாமே தூளு.
1: அதாவது நம்ம ரிலேட்டிவ்ஸில் ஒரு சிலர்லாம் வந்து எல்லா நிகழ்ச்சியிலும் இருப்பாங்க, அவங்க இல்லாத நிகழ்ச்சி அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த பாடல் இல்லாத ஒரு நிகழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம். எல்லா சந்தோஷமான நிகழ்ச்சிகளிலும் இந்த பாடல் வந்து அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அப்படி ஒரு பாட்டு தான் வந்து கேட்டு முடிச்சிருக்கோம். கேட்டு முடித்த நேரம் 9:21 ஆகிடுச்சு. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் தான் ரம்யா கூட பேசிகிட்டு இருக்கீங்க. அடுத்த பாடல் எங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. என்னம்மா பாடல் அப்படி வச்சிருக்க அப்படின்ற தொடர்ந்து வந்து எங்களை ஆடி ஆட வச்சுட்டே இருக்கு. அடுத்து என்ன பாடல் அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. அடுத்த பாடல் எங்களுக்காக 4 Students திரைப்படத்திலிருந்து லட்சாவதி அப்படிங்கிற பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. ஜேசி கிஃப்டோட குரலில் பழனி பாரதியோட வரிகளில் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே செமதுல.

நேரம் 9:26 ஆகிடுச்சு. எஸ், இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. சூப்பரான விஷயங்கள் என்னோட வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஒன்பது மணி 27 என்ன விஷயங்கள்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டு முடிச்சிட்டீங்க. இந்த பாடல்ல பாத்தீங்க அப்படின்னா, பூவரச இலையிலே பீப்பி செஞ்சு ஊதினோம், பள்ளிக்கூடம் பாடம் மறந்துட்டு பட்டாம்பூச்சி தேடினோங்க, அட தண்ணி பாம்பு வரப்புல வரும்போது தலை தெறிக்க ஓடினோம் அப்படின்ற வரிகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னா மேப் வந்து போன்ல வந்து பயன்படுத்துறோம், அந்த விஷயங்கள் போன்லயே நிறைய நேரம் வந்து மூழ்கி கிடக்குறாங்க அப்படின்லாம் வந்து நிறைய பெற்றோர்கள் வந்து வருத்தம் தெரிவிக்கிறாங்க. அப்படின்னும் போது அந்த காலத்துல வெளியில நம்ம எவ்வளவு அழகா ஜாலியா விளையாடிட்டு இருந்திருக்கோம் அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் வந்து கண் முன்னாடி வருது. இன்னும் நம்ம பேரண்ட்ஸ்லாம் வந்து எந்த மாதிரியான விஷயங்கள், எந்த மாதிரியான கழிப்போடு இருந்திருப்பாங்க அப்படின்னு தெரியுது. பனங்காயோட வண்டியில பசுமாட்டு தொழுவத்தை அந்த சுற்றி வந்துட்டு பாம்பேக்கே போயிட்டு வந்துட்டோம்ப்பா அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லி நாங்க அவ்வளவு ஹாப்பியா இருந்தோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு. இன்னைக்கு எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்தாலுமே அந்த ஹாப்பினஸ் இன்னும் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம கிட்ட இருக்க செய்யுது. எஸ், டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்தாலும் கூட இருக்கிற மனுஷங்களை கொஞ்சம் டேக் கேர் எடுத்து பார்த்துக்கணும், நம்ம ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்றத வந்து சொல்லி கேட்டுக்கிட்டு

அடுத்த பாடலுங்களுக்காக சூப்பரா வந்துகிட்டே இருக்கு. திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்துல இருந்து ஒரு அட்டகாசமான பாடல் வந்துகிட்டே இருக்கு. இந்த பாடலை பாடியது யார் அப்படின்னா, கார்த்திக் மற்றும் கல்பனா இணைந்து பாடிய ஒரு பாடல். விவேகாவுடைய வரிகள்ல டி இமானுடைய இசையில வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே செமதுளு.

மரியான் திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டு முடிச்சிங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக செம்மையா வந்துகிட்டே இருக்கு. என்ன பாடலுமா அப்படி போட போறேன்னு கேட்டுட்டு இருக்கீங்களா? எஸ், ப்ளூ ஸ்டார் திரைப்படத்துல இருந்து அழகான ஒரு பாடல் அறிவுடைய குரல் அறிவுடைய இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது FM 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே செமதுலு.

0: கால மேல கால போட மேல ஏறும் கால மாச்சு கால மேல கால போட மேல ஏறும் கால மாச்சு
1: ஜெயிக்கிறோம்.
2: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: நேரம் 9:41 ஆயிட்டு இருக்கு. எஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. எஸ், சூப்பரான பாடல்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட சேர்ந்து பல கருத்துக்களையும் வந்து கேட்டுட்ருக்கீங்க. சூப்பரான பாடல் இல்லையா? அதாவது வந்து ஒடுங்கியிருந்ததுலாம் அந்த காலங்க. இனிமேல் வந்து நம்ம வந்து எல்லாருமே இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பாடலோட வரிகள் வந்து உணர்த்தி இருக்கும். அடுத்த பாடல் உங்களுக்காக. சிவப்பதிகாரம் திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதுவில்.

என்னம்மா நீ காலங்காத்தால இந்த மாதிரிலாம் பாட்டு போட்டு ஆட வைக்கிற, எங்களுக்கு வேற மூச்செல்லாம் வாங்குது ஆடி ஆடி அப்படின்னு சொல்றது எனக்கு புரியுது. எஸ் மாணிக்க விநாயகம் ராஜலட்சுமி சின்னத்தொப்பு இணைந்து சின்ன பொண்ணு இணைந்து பாடிய ஒரு பாடல் கேட்டு முடிச்சிங்க. பேரரசுடைய வரிகள்ல வித்யாசாகரோட இசையமைப்புல சூப்பரான பாடல். அடுத்த பாடல் உங்களுக்காக சந்திரமுகி திரைப்படத்துல இருந்து அட்டகாசமான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஸ்டாப் பண்ண போறதுல இன்னும் அப்படியே ரெயின்போ ரேப் முடியற வரைக்கும் அந்த வைப் அப்படியே வச்சுட்டே இருங்க. இன்னும் நிறைய பாடல் வந்துட்டே இருக்கு இல்லையா, நீங்க எல்லாம் ஆடுறதுக்கு ரெடியா இருங்க. கார்த்திக் சுஜாதா இணைந்து பாடிய பாடல் கவிலனுடைய வரிகள்ல வித்யாசாகரோட இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுலு.

அடடா ரம்யா என்னம்மா இந்த மாதிரி பாட்டை போட்டு எங்களை ஆட வச்சுட்டு சந்தோஷமா இருக்க வச்சிருக்கியம்மா அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் என்ன வாழ்த்துறது வந்து புரியுது. எஸ் அடுத்த பாடல்களுக்காக வசூல் ராஜா எம்பிபிஎஸ் திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. கிரேஸுடைய குரல்ல மயிரமத்தோட வரிகள்ல பரத்வாஜோட இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டேனே திருங்கள் இது எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்க எல்லாம் எப்பவுமே சமதுல ஆடிட்டு வாங்க பாப்போம்.

எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாக யூத் திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் வந்து கேட்க இருக்கிறீங்க. இத்தோட டாடா பை பை சொல்லிட்டு கிளம்ப வேண்டியது டைம் வந்தாச்சு. நான் உங்கள் ஆர்ஜி ரம்யா. அடுத்த ஷோல வந்து நான் மட்டும் இல்லை, என்னோட சேர்ந்து சரண் அவர்களும் இணைஞ்சிருக்காங்க. சூப்பரா வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாரு, அவர் வந்து கேமுக்காக சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. சூப்பரான கேம் வந்து நீங்களும் விளையாட போறீங்க, காத்துட்ருங்க. டாடா பை பை சொல்லிட்டு கிளம்புற டைம் வந்தாச்சு. கேட்டேன்னே இந்த ரெங்கல் இது எஃப்எம் 91.4 இங்க எல்லாமே எப்பவுமே செவதோலு.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழக சட்டப்பேரவையில் தமது அரசின் மீது நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்மொழிந்தார். தீர்மானத்தின் மீது சட்டப்பேரவை கட்சிகளின் தலைவர்கள் பேசி வருகிறார்கள். அனைத்து கட்சித் தலைவர்களும் உரையாற்றிய பின்னர் வாக்கெடுப்பு நடத்தப்படும். இந்தியா நடத்திய அணு ஆயுத சோதனைகள் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை உலகிற்கு உணர்த்தியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே ஊடுருவ முயன்ற தீவிரவாதி ஒருவரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டம் புதுதில்லியில் நாளை தொடங்குகிறது. நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக ராஜஸ்தான் சிறப்பு காவல் படையினர் ஜெய்ப்பூரை சேர்ந்த மணீஷ் உட்பட 15 பேரை கைது செய்துள்ளனர். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொள்ள விரும்பும் யாத்ரீகர்கள் இம்மாதம் 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவின் அதிபராக திரு யோவேரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியை ஏற்றுக்கொண்டார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் போகத் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: Get set go go

0: எஸ்எஃப்எம் கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 10:03 ஆயாச்சு. இது கெட் செட் கோ எஃப்எம் ரெயின்போல தான் இணைஞ்சிருக்கீங்க. நான் உங்க ஆர்ஜி சரஞ்சயராமன். நான் மட்டும் இல்ல, இன்னொருத்தவங்களும் இணைஞ்சிருக்காங்க. எஸ்
1: எஸ் அஜய் ரம்யா.
0: நாங்க ரெண்டு பேர் தான் இன்னைக்கு வந்து ஒரு கேம் கொண்டு வந்திருக்கோம் ரம்யா. நாம
1: ஆமா ரொம்ப நேரமா நான் சொன்னேன், ஏதோ எழுதிட்டே இருக்கார், என்னதான் நோட் பண்ணீங்க அப்படி? ஆமா
0: ஓகே, அது என்ன கேம் அப்படின்னு நான் நேயர்களுக்கு சொல்லிடுறேன், ஒரு விளக்கத்தோட சொல்லணும். சோ அதனாலதான் கொஞ்சம் எழுதிட்டு பேப்பர் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன்.
1: ஓகே ஓகே, வெயிட் பண்றோம்.
0: ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதாவது படங்களுடைய பெயர்கள்லாம் நீங்க ஒரு வரியில வச்சு நீங்க அந்த வரிய வாக்கியத்தை எங்களுக்கு சொல்லணும். நீங்க எத்தனை படங்கள்

0: செங்கோட்டையிலிருந்து சென்னை 628 பயணம் செய்த மாப்பிள்ளைக்கு காத்திருந்தால் மணப்பெண் வள்ளி. இதுல எத்தனை படம் பேருக்கு சொல்லுங்க?
1: செங்கோட்டை
0: கரெக்ட்,
1: வள்ளி
0: கரெக்ட்,
1: அப்புறம் 1090 என்ன சொன்னீங்க,
0: சென்னை 28 அந்த படம் இருக்கு, பயணம் இருக்கு, பயணம் செய்த மாப்பிள்ளைக்கு காத்திருந்தா மணப்பெண் வள்ளின்னா மாப்பிள்ளையும் இருக்கு. இந்த மாதிரி நேர்கள் வந்து படங்களோட பெயர்கள்லாம் உள்ள அடி சொருகி நம்ம கிட்ட பேசுவாங்க. நேர்கள் வந்து கால் பண்ண வேண்டிய நம்பர் வந்து 2986-00-38. இன்னொரு நம்பர் என்னது ரம்யா?
1: 0444-29-52-55-54.
0: எஸ், இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி எங்க கூட விளையாடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ரொம்ப கலக்கலான துள்ளலான பாடல்லாம் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் ரம்யா. இன்னைக்கு
1: என்ன பாடல் சரண்?
0: என்ன பாடல் தானே கேக்குறீங்க? பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில், பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் கலக்கலான பாட்டம் தானே கேக்குறீங்க? இல்ல, அது இது இல்ல, இது வேற. அனுராதா ஸ்ரீராம் மற்றும் மாத்தங்கிட குரல்ல பாவிஜியோட வரிகள்ல வித்யாசாகர் இசையில இந்த ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள். இது FM Rainbow 101.4
1: எல்லாமே சமதுலே.

0: அந்த ஒரு அருமையான பாடலை கேட்டு முடித்தது நேரம் 10:09 ஆயாச்சு. எஸ் ரம்யா, எப்படி இருந்துச்சு பாட்டு சொல்லுங்க?
1: பாட்டு வந்து என்னடா இது, பொன்னியின் செல்வன், ஏன்னா இந்த பாட்டு நான் கேட்டிருக்கேன், ஆனா பொன்னியின் செல்வன் படத்துல இது வருது அப்படின்றது இப்பதான் தெரியுது. பரவாயில்ல,
0: சரி ஓகே, நல்லா இருந்துச்சுல. ஓகே, இப்ப நாம வந்து காலருக்கு போயிடலாம். நம்ம கேம் ரெடியா இல்ல நினைக்கிறேன். எஸ், முதல் காலர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ, யாருங்கிறது பேசுறீங்க?
2: வணக்கம், நான் தமிழேந்தி.
0: தமிழேந்தி சொல்லுங்க, உங்க காலுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரெடியா?
2: தமிழக மேற்கு மாவட்டத்தில் பருவமழை காலத்தில் சென்ட்ரல் காற்று வீசியது.
0: ஐயா, எனக்கு ஒரு க்ளூ மட்டும் கொடுங்க, எத்தனை படம் பேருக்குன்னு
2: சொல்லுங்க.
0: நான் ஒண்ணு கண்டுபிடிக்கிறேன். ரம்யா, நீங்க கண்டுபிடிச்சீங்களா? தென்றல் ஒரு படம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு வாட்டி இன்னொரு வாக்கியத்தை ஒரு வாட்டி சொல்லுங்க.
2: தமிழக மேற்கு மாவட்டத்தில் பருவ மழை காலத்தில் சென்ட்ரல் காற்று வீசியது.
0: தென்மேற்கு பருவ காற்று. அப்பாடா, தமிழந்தி நான் ஜெயிச்சிட்டேன்.
1: வணக்கம்,
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம்
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
3: சொல்லுங்க
0: ரம்யா, பேசுங்க ரம்யா.
1: எஸ் சொல்லுங்க சார், என்ன மாதிரியான சென்டென்ஸ் வச்சிருக்கீங்க?
3: ரயில் பயணம் நல்ல அருமையான பயணம்.
0: நேத்து ஆர்ஜி திவ்யா இருந்தாங்க இந்த பயணம் பத்தி பேசும்போது. பரவாயில்ல, நீங்க சொன்னதை நாங்க கேட்டுக்கிறோம், ஏத்துக்கிறோம். ரொம்ப நன்றி, நிறைய பயணம் பண்ணுங்க. தேங்க்யூ. அவரே நேத்து திவ்யா ட்ரை பண்ணிருந்திருப்பாரு போல கால் கடைக்கல.
1: வணக்கம்
0: ரெயின்போ, யார் எங்க இருந்து?
4: வணக்கம்
0: சொல்லுங்க.
1: வணக்கம், யார் எங்க
4: இருந்து? மாலிதேவி
1: பேசுறேன்.
0: மாலியம்மா, வா, எவ்வளவு நாள் ஆச்சு, எப்படி இருக்கீங்க?
1: இருக்கோம்.
4: கணக்கு பாடத்தில் 100க்கு 100 வாங்கியதால் அம்மா செல்வி சபா சென்று
0: பாராட்டினார். ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டேன் ரம்யா.
1: சொல்லுங்க.
0: பவித்ரா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன்.
1: ஓகே
4: ஓகே, ஆ ரைட்.
0: இன்னொன்னு நீ கண்டுபிடிச்சீங்களா? அதாவது
1: செல்வியா? செல்வின் படம்
0: இருக்கு. ஓகே, செல்வி ரெண்டு படம் இருக்கா இல்ல இன்னொத்தன இருக்கு?
1: கணக்கு படமா?
0: அம்மா கணக்குன்னு ஒரு படம்.
1: ஆமா, இவங்க நடிச்சிருக்காங்கல்ல, அம்மா பொண்ணு ஒரே ஸ்கூல்ல.
0: ஓகே, அம்மா, நீங்க 100க்கு 100 ஒண்ணுவோ, நீங்க அப்படியே அந்த காலத்துல இருப்பீங்க பார்த்தா, அமலா பால் வரைக்கும் வந்திருக்கீங்க. சூப்பர் மாலினி தேவியம்மா, தேங்க்யூ. வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து?
5: வணக்கம் சார், நான் அம்பத்தூர்ல இருந்து தேவராஜ் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க தேவராஜ்.
1: சொல்லுங்க சார்.
5: இது வந்து ஒரு படம் தான் வரும் நான் சொல்றது.
1: சொல்லுங்க சொல்லுங்க, கண்டுபிடிக்கிறேன் சொல்லுங்க.
5: நாங்கள் எல்லா ஊர்களுக்கும், அதாவது மூணாறு, ஊட்டி, எல்லா ஊர்களுக்கும் சுற்றி வந்தோம். ஆனாலும்

0: இன்னும் பயணங்கள் முடியவில்லை.
1: உங்களுக்கு தெரிஞ்சு இதுல ஒரு படம் தானே இருக்குன்னு சொன்னீங்க, ரெண்டு படம் இருக்கு. ரம்யா நீ சொல்லு என்ன படம் வந்து?
2: பயணங்கள்
1: முடிவதில்லைதான் அவர் சொன்ன ஒரு படம். ஊட்டின்னு ஒரு படம் இருக்கு, ஊட்டின்னு ஒரு படம் இருக்கு. புது படங்கள் தெரியலையா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தீங்களா. உங்களுக்கு தெரியாமையே உங்களுக்குள்ள ஒரு திறமை இருந்திருக்கு. அடிக்கடி கால் பண்ணுங்க. அடுத்த காலர் யாருன்னு பாக்கலாம்.
2: வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து?
3: நல்லா பேசுறேன் மேடம்.
2: சூப்பரா இருக்கீங்களா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: கவனிச்சிருக்காங்க
2: பாருங்க. சூப்பர்,
1: சரி ஓகே, கேம் குள்ள போலாம்.
3: சொல்லுங்க
2: சொல்லுங்க.
1: நிறம்,
2: ஓகே.
1: பக்கம் இருங்க. இப்ப அதாவது கலாக்கு வந்து கேம் வந்து கொஞ்சம் மாறும். இப்ப அவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க இல்லையா, அதுல வந்து நீங்க ஒரு படம் பேர் சொல்லணும். நிறம் சொல்லிருக்காங்களா?
2: ஓ இப்படி
1: நிறம் மாறாத பூக்கள் அப்படின்னு ஒண்ணு போட்டு போயிடுங்க. சரி இல்லையா, அவங்க ஒண்ணு வச்சிருப்பாங்க சொல்லுங்க. மனிதனின் மறுபக்கம். நான் நிறம் சொன்ன பார்த்தல, நாம ஒரு கேள்வி கேட்ட அசர மாதிரி அதுதான் நம்ம கலா. தேங்க்யூ கலா.
3: இருக்கு
1: சொல்லுங்க.
3: மனிதன்
1: அது பணம் பேருக்கா? நாளைக்கும் வருவேன், கால் பண்ணுங்க கண்டிப்பா. தேங்க்யூ தேங்க்யூ. எப்படி ரம்யா நம்ம நேயர்கள்லாம்
2: அசர்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா?
1: இல்ல நான் கூட இந்த கேம் வந்து முதல்ல எனக்கு சுகன்யா தான், நம்ம ஆர்ஜி சுகன்யா கிட்ட இருந்தா இந்த கேம் வந்து நான்
2: வாங்கினேன்.
1: இந்த கேம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் விளையாடும்போது எப்படி சொல்லுவாங்க அப்படி, இந்த தமிழ் எந்த ஒருத்தர் முதல் கால் பண்ணார் பாத்தீங்களா, அவரு அடிச்சு தூள் கலப்பினார் அன்னைக்கு. இந்த கேம் எப்பெல்லாம் நம்ம வைக்கணும் தமிழ் இந்திய எதிர்பார்க்கலாம். அண்ட் வந்து நேர்களும் அவ்வளவு கிரியேட்டிவா வந்து வாக்கியத்தை அமைச்சு படங்கள் அதுக்குள்ள. நீ இப்ப நீ இருக்கும் போது ஒன்னு ரெண்டு, நேத்து ஆறெல்லாம் வந்துச்சு எனக்கு. என் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாரு.
2: பத்து
1: இருந்துச்சு ஒருத்தர் கிட்ட, பத்து படம் பேர் வச்சு ஒரு லைன் சொன்னாரு. ஆச்சரியமா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே ரம்யா, நாம வந்து இப்ப அடுத்து ஒரு பாடல் தான் கேட்க போறோம்.
2: என்ன பாடல் சார்? ஆர்வமா இருக்கேன்.
1: நீங்களும் கேம் விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கால் பண்ணோம். என்ன நம்பர் ரம்யா அது?
2: 0444289686 அல்லது 0444259255454.
1: எஸ் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் விளையாடலாம். ஆனா நிகழ்ச்சியில இப்ப ஒரு அருமையான துள்ளலான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்கு. நான் அவனில்லை திரைப்படத்துல இருந்து பிரசன்னா, மாயா மற்றும் சங்கீதா ராஜேஸ்வரன், பிரசன்னா இவங்க எல்லாம் சேர்ந்து பாடிருக்காங்க. விஜய் ஆண்டனி இதுக்கு இசையமைச்சிருக்காரு. இந்த பாடல கேட்டு வந்துடலாமா?
2: எஸ்
1: எஸ் நீங்க கேட்டு இருக்கீங்க FM 101.4.

0: இந்த பாடலை கேட்டு முடித்த நேரம் 10:22 ஆயாச்சு.
1: வானொலிக்கு 90
2: ஜன்னலோர காற்றோடு கலந்து ஊரெங்கும் விடிய விடிய ஒலிக்கிறாய். கவலைகளை மறக்க செய்து தாலாட்டு பாடி நிம்மதியோடு உறங்கவும் வைக்கிறாய். இதயங்களை ஒன்றோடு ஒன்றிணைக்கிறாய். பயணங்களில் உன் பாடல்கள் காதலாய் ஒலிக்கின்றது. தென்றல் வீசும் போது தாலாட்டு பாடி நிம்மதி அளிக்கிறாய். வானொலியே, உனக்கு வயதோ 90, ஆனால் என்றும் இளமையாய் எங்களோடு நிற்கிறாய்.

0: எஃப்எம் கேட்டு இருக்க நேரம் 10:23 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டு இருக்கீங்க. இது கெட் செட் கோ. நான் உங்க ஆர்ஜி சரஞ்சயராமன் மற்றும்
1: சங்கர்.
0: இல்ல இன்னொரு சொல்லுங்க,
1: ரெண்டு தடவை பதிவு பண்றேன். எஸ் நான் உங்கள் ரம்யா சங்கர்.
0: எஸ் நிகழ்ச்சியில வந்து கேம் விளையாடிட்டு இருக்கோம். ரம்யா
1: சொல்லுங்க சார்,
0: பார்க்கலாமா?
1: பார்க்கலாம், என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
0: எஸ் வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க
2: சார். சென்னை பூந்தமல்லி கலை கலை சாமி உங்க இருவருக்கும் அன்பார்ந்த வணக்கம்.
0: அன்பார்ந்த
1: வணக்கம். வணக்கம் சார்.
0: கேம் போலாமா?
2: போலாம் சார்,
0: சொல்லுங்க.
2: எங்க வீட்டிற்கு
0: எங்க வீட்டு
2: எங்க வீட்டிற்கு மிஸ்ஸி அம்மா கை

0: ஹரிதாரும் குத்து விளக்கோட வந்தார்கள்.
1: சரி, எத்தனை படம் இருக்கு இதுல?
0: எங்க வீட்டிற்கு மிஸ்ஸி அம்மா ஒளிதாரும் குத்து விளக்கோட வந்தார்கள்.
1: ஓகே, மூணு படம் பேர் இருக்கா?
2: இன்னொரு
1: படம் நான்
0: சொல்றேன்,
1: சரி ஓகேங்க, ரொம்ப நன்றி. நாங்க ஒண்ணு கண்டுபிடிச்சோம், ரொம்ப நன்றிங்கய்யா கால் பண்ணதுக்கு. தேங்க்யூ. அடுத்த காலர், வணக்கம். ரெயின்போ.
3: வணக்கம் சார். இது ஒரு நிமிஷம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: ஒரு சிரிப்பு தான் அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? சரி, ஞாபகம் வந்துருச்சா? இப்போ
3: சின்ன பசங்க கிள்ளி ஆடி ரோஜா மேல பட்டு உதிரி பூக்களாக கொட்டிடுச்சு.
1: ரம்யா, கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கே.
2: இல்ல, நான் ரெண்டு கண்டுபிடிச்சிருக்கேன். ரோஜா ஒரு படம், இன்னொன்னு பசங்க. ஓகே, ரெண்டு கண்டுபிடிச்சிட்டேன். சரண், நீங்க?
1: மீதி நான் கண்டுபிடிக்கட்டுமா? மொத்தம் அஞ்சு படம் பேர் உள்ள வச்சிருக்கீங்க. கில்லி,
2: ஓ
3: கில்லி,
1: ரோஜா,
2: ஓகே,
1: உதிரி பூக்கள்,
2: பசங்க.
1: இப்படி இப்படி எல்லாம் வச்சா சிரிப்பு தான் வரும். இன்னும் ஒரு படம் இருக்கு. ஓகே, நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. எப்படி ஓகே?
2: எஸ், சூப்பரான விஷயங்கள் கிட்ட இருக்கோம். வணக்கம், யார் இங்கிருந்து?
4: குட் மார்னிங் மேடம்.
1: வெரி குட் மார்னிங்.
4: சரியாக சொல்லலை. அவன் நாயே பேயன்னு திட்டி விட்டேன்.
1: இதுல மொத்தம் எத்தனை படம் இருக்கு ரம்யா?
2: நண்பன் ஒரு படம் இருக்கு.
1: சூப்பர். கரெக்ட். அப்புறம்
2: நான் ஒரு படம் இருக்குல்ல.
1: ஐயா கரெக்ட்ங்களா? ஐயா
4: எஸ் ஓகே.
1: இல்ல, இன்னும் ஒண்ணு தான்.
4: இன்னும் ஒண்ணு இருக்கு, கடைசியில ஒண்ணு இருக்கு
1: பாருங்க. நாலாவது ஒன்னு சொல்லி இருக்காரு, நமக்கு தெரியல.
2: சொல்லுங்க ராமியா. ஐ சொல்லி கொடுத்தேன், நாயே பே என்று திட்டி விட்டேன்.
1: ஞாபகம் வச்சிருக்கீங்க ஐயா? நாங்க சரண்டர் ஆயிட்டோம்,
2: எங்களுக்கு தெரியல ஐயா, சொல்லிடுங்க.
4: அதான் திட்ட வேண்டாம் பார்த்த, திட்டாதீங்க. என்ன
1: வணக்கம்.
2: ரெயின்போ, யார் இங்க இருந்து?
1: இல்ல, அடுத்த. ஹலோ, வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம் சார். சென்னை பெருங்குளம் வள்ளி பேசுறேன் சார்.
1: வள்ளி, எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம். வணக்கம். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க.
5: தாலி காத்த காளியம்மனுக்கு மலை ரோஜா மலரை செலுத்தி தாலியை தானமாக கொடுத்து.
1: ரெண்டு படங்குதா?
2: சொல்லுங்க, சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க. நீங்க தான் அப்படியே நோட் பண்ணீங்க.
1: தாலி காத்த காளியம்
5: சொல்லிட்டா?
1: ஒரு அடி சொல்லுங்க.
5: தாலி காத்த காளியம்மனுக்கு ரோஜா மலையை செலுத்தி தாலியை தானமாக கொடுத்தேன்.
1: அதாவது தாலி காத்த காளியம்மன் படம் இருக்கு, ரோஜா இருக்கு.
2: ஓகே,
1: இன்னொரு படம். கண்டுபிடிச்சேன்
2: ரோஜா, தாலி காத்த காளியம்மன். வேற என்ன
1: படம் இருக்கா?
5: தாலி தானம்.
1: தாலி தானமா? எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அன்னதானங்க. எனிவேஸ், தேங்க் யூ.
2: நன்றி, நன்றிமா, நன்றி.
5: லட்சுமி நட்ச படம்.
1: ஆஹா, ஓகேமா, நாங்க பாக்குறோம், பாத்துட்டு சொல்றோம். தேங்க் யூ, பை பை. வணக்கம். ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: இருக்கேன்.
6: சூப்பரா இருக்கும்.
1: உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம், எப்படி இருக்கும்?

0: சூப்பரா இருக்கும்.
1: அதுதானே காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வரேன், 9 மணிக்கு ஓடுனீங்க, சாப்பிட்டீங்களா? நல்லா
0: நல்லா சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா?
1: ரொம்ப சந்தோஷம், நானும் சாப்பிட்டேன் சார். ரெண்டு நாள் எங்க கிட்ட இருந்து எல்லா படங்களும் கத்துக்கிட்டு சூப்பரா விளையாடிட்டு இருக்கீங்க, வாழ்த்துக்கேன்.
2: அதாவது சந்திரசேகர் வந்து எல்லாத்தையும் கீழே நோட் பண்ணுவாரு. ஆமா,
0: ஓகே, நீங்க இப்ப சொல்லுங்க, கேம் குள்ள போலாம். ரம்யா கண்டுபிடிப்பாங்க.
1: ரம்யா மேம், உங்களுடைய நோட்ஸ்க்கெல்லாம் நான் ஈடு கொடுக்க முடியாது, சரியா?
2: சொல்லுங்க சொல்லுங்க சந்திரசேகர், சொல்லுங்க, கண்டுபிடிக்க போறோம்.
1: ரம்யா
0: பக்க பக்கமா நோட் பண்றாரு.
2: ஆமா, அதுவும் ஜரம் தானே சொல்லிட்டு போனாரு. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன சென்டென்ஸ் சொல்லுங்க.
1: டிராவல் பண்ண கரெக்டா ஹெட்செட் போட்டு ஆபீஸ்க்கு கிளம்புறவங்க அப்படினாரு. அப்பதான் கேக்குற, இன்னும் டிராவல்ல இருக்கேன், போய் முடியல, இனிமே தான் இறங்க போறேன் ஆபீஸ்க்கு.
0: சரி, ஓகே, கேம் குள்ள போலாமா?
1: ஆ, போலாம் போலாம்,
0: சொல்லுங்க.
1: ஓகே, கப்பலில் வருவாயா அல்லது விமானத்தில் வருவாயா என்று கேட்டேன். அதற்கு அவன் சொன்னான், நான் விண்ணை தாண்டி வருவேன் என்று.
0: ஓகே,
1: அவ்வளவுதான்.
0: ஒரு படம் இருக்கா?
2: இல்ல, நான்
0: கண்டுபிடிச்சிருக்கேன்.
2: போடுங்க, கையில ஆகாசம் பாட்டு போடுங்க.
0: நிகழ்ச்சியில வந்து அடுத்த ஒரு பாடல் வந்து ஜெஸி கிஃப்ட், ஸ்ரேயா கோஷல், சைந்தவி எல்லாம் சேர்ந்து பாடிருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில அன்னியின் திரைப்படத்துல இருந்தா இந்த ஒரு பாடல் வராம அது எப்படி ஒரு துள்ளலான பாடல் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், பாடலை கேட்டு வாங்க. நீங்களும் கேம் விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே ஃபோன் எடுத்து 2986003038 நம்பர் கால் பண்ணலாம். இன்னொரு நம்பர்
2: 2952055544 கால் பண்ணலாம்.
0: இப்போ இந்த பாடலை கேட்டு வாங்க. தொடர்ந்து எஃப்எம் 101.4
2: எல்லாமே சமதலு.

0: 56 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின் எஃப்எம் 101.4.
1: இங்க எல்லாமே சமதுளு.
0: நானும் சரணும் வந்து பேசிட்டு இருக்கோம். சூப்பரான கேம் வந்து அப்படியே நீங்க சென்டென்ஸ் சொல்ல சொல்ல கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம்.
1: இன்ட்ரஸ்டிங்கா இருக்குல்ல?
0: ஆமா, ரொம்பவே சூப்பரா சுவாரஸ்யமா இருக்கு.
1: சுவாரஸ்யமா இருக்கு. எஸ் நிகழ்ச்சியில வந்து அடுத்த காலர் யாருன்னு பாக்கலாம் ரம்யா.
0: எஸ் பாக்க ஆல்வா.
1: பேசுங்க ரம்யா.
0: வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து?
2: வணக்கம்மா, வாழ்க வளத்துடன் கேள்வி ஜெயக்கிரன் குறமாட்டப்படிமா.
0: சொல்லுங்க சார்.
2: ஆமா
1: சார், சொல்லுங்க. கேம் குள்ள போலாமா?
2: கேம் போலாமா?
1: நீங்கதான் சொல்லணும் எங்களுக்கு கேள்வி. கேம் கவனிக்கலையா நீங்க?
2: அதுக்கு
1: இதுக்கு நாங்க ரெடியா ஆகலைன்ற மாதிரி. வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து?
3: வணக்கம் சகோ, பிரகாஷ் பிரதிவாக்கம்.
1: சொல்லுங்க பிரகாஷ்.
3: என்
1: துப்பாக்கியில் இரு தோட்டாக்கள். துப்பாக்கியில் இரு தோட்டாக்கள்,
3: அவ்வளவுதானா?
1: ரம்யா கண்டுபிடிச்சிங்களா?
0: துப்பாக்கி ஒண்ணு.
1: ஓகே,
0: தோட்டாக்கள் படம் இருக்கா?
1: இரண்டு தோட்டாக்கள் தானா?
0: இரண்டு தோட்டம் தான் வரும்.
1: கரெக்ட்டுங்களா?
3: இல்ல, மூன்று தோட்டாக்கள் வரும்.
1: மூன்று தோட்டாக்கள் வருமா? சரி ஓகே. எத்தனை படம் இருக்கு உள்ள?
3: அதுதான் ரெண்டே படம் தான்.
1: ஓ ஓகே, ரெண்டு படம் தானா?
3: மூன்று தோட்டாக்கள் ஒரு படம்.
1: அப்படி நீங்க கேள்வி இப்படி மாத்தி கேட்டா நாங்க மாட்டிப்போம். ஸ்ட்ரைட்டா கேட்டதா உங்களுக்கு பதில் சொல்ல தெரியும்.
0: ஓகே, ஒன்னு கண்டுபிடிச்சிட்டோம்.
1: ஆமா, ஒன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. Thank you.
0: Okay.
1: Thank you. வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து?
2: சார் வணக்கம். சார்
1: வணக்கம்.
2: ஹேமா.
1: ஹேமா சொல்லுங்க.
2: சார் நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் ஹேமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சொல்லுங்க ஹேமா, சொல்லுங்க என்ன சென்டென்ஸ் வந்து வச்சிருக்கீங்க?
2: என்ன மேடம்
0: சொல்லுங்க, என்ன சென்டென்ஸ் வச்சிருக்கீங்க? அப்படியே ஆவலா காத்துட்டு இருக்கோம்.
2: ஒரு நிமிஷம் சொல்றேன் மேடம்.
1: ஒரு நிமிஷமா? பயமா இருக்கே.
2: நாலஞ்சு படம் இருக்குதுல.
1: ஐயோ
0: போச்சே.
2: எங்கள் மருமகள் வீடு

0: உலகம், வாத்தியார் உலகம்.
1: என்னென்ன மறுபடியும் சொல்லுங்க.
0: எங்கள் மருமகள் வீடு ஒரு தங்கம் உள்ள வாத்தியார் உலகம்.
2: ஒரு தங்கம் உள்ள
1: வாத்தியார் உலகமா?
0: வாத்தியார் உலகம்.
2: எத்தனை படம் கண்டுபிடிச்சீங்க ரம்யா?
1: எங்கள் வீடு. எங்கள் வீடு படம் இருக்கா?
2: எங்கள் வீடா? இல்ல,
1: மருமகள்.
2: மருமகள் கரெக்ட்.
1: தங்கம். தங்கம் படம் இருக்கு.
2: வீடுன்னு ஒண்ணு இருக்கு.
1: வீடு.
2: வாத்தியார் இருக்கு.
0: வீடு இருக்கு. வாத்தியார் இருக்கு. ஓகே.
2: இன்னும் ஒண்ணு. நீங்க நாலஞ்சு சொருகிருக்கீங்க. சிரிக்காதீங்க.
1: உலகமா?
0: உலகம் இல்ல, ஒரு வீடு ஒரு உலகம்.
2: ஓ, ஒரு ஓகே ஓகே.
1: ஒரு வீடு
0: ஒரு உலகம். எங்கள் தங்கம் அது ஒண்ணு இருக்கு. எம்ஜிஆர் படம்
2: இன்னும் வச்சிருக்கீங்களா இல்ல? நான் என்ன பண்றது,
1: அதாவது வரவங்க எல்லாருமே 20s, 90s, 80s எல்லாம் கலந்து அப்படியே கொண்டு வராங்களா? நம்ம இதுவா இருக்குமா நினைச்சா அதுவும்
2: இல்ல. அது இல்ல, இது அது.
1: ஏன் இது இது
2: நிகழ்ச்சியில வந்து நீங்களும் கால் பண்ணி உடனே இன்னொரு
1: கால் வந்துருச்சு.
2: வணக்கம் ரெயின்போ.
3: போல போல
2: இருக்கிறேன்.
3: படிக்காதவன் படித்தால் மட்டும் போதுமா? பரீட்சைக்கு நேரம் ஆச்சு.
2: படிக்காதவன் படித்தால் மட்டும் போதுமா? பரீட்சை
1: ஒண்ணு கண்டுபிடிச்சேன்.
2: படிக்காதவன் அவங்களே சொல்லிட்டாங்க. படிக்காதவன் அது ஒண்ணு இருக்கு, எடுத்துக்கோ அப்படின்ட்டாங்க.
1: படித்தால் மட்டும் போதுமாவா?
2: படித்தால் மட்டும் போதும் படம் இருக்குல்ல?
1: எனக்கு தெரியலையே அது.
3: பரீட்சைக்கு
2: நேரம் படம் இருக்குதா ரம்யா?
1: பழைய படமா?
2: தெரியல பாருங்களா.
1: தெரிஞ்சுப்போம், தெரிஞ்சுப்போம்.
2: இனிமேல் தெரிஞ்சுக்கிறோம்.
1: தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம்.
2: தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ. அடுத்த காலர் யாருன்னு பாக்கலாம்.
1: வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிறது?
4: வணக்கம், ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பலம்.
1: அடடா, எப்படி இருக்கீங்க ராஜலட்சுமி?
4: நாங்க நல்லா இருக்கிறோம். உங்களுக்கு பேசுறதுலயே ரொம்ப ஒரு பூஸ்ட் கிடைக்கிறது.
1: சூப்பர் சூப்பர்.
2: சொல்லுங்க.
4: அங்காடி பழனிசாமி நாட்டாமைக்கு திருமதி வைதேகி குழந்தைக்காக தெருவில் காத்திருந்தார்.
1: எப்பா எழுதுறதுக்கே ஆயிரம் போலியே. அம்மா எவ்வளவு நிறைய கொண்டு வந்திருக்கீங்க போலியே.
2: இன்னும் ஒரு வாட்டி சொல்லுங்க.
4: இருங்க, நான் சொல்லிடுறேன். என்ன ஒண்ணுன்னா, பொறுமையா இருக்குங்கிறத
2: கடைபிடிக்கிறீங்க.
4: அங்காடி பழனிசாமி நாட்டாமைக்கு திருமதி வைதேகி குழந்தைக்காக தெருவில் காத்திருந்தார்.
2: ஓகே, எத்தனை படம் பேரு கண்டுபிடிச்சா?
1: நாட்டாமை கண்டுபிடிச்சேன்.
2: நான் அங்காடி அங்காடி தெரு ஒண்ணு, நாட்டாமை ஒண்ணு, அப்புறம் வைதேகி காத்திருந்தாள்.
4: சூப்பர் சூப்பர்.
2: அப்புறம் வந்து மூணு படம்
4: தானே?
2: இன்னும் ரெண்டு பேரும் இருக்குது. இல்ல தெருலமா சொல்லுங்க.
1: சொல்லிடுங்க, நீங்களே சொல்லிடுங்க.
4: திருமதி பழனிசாமி குழந்தைக்காக.
2: குழந்தைக்காக படம் இருக்கா?
4: அது நம்ப. நான் 70 வயசுனா நான் 10 வயசுல பார்த்த சினிமா.
2: 70 வயசா? நான் கூட ரம்யா மாதிரி 2K நினைச்சேன்.
4: நேர்கள்
2: பூஸ்டா

0: ரெடி பேசிட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு காலர் போயிட்டு பாட்டு போயிடலாம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து? வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க.
1: நாங்க சென்னையில இருந்து விஷ்ணுபிரியா பேசுறோம்.
0: சொல்லுங்க விஷ்ணுபிரியா.
1: கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா?
2: ஆ சொல்லுங்க. ரெடியா
0: வந்திருக்காங்க ரம்யா?
2: எஸ். அதாவது நம்ம கேக்குறதுக்கு முன்னாடி அவங்களே ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன இவ்வளவு நேரம் இருக்கீங்க அப்படி?
0: இல்ல இப்ப நான்
1: ஸ்டார்ட் பண்ண ரொம்ப நேரமா ட்ரை பண்றேன்.
0: ரொம்ப நேரமா
1: பண்றீங்க.
0: அது ஒண்ணு இல்ல, இந்த கேம் வெச்சாலே அதான் இந்த கேம் வெச்சாலே அப்படி கால் பிச்சுக்கிட்டு போகுது. சரி ஓகே, கேம் குள்ள போலாம்.
2: செல்லுங்க செல்லுங்க.
1: நீங்க இது ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சொல்றேன்.
0: யாரே எங்க மேல உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை? எங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இல்ல. உங்களுக்கு ரெடி?
1: அண்ணாமலை போல உயர கற்றுக் கொடுப்பார், அண்ணன் துப்பாக்கி போல காப்பாற்றுவார், கணவன் மௌன ராகம் போல காதலிப்பார், மகன் சந்திரமுகி போல வீடு முழுக்க மகிழ்ச்சியை உண்டாக்குவார்.
2: யாரு மணி?
0: நாலு படம் இருக்கு கரெக்டா? ஆனா அந்த நாலு படம் போது இல்ல, நாலு இல்ல ஆறு நாலும்
2: கண்டுபிடிச்சிட்டேன்.
0: ஆனா நான் எழுதுனது எனக்கு புரியல, வேகமா எழுதுனதுல. ஓகே. சந்திரமுகி துப்பாக்கி இருக்குது, மௌன ராகம் இருக்கு,
2: அண்ணாமலை
0: அண்ணாமலை கரெக்ட்.
2: வெற்றி பெற வச்சதுக்காக நன்றிமா.
0: அடிக்கடி கால் பண்ணுங்க. எப்படி ரம்யா, எப்படி போகுது கேம்?
2: அடடா, விறுவிறுப்பா போகுது. முடியிற டைம்ல வந்து பரவாயில்ல, வின் பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா.
0: இதுல என்ன தெரியுமா ரொம்ப ஜாலியா இருக்கும், நாம ஒரு நாலு பேர் சொல்லுவோம், இன்னும் நாலு இருக்கு சொல்லுங்க அப்படின்னு. இன்னும் நாலா? ஐயோ, நான் நினைச்சது நாலு தானே, அப்ப எட்டு வச்சிருக்கீங்க நீங்க.
2: ஒரே சென்டென்ஸா இல்லாம அப்பா அண்ணா அப்படிலாம் வந்து
0: சொன்னாங்க. நேயர்கள்
2: கிரியேட்டிவிட்டியான நேயர்களா இருக்காங்க.
0: அப்படியே அந்த படம் பேர் வச்சு ஒரு கதையை உருவாக்கினா கேட்டிருக்கேன். ஒரு பாடல் கேட்கலாம். என்ன பாடல்?
2: சூப்பரான பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு. முதல்வன் திரைப்படத்துல இருந்து சங்கர் மகாதேவன், கவிதா கிருஷ்ணனுடைய குரல்ல, வைரமுத்தோட வரிகள்ல, ஏ ஆர் அம்மானோட இசையமைப்புல சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
0: எஸ், இது FM Rainbow 101.4.
2: எல்லாமே சமதுல.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: எஸ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்க நேரம் 10:52 ஆயாச்சு. என்ன ரம்யா
2: அப்படியே சட்டலா பேசுறீங்களே, எப்படி அது?
1: இப்ப எப்படி ஒண்ணு மறந்தல்ல?
3: பிடித்தவன் என்று பேர் சொல்லும் பிள்ளையாக இருக்கிறவன். தண்ணீர் தண்ணீர் என்று கேட்டு வருபவர்களுக்கு தண்ணீர் வழங்கி அவர்கள் முகத்தில் மறுமலர்ச்சியை
1: காண்கின்றேன். மறுமலர்ச்சி
2: கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: 42 இப்ப யாருங்க இன்னும் இருக்குதுன்னு சொல்லாதீங்க.
3: ராணுவ வீரன்
2: இருக்கா?
1: என்ன
2: இருக்கா சார்?
1: நிறைவு காலகட்ட பேச போறோம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: குயில் கோபி.
1: சொல்லுங்க குயில் கோபி.
4: சக்கரவண்டியில் பாடு

0: சக்கரமில்லா வண்டியில் பாடும் குயில் தெரியலங்க, நீங்களே சொல்லுங்க. நீ கண்டுபிடிச்ச ரம்யா?
1: இல்ல, நிறைவா வந்து ஏதாவது கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு இருக்கிறப்ப சார் வந்து டஃப் குடுக்கிறார். சார் நீங்களே சொல்லிடுங்க சார்.
2: வண்டி சக்கரம், குயில் பாட்டு.
1: குயில் பாட்டு,
0: ஓகே. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார் மச்சு கால் பண்ணதுக்கு.
1: தேங்க்யூ, தேங்க்யூ சார்.
0: ஒரு மணி நேரம் எப்படி
1: போச்சுன்னு
0: தெரியல. பேசுவாங்க ரம்யா, பேச போறாங்க. நீங்க இதே மாதிரி ஆதரவு ரம்யாக்கும் கொடுத்துருங்க.
1: வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
0: அந்த பூஸ்ட் எனக்கு கொடுத்த மாதிரி கொடுத்துருங்க. எஸ் நிகழ்ச்சியோட கடைசியா நிறைவு பாடலாம் வந்து சீனோ திரைப்படத்துல இருந்து தான் கேட்க போறோம். யாரு என்ன பாடி இருக்காங்கன்னு தேடிட்டு இருக்கேன். அது ஒண்ணு இல்லை, உன்னிமேனன் மற்றும் ஹருணியோட குரல்ல, வாலியோட வரிகள்ல தேவாவோட இசையில தான் இந்த ஒரு பாடம் வந்துட்டு இருக்கு. இப்ப நான் கிளம்புறேன், அகெயின் மறுபடியும் நாளைக்கு நான் காலையில வருவேன். எஸ் தொடர்ந்து இணைந்திருங்கள். இப்ப நான் கிளம்புறேன், பாய் பாய் சொல்றது. நான் உங்க ஆர்ஜி சரஞ்சராமன், பட் ரம்யா இங்க தான் இருக்காங்க. ரம்யன்,
1: எஸ் நான் தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில பேச போறேன். சூப்பரான டாபிக்கோட தான் வந்து உங்களோட வந்து டிஸ்கஸ் வந்து பண்ண போறேன்.
0: எஸ் இப்ப நான் கிளம்புறேன். இது 101.4
1: இங்க எல்லாமே சமதுல.

0: நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழக சட்டப்பேரவையில் தாவிக அரசு மீதான நம்பிக்கை கோரி முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்மொழிந்த தீர்மானத்தின் மீது தற்போது பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் உரையாற்றி வருகின்றனர். தீர்மானத்திற்கு ஆதரவாகவும் எதிராகவும் தலைவர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்தியா நடத்திய அணு ஆயுத சோதனைகள் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை உலகிற்கு உணர்த்தியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே ஊடுருவ முயன்ற தீவிரவாதி ஒருவரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டம் புதுதில்லியில் நாளை தொடங்குகிறது. நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக ராஜஸ்தான் சிறப்பு காவல் படையினர் ஜெய்ப்பூரைச் சேர்ந்த மணீஷ் என் உட்பட 15 பேரை கைது செய்துள்ளனர். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொள்ள விரும்பும் யாத்ரீகர்கள் இம்மாதம் 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே சோதனை சாவடி அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் காவலர் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவின் அதிபராக திரு யோரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியை ஏற்றுக்கொண்டார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் போகத் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

11 மணி 3 நிமிடங்கள் ஆயிடுச்சு. எஸ் உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில உங்களோடு பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் அர்ஜே ரம்யா. எஸ் இன்னைக்கு உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில சூப்பரான ஒரு விஷயம் தான் வந்து பேச போறோம். என்ன விஷயம், என்ன டாபிக் அப்படின்னு கேக்குறீங்களா? உங்க வாழ்க்கையில நீங்க யாருக்காச்சும் கொடுத்த கடிதம் அல்லது நீங்கள் பெற்ற கடிதம் பற்றிய அந்த தருணத்தை தான் என்னோட வந்து பகிர்ந்துக்க போகிறீங்க. எஸ் இந்த சுவாரஸ்யமான தகவல்களை வந்து நானும் கேட்க வந்து ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஆனால் கடிதம் அப்படின்னாலே இங்கே வந்து ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, அது திருமண பந்தத்துக்கு உள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த கடிதத்தை வந்து பரிமாறிக்கணும் அப்படின்னு. கண்டிப்பாக அப்படி இல்லை இல்லையா? கடிதம் அப்படின்றது ஒரு தூதுவாக ஒரு விஷயமா இருந்திருக்கு. ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதும் ஒரு கடிதம் தான். நம்ம ஒரு விஷயம் ஸ்டேட்லேருந்து யூனியன் வரைக்கும் பண்ணுறோம் அப்படின்னா கூட அந்த கடிதத்தின் மூலியமாக தான் அந்த விஷயங்கள் எல்லாம் போகுது அப்படின்னு. கடிதம் வந்து அவ்வளோ ஒரு விலை உயர்ந்த, விலை மதிப்பு அற்ற ஒரு விஷயமா இருக்கு அப்படின்றதான் பார்க்க முடியுது. எஸ் அப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்ற கடிதம் அல்லது நீங்கள் வந்து யாருக்காச்சும் கொடுத்துருந்த கடிதம் பற்றி தான் இன்றைக்கி வந்து பேச போகிறோம். அப்படி நீங்கள் வந்து பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444298638 அல்லது

0449-2952-5254 அப்படிங்கிற எண்ணுக்கு கால் பண்ணி என்னோட நீங்கள் பேசலாம். எஸ் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து பேச போகிறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடல் காதல் கொட்டை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அனுராதா ஸ்ரீராமுடைய குரலில் வாலியுடைய வரிகளில் தேவாவுடைய இசையில் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் 91.4 இங்கே எல்லாமே சமதுலு.

0: கருடை திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டு முடித்த நேரம் 11:09 ஆயிடுச்சு. எஸ், கடிதம் எழுதுறப்ப முதல்ல வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஹாய் ஹலோ அப்படின்னு வந்து நம்ம குறுஞ்செய்தி அனுப்புறோம். ஆனா அன்னைக்கு இருந்த அந்த கடிதம் அன்னைக்கும் இல்லை இன்னைக்குமே சிலர் வந்து கடிதம் எழுதுற அந்த பழக்கம் இருக்கு இல்லையா. முதல்ல எடுத்த உடனே நலம் நலமறிய ஆவல் அந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களெல்லாம் கேட்போம் இல்லையா. இந்த பாடல் வழியா அதுதான் வந்து நான் வந்து உணர்றேன். இந்த விஷயங்கள் பத்தி நீங்க பேசணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து கால் பண்ணி என்னோட பேசலாம். நேர்கள் காத்துட்டு இருக்காங்க, நேர்கள் கிட்ட பேசிருவோம். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: மேடம்
0: கலாமா, சொல்லுங்க எப்படி இருக்கீங்க? உங்களோட விஷயங்கள் எல்லாம் அப்படியே கேட்டு சுவாரஸ்யமான விஷயங்கள் வரும் இல்லையா, அதனாலதான் சொல்லுங்கம்மா.
1: எங்க சித்தி வந்து எங்க அம்மாக்கு லெட்டர் எழுதுவாங்க, இங்கிலாந்து கவர், இங்கிலாந்து கவர் தெரியுங்களா?
0: ஓகே ஓகே ஓகே.
1: அதுல ஃபுல்லா எழுதி ஒரு ஸ்டாம்ப் வந்து கொடுப்பாங்க. அது எங்க அம்மா எனக்கு படி சொல்லுவாங்க, எங்க அக்கா நான் நிமிப்போம். அது முதல் எண்டுல அன்புள்ள அக்கா எழுதிடுங்க அப்படிங்கிடுவாங்க.
0: நல்லா இருக்கும்ல படிக்கிறப்பவே.
1: அது படிக்க சுவாசம் இருக்கும், சூப்பரா இருக்கும். ஒரு குடும்பத்துல கேட்பாங்க, அதுல நாங்க கேட்போம். அது படிக்கிறதுக்கு ரொம்ப ஆசை, நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு.
0: சூப்பர் சூப்பர்மா.
1: சித்தி வந்து பெங்களூர் இருக்கிறாங்க, எங்க அம்மாக்கு எல்லாம் பெங்களூர் தான் இருக்கிறாங்க. அவங்க லட்டி இப்போ அனுப்புறாங்க எங்க அம்மாக்கு. அது எங்க அம்மா வந்து அது பதிவத்தி நான் வேலைக்கு போய் கூட எங்க அம்மா திருச்சி படிடி எப்படி இருந்தாலும் படிப்பாங்க. அது அது அழகா திருத்தமா படிச்சு சொல்லுவோம் எங்க அக்கா நாங்க கூட. அது எங்க அம்மா ஆர்வம் போயிடுவாங்க. எங்க அம்மா வந்து என் வேலை சொல்லுவாங்க, அதை எழுதி அனுப்ப மாட்டேங்குது.
0: ஓகே ஓகேமா, சூப்பர்மா, சூப்பரான விஷயம் பார்த்ததுக்கு நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து?
2: வணக்கம் வணக்கம் வணக்கம், நுங்கம்பாக்கம் டேங்க் பண்றோட்டி சேர்ந்த ஜி போஜராஜன் பேசுறோமா. வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
2: 68 ஆகுது, எழுந்து நிக்க முடியல, நடக்க முடியல, மூச்சு வாங்குது, படுத்த முடியா இருக்குமா?
0: ஓகே சார், ஆனாலுமே வந்து நீங்க பேசணும்னு சொல்லிட்டு ஆர்வமா வந்திருக்கீங்க இல்லையா, இதுக்கே பாராட்டணும் சார். சொல்லுங்க சார்.
2: அதான் ஒரு சந்தோஷம், உங்களுக்காக பேசணும்னு எனக்கு எது பார்த்துட்டு இருப்பேன்.
0: சொல்லுங்க சார், சொல்லுங்க. நீங்க உங்க வாழ்க்கையில
2: இல்லமா, எங்க வீட்டு பின்னாடியில அப்ப தோட்டம் இருக்கும், பின்னாடினா பின்புறம்ட்டு ஒரு பேக்கடை சொல்லுவாங்க, அந்த இடத்துல ஒரு மரத்து கீழே உட்காந்துருந்தம்மா. அந்த இடத்துல பின் பக்கமா ஒரு வீட்டுல ஒரு முஸ்லீம் பொண்ணு குப்பை கொட்டை வந்துக்குது. அப்ப ஒரு லெட்டர் ஒண்ணு சுருட்டி என் மேல போட்டுது. அது என்னன்னு பார்த்தாக்கா இங்கிலீஷ்ல எழுதிக்குது, எனக்கு படிக்க தெரியாது. அதை எடுத்துட்டு போய் ஒருத்தர்கிட்ட கொடுத்து என்னடான்னா, ஐ லைக் யூ எழுதிடுறா அப்படின்னா. அப்படின்னா என்னன்னு என்ன எனக்கே தெரியல. அதுக்கப்புறம் சொன்ன கை கால உதற ஆயிடுச்சு, என்னடா இது ரொம்ப போச்சு, வேலையில இந்த வயசுல போய் இது வேணு சொல்லிட்டு அந்த பக்கம் உட்காரதே நின்று நிறுத்திட்டோம்மா.
0: ஓகே ஓகே ஓகே சார், இந்த மாதிரி சில விஷயங்கள் அனுபவங்களும் இருக்கும். ஓகே சார், நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ, யாருங்கிறது? ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அப்படியே சுவாரஸ்யமாக நீங்கள் ஒன்று ரெண்டு சொல்ல அப்படியே கேட்டுகிட்டே இருக்கேன். அதாவது வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கறது தான் வந்து கடிதம் அப்படின்ற விஷயங்கள் இல்லை. இப்போவுமே கூட ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, இங்கே வந்து சித்தி வந்து இந்த விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம கேட்குறப்ப அடடா, இந்த கடிதத்தின் மூலியமாக வந்து இவ்வளோ உணர்வுகள் வந்து பரிமாறப்படுறது. எங்கேயோ ஒருத்தவங்க இராணுவ வீரராக இருப்பாங்க, ஆனால் அவங்க வந்து நம்ம ஊருக்கு நம்ம அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து கடிதம் மூலியமாக சில விஷயங்கள் வந்து பகிர்ந்துப்பாங்க அப்படின்னும் போது அது படிக்கிறப்பெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஓகே அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து இருக்கு. எஸ், நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசுவோம். அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க, யார் பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போம். வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
3: வணக்கம்ங்க.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் குரோம்பேட்ல இருந்து குணா பேசுறேன்.
0: குணா சார், சொல்லுங்க சார், தலைப்பு என்னன்னு கேட்டீங்களா?
3: ஆ, தலைப்பு கேட்டேன் மேடம்.
0: ஓகே சொல்லுங்க சார், சொல்லுங்க.
3: உங்க வாய்ஸ் சூப்பரா இருக்கு மேடம், நான் அதுக்கு பதில் சொல்றேன். நான் முதல் முறையா எழுதின லெட்டர் வந்து எங்க இங்கிலீஷ் மேடம்க்கு.
0: ஓகே.
3: As I'm suffering from fever. அப்படி.
0: அடடடட. லெட்டர் ஆமால, இந்த மாதிரி லெட்டர் நம்ம எழுதி இருக்காம. சூப்பர். ஓகே.
3: அதுவும் லெட்டர் தான மேடம், 10 மார்க் கொடுத்தாங்க.
0: சூப்பர் சூப்பர் சார், சூப்பர்.
3: ஓகே மேடம்.
0: சூப்பரான ஒரு அனுபவம். ஸ்கூல் டைம்ல கூட்டி போய் இருப்பீங்க. ஆமா, as I'm unable to attend the class அப்படிங்கற.
3: அப்படிங்களா?
0: ஓகே, நாளைக்கு வருவார், நாளைக்கு அவருக்கு கால் பண்ணி சொல்லிடுங்க.
3: ஓகே மேடம், தேங்க் யூ.

0: தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ. சூப்பர்ல, எவ்வளோ ஒரு அழகான விஷயத்த சொல்லியிருக்காருல. அதாவது லெட்டர் அப்படின்றது வந்து ஸ்கூல்லேயே எழுதியிருக்கோம்மா, ஸ்கூலில் எழுதுன ஞாபகம் இல்லையா அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. ஸ்கூலில் எழுதின ஞாபகம்லாம் இருக்கு, ஐயோ நாளைக்கு எழுதணுமே லெட்டர் எந்த ஃபார்மேட்டில் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஏதாவது அந்த கட்டுரை நோட்டில் எழுதி வச்சிருப்போம். அதை பார்த்து நம்ம அப்படியே ஞாபகம் வர்றப்ப அந்த வேர்ட்ஸ்லாம் கூட நம்ம ஜாயினிங் லெட்டரில் எழுதுறப்ப புரியாமல் போயிட போகுது அப்படின்றதுக்காக பார்த்து பார்த்து எழுதி கொடுப்போம் அப்படின்ற விஷயங்கள்லாம் ஞாபகப்படுத்திட்டாரு முன்னாடி கால் பண்ண அந்த நேயர். சூப்பரான விஷயங்கள் சொல்லி அடுத்த நேயர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து? வணக்கம், யார் எங்கிருந்து?
1: கோபி.
0: கோபி சார், சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
1: சூப்பர்.
0: ஒரு வழியா அந்த கடிதத்தை கொடுத்திருக்கீங்க. எல்லா மொழியிலயும் பேசிருக்கீங்க போலியே, கண்ணால கையால லெட்டர் எழுதி கொடுத்து. சூப்பர் சூப்பர் சார், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து? வணக்கம் மேம், யார் எங்கிருந்து? என்னமா செய்ய கேக்கல? சித்ராமா, சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க?
2: என்ன நல்லா இருக்கு மேம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேம்மா, சொல்லுங்க, நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு கேக்குறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
2: தலைப்பு குறப்பறான்னு கேக்குது மேம், சரியாவே கேக்கல ரேடியோல.
0: தலைப்பு என்ன அப்படின்னா, நீங்க உங்க வாழ்க்கையில யாருக்காச்சும் கடிதம் கொடுத்திருக்கீங்களா, அல்லது யாராவது உங்களுக்கு கடிதம் கொடுத்திருக்காங்களா அப்படின்ற அந்த தருணத்தை பத்தி தான் பகிர்ந்துக்க போறோம்.
2: ஓ அப்படியா, ஏதாவது எழுதி போட்டதுல கேக்குறீங்களான்னு பார்த்தா அப்படியெல்லாம் எந்த அனுபவம் எனக்கு இல்லை.
0: உங்களுக்கு இல்ல? ஓகே ஓகே, மணியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டு ரசிங்க. நன்றி நன்றிம்மா, நன்றி. ஸோ இந்த மாதிரி தான் நிகழ்ச்சி வந்து போக போது உங்கள் வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள், அல்லது வந்து ஒரு திருப்பு முனையாக இருக்கலாம், அல்லது ஃபன்னாக நிறைஞ்ச சில விஷயங்களாக இருக்கலாம். இப்போ வரைக்குமே நம்ம லெட்டர் சில விஷயங்களுக்கு வந்து அனுப்பிட்டு தான் இருப்போம், அஃபிஷியலாக சில விஷயங்களுக்கு நம்ம கடிதத்தின் மூலியமாக தான் பேசுவோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா. அந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்கள் என்னோட பகிர்ந்துக்க போகிறீங்க. இந்த தருணத்தை நீங்கள் என்னோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா 0444298606 அப்படிங்கிற நம்பருக்கு, அல்லது 0444295254 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி என்னோட பேசலாம். தொடர்ந்து நிறைய விஷயங்களை பேச போறோம். அடுத்ததா நிகழ்ச்சியில வந்து ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு, அந்த பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி சூப்பரான ஒரு விஷயங்கள்லாம் சொல்ல போறேன்.

0: கடிதம் அந்த நேர் சொன்ன மாதிரி எனக்கு அந்த பள்ளிக்கூட ஞாபகங்கள்லாம் வர வந்துடுச்சு. என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஸ்கூலில் வந்து எழுதியிருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா. நிறைய நேயர்கள் கூட இதை அனுபவத்தில் வந்து பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விஷயங்கள் எல்லாமே, அந்த விஷயங்கள் எல்லாமே ஸ்கூல் டைமில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எழுதி கொடுத்துருப்போம். அது கடிதம் அப்படின்ற ஃபார்மேட்டில் இல்லைனாலும் நம்ம எதாவது எழுதி கொடுத்துருப்போம், ஏதாவது சண்டை போட்டிருப்போம். அந்த சண்டையை வந்து முடிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம எதாவது கோச்சிக்கிட்டியா, என்கிட்ட பேச மாட்டியா, என் கூட காவிட்டுட்டியா அப்படின்ற மாதிரிலாம் சிறுப்பில் இதை நம்மளாம் நிறைய விஷயங்கள் எழுதியிருப்போம் இல்லையா. அந்த விஷயங்கள்லாம் நினைவுக்கு வருது. எஸ், ஒரு நேர் இருக்காரு, அவர்கிட்ட பேசியிருப்போம். வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம் வணக்கம் சகோதரி, வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன், சொல்லுங்க.
1: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் குளஞ்சிநாதன்.
0: குளஞ்சிநாதன் சார், சொல்லுங்க சார், உங்களுடைய அனுபவங்களை பத்தி பகிர்ந்து கொள்ளுங்க.
1: என்னுடைய அனுபவம் கேட்டீங்கன்னா ரெண்டு ஒரு பெரிய சிறப்பு. முதல்ல வந்து எனக்கு வந்த வாழ்த்தை சொல்லிட்டு தான் அப்புறம் சொல்லுவேன்.
0: சொல்லுங்க.
1: முதல் முறையாக 1988 புதுச்சேரி வானொலியில் நமது சென்னை வானொலி சொல்லக்கூடிய அகில இந்திய வானொலி ஒரு பெரிய விழா வச்சிருந்தாங்க. அந்த விழாவில் பாத்தீங்கன்னா அப்போ உள்ள அறிவிப்பாளர் பொங்கல் வாழ்த்து என்று சொல்லக்கூடிய வாழ்த்தை ஒவ்வொரு நேயர்களுக்கும் அனுப்பி என கடிதம் நான் வச்சிருக்கேன். எனக்கு வந்து வாழ்த்துமா.
0: அடடடா, சூப்பர் சார், சூப்பர் சார், வாழ்த்து.
1: இதெல்லாம் மறக்க முடியாது. நம்ம வானொலி, அதாவது வானொலின்னு சொல்றோம், தர பெரிய ஒரு சாதனை இந்த வானொலி என்பது.
0: கண்டிப்பா கண்டிப்பா சார்.
1: இன்னும் 90 என்ன எத்தனை காலமானாலும் இந்த வானொலிக்கு மட்டும் எப்பயுமே அழிவு கிடையாது. கூட சொல்றாங்க ரேடியோ என்ன கேட்கறியான்னு கேக்குறாங்க நிறைய.
0: சூப்பர் சார், சூப்பர்.
1: என்னன்னு கேட்டீங்கன்னா நான் முதல் அனுப்பியது என்னுடைய நண்பர்களுக்கு அந்த பொங்கல் வாழ்த்துன்னு சொல்லுவாங்கல்ல.
0: ஆமா.
1: அப்பயே பாத்தீங்கன்னா இந்த ஓவியம் சொல்லக்கூடிய ஹெச்ஆல படம் வரைஞ்சு நலமரியாதை நமது பொங்கல்

0: இருக்கணும், எல்லாரும் நலமா இருக்கணும்னு சொல்லி. அப்ப பாத்தீங்கன்னா 15 பைசா அந்த கார்டு, 10 பைசா 15 பைசா அந்த கவர் கார்டு. அதுல அப்ப பாத்தீங்கன்னா அனுப்பிய நினைவு நாளை இந்த நாள்ல வந்து எங்களுக்கு வர வைக்கிறதுக்கு நமது வானொலிக்கு உங்களுக்கும் நன்றி.
1: சூப்பர் சார், சூப்பர் சார், வாழ்த்துக்கள் சார், தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ,
0: நன்றி.
1: அதாவது இவ்வளோ விஷயங்கள் மனிதர்களுக்குள்ளே இருக்கு இல்லையா, நம்ம பேசும் போது தான், ஒருத்தர்கிட்ட ஒரு உரையாடலை நிகழ்த்தும் போது தான் அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியுது. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேச போகிறோம், தொடர்ந்து நிறைய விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் நேயர்கள்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னும் போது எனக்குமே ரொம்ப ஆவலாக இருக்குது, ரொம்பவே அழகாக வந்து காத்துட்ருக்கேன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் வரும்போது பாடலுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக், தொடர்ந்து அந்த பாடலை கேட்டுட்டு வந்திருப்போம்.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர், சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா, கடிதமே இருக்கட்டும், படி.
4: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
3: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
4: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
3: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது, ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
4: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது,
3: அதான்
4: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
3: அதேதான் பிரமாதம், கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: அதையும் தாண்டி புனிதமானது.

0: La la la la la la la la la la la la. எஸ் குணா திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டு முடித்த நேரம் 11:26 ஆகிடுச்சு. எஸ் இன்னைக்கு உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் ஆர்ஜே ரம்யா கூட தான் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கீங்க. நான் நேயர்கள் கிட்ட இருந்து என்ன டாப்பிக்ல வந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, நீங்க உங்க வாழ்க்கையில யாருக்காச்சும் கடிதம் கொடுத்துருக்கீங்களா அல்லது கடிதம் வாங்கியிருக்கீங்களா அப்படின்ற ஒரு அனுபவத்தை பத்தி தான் கேட்டுட்டு இருக்கேன். அது நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. எஸ் நேயர்கள் வந்து காத்துட்டு இருக்காங்க, யார் பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து?
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருவள்ளூர்ல இருந்து காமராஜ்.
0: காமராஜ் சார், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கமா, நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், சொல்லுங்க சார்.
1: நாங்க வந்து காதலிக்க கூடிய காலகட்டத்துல பாத்தீங்கன்னாக்கி அப்ப செல்போன் வசதி எல்லாம் கிடையாது.
0: ஆமா,
1: கடிதம் மூலமா தான் அன்பு எல்லாம் பரிமாறிக்கிறோம். முதல்ல வந்து என்னுடைய காதலிக்கு நான் எழுதுனது கடிதம் வந்து பாத்தீங்கன்னா பாடலாவே
0: எழுதிட்டேன். நீங்களா வந்து மெட்டமச்சி ராகம் போட்டா?
1: ஆமா, அன்புள்ள மானே ஆசையில் ஓ கடிதம், அந்த பாடல் எழுதி அனுப்பினேன். நாளைக்கு பிரச்சனை வந்து கூட பிரச்சனை வந்ததுன்னா பாட்டு தான் எழுதுனேன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்பொழுதாகவும் வந்து வந்து என்னுடைய
0: வேற ஏதோ வேலை, கடிதம் எழுதுற வேலை இருக்கும் நினைக்கிறேன், அதனால போயிருக்காங்க. எஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் வாழ்க்கையில வந்து நிறைய வந்து கேட்டுட்டு இருக்கோம். நிறைய மனிதர்களோட பழகுறப்பதான் அந்த அனுபவங்கள்லாம் அப்படி நம்ம ஒரு விஷயம் நீங்க வாழ்க்கையில் வந்து என்ன அப்படின்னா, நம்ம எதுவுமே பேசாமல் ஒருத்தவங்களை வந்து பார்த்தோன்னே இவங்க என்ன உண்மனு இருக்காங்க, எதுவும் பேசவே மாட்றாங்க அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம்னா, லைக் அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சிக்கவே முடியாது. அவங்க கிட்டே போய் பேச்சு கொடுக்குறப்ப தான் அவங்க வந்து இன்னும் இவ்வளோ சிரிப்பாக பேசுகிறாங்க, இவ்வளோ மகிழ்ச்சியாக பேசுகிறாங்க. அச்சா, இந்த மனுஷனை போய் நம்ம உண்மனு இருக்காரு, எதுவுமே பேசவே மாட்டேங்கிறாருன்னு நினச்சிட்டோமே அப்படின்னு நம்மளே ஃபீல் பண்ணுவோம். மனுஷங்க கூட போய் உரையாடுங்க, முடிஞ்ச அளவுக்கு அன்பை பகிருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்த நேயர் இருக்காங்க, பேசிவோம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து?
2: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர்.
0: சந்திரசேகர் சொல்லுங்க.
2: ரம்யா மேம், சூப்பரா ஒரு டாபிக், வாழ்த்துக்கள்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
2: கடைசி லெட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கடைசி லெட்டர், எனக்கு ஆல்வேஸ் க்ளோஸ் டு ஹார்ட் மேம். நான் வந்து ஊருக்கு போயிருந்தேன், எனக்காக அவன் வந்து என்னுடைய பர்த்டே அன்னைக்கு லெட்டர் அப்படிங்கறது எழுதி போஸ்ட்
0: பண்ணிருந்தான்.
2: மனசுக்கு ஹாப்பியா இருந்தது அந்த
0: லெட்டர். சூப்பர்.
2: ஆமா, சந்திரசேகர் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஊர்ல இருந்தோம் அப்படின்னா ஜாலியா டைம் அப்படிங்கறத ஸ்பெண்ட் பண்ணிருப்போம். இப்ப நீங்க இல்ல, இருந்தாலும் இந்த லெட்டரை பார்க்கும்பொழுது உன்னை நினைச்சு இந்த லெட்டரை எழுதிருக்கேன்னு நினைச்சுக்கோ, நீ ஃபீல் பண்ணாத, நெக்ஸ்ட் இயர் நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்பொழுது என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து எனக்காக அந்த ஒரு லெட்டர் அப்படிங்கறது எழுதியிருந்தா.

0: அது இன்னைக்கு வரைக்கும் கூட அப்படியே பொக்கிஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ லெட்டர் எழுதி நம்ம பேர் வந்து ஜெகதீஷ். நானும் அவனும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே இருந்துட்டு வரோம். பட் அவன் எனக்காக அந்த பர்த்டே அன்னைக்கு வாழ்த்து எழுதி ஃபீல் பண்ணாருச்சு. அந்த செகண்ட் நெக்ஸ்ட் இயர் நம்ம ஒன்னா செலிப்ரேட் பண்ணலான்னு கொடுத்த அந்த ஒரு லெட்டர் இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு வரைக்கும் கூட நினைக்கும் பொழுதுச்ச நட்புல இந்த லெட்டர் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு
1: கண்டிப்பா
0: அப்படின்ட்டு தோணுது மேம்.
1: சூப்பர் சூப்பர் சந்திரசேகர், சூப்பரான விஷயங்கள் பகிர்ந்திருக்கேன், ரொம்ப நன்றி.
0: தேங்க்யூ ரம்யா மேம்.
1: ஓகே ஓகே சார், ஓகே. அது நண்பர்களுக்குள்ள இந்த விஷயங்கள்லாம் பரிமாறிக்கிறது, ஒரு ஒரு எழுத்து மூலியமாக நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்திக்கிறது இன்னுமே அந்த நட்பை வந்து பலப்படுத்தும். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நேயர்கள்கிட்ட இருந்து நம்ம கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். எஸ், சூப்பரான விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம்.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் மகாலட்சுமியுடைய குரலில் வைரமுத்தோட வரிகளில் ஏஆர் ரமானோட இசையமைப்பில் சூப்பரான ஒரு பாடல் கேட்டு முடித்த மாடடா. என்ன வாய்ஸ் செமையாக இருந்துச்சு இல்லையா? எஸ், எஸ் நிகழ்ச்சியில் உங்களுடன் ரெயின்போவில் நேயர்கள் அவங்க வாழ்க்கையில் ஏதாவது கடிதம் பெற்றிருக்காங்களா இல்லை யாருக்காச்சும் கடிதம் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். நேயர்கள் காத்துட்ருக்காங்க, நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து? வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: விக்ரமன், தஞ்சாவூர்.
0: விக்ரமன் சார், நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம். எனக்கு நான் வேலைக்கு போயிருந்தேன் மேடம், இதுக்கு கோயம்புத்தூருக்கு.
0: ஓகே.
1: 3 மாசம் வீட்டுக்கு லெட்டர் போடல, ஒண்ணும் போடல. இருந்தபோது திடீர்னு வீட்டுல இருந்து லெட்டர், உங்க அம்மா லெட்டர் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி உடனே கிளம்பி உன்னை பாக்கணும் போல இருக்குன்னு
0: சொல்லிட்டு.
1: நான் 1-2 நாள் லீவ் போட்டு வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அவங்க இறந்துட்டாங்க.
0: அதாவது கடிதம் அப்படிங்கிறது இந்த காலத்துல ரொம்ப டெவலப் ஆகி டெக்னாலஜி நிறைய வளர்ந்து ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு துக்கத்தை பகிர்ந்துக்க கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, உடனடியா நம்ம வந்து சொல்லிடுறோம். ஆனா அந்த காலத்துல ஒரு கடிதத்தின் மூலியமாகவோ அல்லது ஒரு விஷயம் சொன்னா அது அந்த பக்கம் இருக்கிற நபர்களுக்கு போய் சேரவே வெகு நாட்கள் ஆயிடும். அந்த விஷயத்த அவங்க தெரிஞ்சுக்கிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கே பல நாட்கள் ஆயிடும். அந்த ஒரு தருணம் தான் இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்த காலம் இப்ப மாறி இருக்கு அப்படின்னும் போது மகிழ்ச்சியா இருக்கு. ஆனாலும் அந்த கடிதத்தின் வாயிலாக உணர்வுகள் பகிரப்படும் பொழுது அது இன்னுமே அழகானதா இருக்கும் அப்படின்றதுதான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து பேசுவோம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் என்ன அப்படின்னா 044-289-386-0038-044-289-5254 அப்படிங்கிற நம்பர்களுக்கு நீ கால் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நேயர்கள் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. நிறைய உணர்வு பூர்வமான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்க போகிறோம். அந்த பாடலுக்கு அப்புறமா நேயர்கள் என்ன பேச போகிறாங்க அப்படின்றத தொடர்ந்து கேட்க போகிறோம். பொக்கிஷம் திரைப்படத்திலேருந்து ஒரு சூப்பரான பாடல் வர ரெடியாக இருக்குது உங்களுக்காக. விஜய் ஜெயசுதாஸ் மற்றும் சின்மை இணைந்து பாடிய ஒரு பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ

0: எல்லாம் பெரும் வழியில் நனைந்து கொண்டிருக்கிறோம்.
1: எஸ், நேரம் 11:45 ஆகிடுச்சு. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில ரம்யாவோட தான் பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில நீங்க யாருக்காச்சும் கடிதம் கொடுத்து அல்லது கடிதம் வாங்கின அனுபவம் இருந்தா அது என்னோட பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்தேன். அதுதான் நிறைய பேர் என்னோட ஷேர் பண்ணிக்கிறீங்க. கடைசியா கேட்டு பிடித்த இந்த பாடல்ல வந்து ஒரு வரிகள் வந்து வந்திருக்கும், என்ன அப்படின்னு சொன்னா, எஸ் அந்த பாடல் வரிகளை நம்ம பிடித்தவர்களை எந்த அளவுக்கு வர்ணித்து எந்த அளவுக்கு ரசித்து நம்ம வந்து அந்த வரிகளை வந்து எழுதியிருக்கோம் அப்படின்றத இதுவே ஒரு உதாரணமாக வச்சுக்கலாம். நான் தமிழில் இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த நூல்களை எல்லாம் வந்து மேற்கோள் காட்டி அந்த வந்து கடிதம் இருக்கும். அன்புள்ள திருக்குறளே, அன்புள்ள நற்றிணையே, அன்புள்ள அப்படின்னு சொல்லி அந்த கவிதை வந்து அழகாக அந்த பாடல் வரிகளில் வந்து கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ அழகான வரிகள் இல்லையா? எஸ், இதை பற்றி தான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். நேயர்களும் வந்து காத்துட்ருக்காங்க, அவங்களுடைய அனுபவங்களை சொல்ல கேட்டுருவோம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து?
2: வணக்கங்க.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுகிறீங்க?
2: திருநந்தையூர் கணபதிங்க.
1: கணபதி சார், சொல்லுங்க சார், உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அனுபவம் கிடைச்சிருக்கா?
2: ஆமாங்க, நான் டீ கடையில் இருந்தேங்க, பாட்டு புதுச்சேரியில்.
1: ஓகே.
2: டீ கடையில் அப்போ வந்து சங்கீதம் எனக்கு, நான் வீட்டுக்கு வந்த ஊருக்கு வந்துட்டேன். அப்போ கணிதம் போட்டாரு.
1: என்ன என்ன சார்?
2: அது லக்ஷ்மி போட்டாரு.
1: ஓகே, யார் யார் கிட்ட இருந்து வந்தது?
2: அது என் ஃப்ரெண்ட் அவரு, டீ கடை.
1: ஓகே ஓகே ஓகே, நீங்க அங்க இருந்தீங்க. ஓகே,
2: அங்க அந்த மாதிரி கடைசியா வந்த லெட்டர் அதான். அதுக்கு அப்புறம் அதுல போன் வந்தல போன்தா.
1: அந்த லெட்டர் பிரிச்சு படிக்கிறப்ப எந்த மாதிரியான உணர்வுகள் இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு அந்த தருணம்?
2: இல்ல, நான் அவர்கள ஒரு 6 மாசமா இருந்த பழகுன.
1: ஓகே,
2: எனக்கு கொஞ்சம் மனசு இதுவா தான் இருந்தது, கொஞ்சம் வருத்தமா தான்
1: இருந்தது.
2: உடனே வா நண்பா, நம்ம எப்படி பழகணும் இதுக்குள்ளேயே
1: மறந்துட்டேன்னு.
2: அதுக்கு போட்டேன் லெட்டர் போட்டேன், நான் நேரம் வரும்போது நான் வரேன் நான் சொல்லி.
1: அடடடா, ரொம்ப இனிமையா இருந்திருக்கும்ல அது படிக்கிறப்ப.
2: ஆமாங்க,
1: சூப்பர் சூப்பர் சார், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி சார். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து?
3: மேடம் கேக்குதா? மேடம் ராஜசேகர். மேடம்
1: ராஜசேகரன் சார், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் மேடம். நான் ஞாபகப்படுத்திட்டீங்க, 78, 79, 80 எல்லாம் உங்கள் விருப்பம் நேயர் விருப்பம்னு இருக்கு இல்லையா?
1: ஆமா.
3: அதுக்கு நாங்கள் ஒரு 4 பேர் ஃப்ரெண்டுங்க.
1: ஓகே.
3: எல்லாரும் கடிதம் போட்டிருக்கேன் மேடம், இந்த பாட்டு வேணும் அந்த பாட்டு வேணும்ட்டு.
1: அடடா, இப்ப நேயர் விருப்பம் கால் பண்ணி கேட்கற மாதிரி லெட்டர் போட்டு கேட்டிருக்கீங்க.
3: ஆமா மேடம், அப்பவே கேட்டிருந்தேன் மேடம். அப்பதான் வந்து 50 பைசா வேணும் கார்டு, போஸ்ட் கார்டு.
1: ஓகே ஓகே.
3: அந்த எல்லோ கலர்ல வரும் தெரியுங்களா?
1: ஆமா ஆமா சார்,
3: அதுல வாங்கி நிறைய போட்டிருக்க மேடம். நானும் என் ஃப்ரெண்டு எல்லாரும் வரும். சபரி நாராயணன், அசோக்குமார், கௌரி சங்கர், ராஜசேகர்.
1: அடடா, நீங்க சொன்ன பாடல்கள் எல்லாம் ஒலிக்குதுன்னும் போது அது கேக்குறப்ப எப்படி இருக்கும்?
3: அட்டகாசமா இருக்கும் மேடம், அப்படியே ஜாலியா இருக்கும் மனசு வந்து. அப்படியே தாமரை பூ பூத்த மாதிரி, ரோஜா பூ பூத்த மாதிரி சொல்லலாம். எப்படி வேணாலும்
1: சூப்பர் சூப்பர்
3: சொல்லலாம். அது வந்து அவரவர் மனதை பொறுத்தது.
1: ஆமா கண்டிப்பா, சூப்பர் சார், ரொம்ப நல்ல விஷயம் பார்த்துக்கிட்டீங்க, நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து?
4: திருமேஷ்னு கிருஷ்ணா பேசுறேன் மேடம்.
1: கிருஷ்ணா சார், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் மேடம்.
1: சொல்லுங்க சார், உங்க வாழ்க்கையில நீங்க உங்களுக்கு கிடைச்ச லெட்டர் அல்லது நீங்க கொடுத்தது
4: மேடம்,
1: நம்பர்
4: இருக்காரு.
1: ஓகே,
4: அவருக்கு நான் லெட்டர் போடுவோம் அடிக்கடி.
1: ஓகே, இப்போவும் லெட்டர் போடுற பழக்கம் இருக்கு?
4: இல்ல, அப்ப போன வாரத்துக்கு முன்னாடி போட்டுருந்தேன். ஆனா நான் லெட்டர் போடும் போது முதல்ல குறளை தான் லெட்டர்
1: போடுவேன்.
4: ஒரு திருக்குறளை தான் அவருக்கு லெட்டர்
1: போடுவேன்.
4: குறை நண்பர்னு ஆகி போச்சேன்.
1: ஓகே, இப்போ நீங்க அது பண்றது இல்ல இல்லையா?
4: ஒரு குறளை போடுவோம்.
1: ஓகே, குறள் நண்பர்னே பேர் வச்சுட்டாங்களா? இப்போ அந்த கடிதம் எழுதின அந்த தருணமும் இப்ப போன்ல பேசிக்கிற அந்த தருணமும் எப்படி நீங்க உணர்றீங்க?
4: நம்ம நட்பு தொடர்ந்துதான் இருக்கு.
1: ஓகே ஓகே,
4: நட்பு தொடர்ந்துதான் இருக்கு.
1: சூப்பர் சூப்பர் சார்,
4: கிருஷ்ணா சொன்னவனே குறள் நண்பரா கேட்பாங்க.
1: ஓகே ஓகே சார், வாழ்த்துக்கள் சார், நன்றி நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து?
5: ஹலோ,
1: வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம் வணக்கம். நானு வடியல் பயணம் பக்கம் பேசுங்க. அரக்கம்

0: ஹலோக்கா,
1: சொல்லுங்க சொல்லுங்க சார்.
0: நான் 1941-22 மேல பிறந்தவன் நானு.
1: ஓகே.
0: ஆம்பூர்ல இருந்து எங்க பாட்டி வீடு. அப்ப எங்க அப்பாவுக்கு எங்க தாத்தா ஒரு லெட்டர் போட்டுக்காரு, நான் பிறந்தேன்னு சொல்லிட்டு, ரெண்டாவது மகனா.
1: ஓகே.
0: சிரஞ்சீவி மருமக பிள்ளை அவர்களுக்கு, உங்களுக்கும் கண்ணம்மாவுக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது, ரெண்டாவது குழந்தைய. நல்ல ஆயுள் சேயும், நல்லா நலமே, நல்லா இருக்கான். நீங்க திருவிழா நடக்கும்போது நீங்க உடனே வர வேண்டியது. அந்த லெட்டர் நானே எங்க அம்மா அந்த காலத்துல அஞ்சா பாஸ் பண்ணுங்க, அது வச்சிருந்தாங்க. நானே ஓல்டு எஸ்எல்ஸ், எனக்கு எந்த வயசு ஆகுது, அந்த லெட்டர் இன்னும் வச்சிருக்கேன்.
1: அந்த அந்த அழகான விஷயத்த இன்னும் பத்திரப்படுத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அதாவது எவ்வளவு விஷயங்கள் வச்சிருக்காங்க இல்லையா, அதாவது பிறக்கிறப்ப, நான் பிறந்தப்போ ஒரு லெட்டர் போட்டிருக்காங்க, அந்த லெட்டர் நான் இன்னும் பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப, ஒரு வாழ்க்கையில முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம ஞாபகார்த்தமா வச்சிருப்போம். அந்த மாதிரி கடிதங்களும் ஞாபகார்த்தமா இருக்கு அப்படின்னும் போது, இன்னும் இந்த கடிதம் பகிர்ந்துக்கிறது வந்து தொடர்ந்து இன்னும் இருந்துச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளேயே உள்ள ஒட்டுக்கிதே. தொடர்ந்து பேசும் அடுத்த நேர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், ரெயின்போ யார் எங்கிருந்து? எஸ், அவங்க வந்து பிஸியாக ஒரு லெட்டர் படிக்க போயிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம், நிறைய விஷயங்கள் ஃபன்னாக பேசணும், நிறைய விஷயங்கள் உணர்வு பூர்வமாக பேசணும். இந்த வாழ்க்கையில் இந்த கடிதம் அப்படிங்கிற இந்த விஷயம் எவ்வளோ பெரிய ரோல் எல்லாருக்குமே கொடுத்துருக்கு அப்படின்னு. இப்போ என்னோடய வாழ்க்கையிலும் ஒரு விஷயம் நடந்திருக்கு. எஸ், என்ன அப்படின்னா, நான் வந்து 10th முடிச்சுட்டு 11th போகிற அந்த ஸ்டேஜ், 11th வந்து அதே ஸ்கூலில் தான் வந்து படித்தேன், 11th வகுப்பு. அப்படி படிக்கிறப்போ 10th அந்த அன்புக்குரிய டீச்சர்ஸ்லாம் மிஸ் பண்ணுவோம் இல்லையா. மிஸ் பண்ணிவிட்டு 11th போகிறப்ப, 11th அந்த பாடம்லாம் ஓகே, ஆனாலுமே அந்த பில்டிங் போகிறப்ப ஒரே அழுகாச்சா வரும். அவங்கள பார்க்குறப்பலாம், இல்லை மேம் நான் வந்து இந்த மிஸ் பண்ணுறேன், அங்கே வந்து நிறைய, இங்கே வந்து சயின்ஸுன்னு மட்டும் படித்தோம், அங்கே வந்து சயின்ஸ்லேயும் நிறைய பிரிவுலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப, அங்கே இருக்கிற டீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் அப்படியே நம்மளை வந்து வழி நடத்தணும், நல்வழி படுத்தணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் நம்ம மேலே வந்து ஸ்ட்ரிக்டாக பண்ணுவாங்களே. இல்லை இங்கே வந்து நீங்கள் வந்து மனப்பாட செய்யலாம் இப்படி சொல்லி கொடுத்தீங்க, அங்கே வந்து இப்படிலாம் பேசுகிறாங்க, எனக்கு வந்து பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் போய் அங்கே வந்து உடஞ்சி ஃபீல் பண்ணுறப்ப, போ ஃபீல் பண்ணாத, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க, விரல்கள் வந்து ஒவ்வொரு விதமாக இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ஆசிரியர் ஒவ்வொரு மாதிரி சொல்லி தருவாங்க, அதை வந்து நீ சூப்பராக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக்கில் என்னை பார்த்துட்டு அவங்க ஒரு விஷயம் வந்து கை நீட்டு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கொடுத்தாங்க. என்ன விஷயம் அப்படின்றது எனக்கு இன்னும் படிக்கிறப்ப அப்படியே கண்களில் வந்து கண்ணீர் வருது. எஸ், என்ன அப்படின்னா, நான் அவ்வளோ ஒரு மாதிரி இருக்கேன் அப்படின்றதுக்காக அவங்க அவங்களுடைய கைகளால் எனக்கு வந்து ஒரு கடிதம் மாதிரி எழுதி அந்த டேட் போட்டு அவங்களுடைய பேர் போட்டு, நீ வந்து தைரியமான பெண், பெண்கள் அப்படின்றவங்க வந்து யாருக்கும் சலைச்சவங்க இல்லை, நீ வந்து தைரியமாக இருக்கணும், நீ வந்து படித்து உன்னுடைய திறமையால் நீ மற்றவங்கள வந்து நான் வந்து இப்படி தான் அப்படின்றத காட்டணும், நீ உடஞ்சி போகக்கூடாது, சில விஷயங்கள் வந்து சில நேரத்தில் நம்ம விட்டு போகிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் விட்டு போயிட்டோம் அப்படின்னு நீ ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன்னா அந்த விஷயம் வந்து அங்கேயே தான் இருக்கும். மேலே மேலே மேலே நீ போயிட்டே இருந்த அப்படின்னா, நீ எந்தெந்த ஸ்டேஜ்லேருந்து வந்தியோ அந்த ஸ்டேஜில் இருந்தவங்க எல்லாரையுமே உன்னை கூப்பிட்டு பாராட்டுவாங்க அப்படின்ற மாதிரி, அது ஒரு கவிதை மாதிரி அவங்க எழுதி கொடுத்துருப்பாங்க என்னுடைய தமிழ் மிஸ். நான் நிஜமாகவே ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அந்த தருணத்தெல்லாம். அந்த விஷயங்கள் வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு திருப்பு முனையாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அவங்க வந்து என்னோட தமிழம்மா, அவங்க வந்து அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு அந்த லன்ச் டைமில் அவங்க வந்து நோட்டை திருத்தணும், பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், வேறு ஏதாவது பண்ணணும், ஐடியாஸ் நிறைய இருக்கும். அந்த டைம்லையும் நேரம் ஒதுக்கி எனக்காக அந்த விஷயம் பண்ணுது அப்படின்றது இன்ன வரைக்கும் நான் அந்த லெட்டரை வந்து பத்திரப்படுத்தி வச்சுருக்கேன். இப்போல்லாம் எனக்கு மனசு வந்து ஒரு மாதிரி சுகமாக உணர்றேன் அப்படின்னும் போது அந்த லெட்டர் பிடிச்சி படிக்கிறப்ப எனக்கே ஒரு மோட்டிவேட்டாக, ஆ ரம்யா எழுந்து ஓடு சூப்பராக அப்படின்னு சொல்லி எனக்கே ஒரு உத்வேகம் பிறக்கும். அந்த மாதிரியான ஒரு லெட்டர் அது. அந்த மாதிரி வாழ்க்கையில் சில எழுத்துக்கள் நமக்கு உணர்வு பூர்வமாக கடிதத்தின் வழியாக வரும்போது அது வந்து திருப்பு முனையாகவும், வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் செய்வதற்கான உத்வேகமாகவும் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது மறுக்கவே முடியாது. நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கும், நிறைய நேயர்கள் நம்மளோட இதை பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். தொடர்ந்து நிறைய விஷயம் நிறைய பேசிட்டோம், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு பாடலாக உங்களுக்காக காலா திரைப்படத்திலிருந்து அட்டகாசமான ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. இந்த பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதீப் குமார், தி ஆனந்த் இணைந்து பாடிய ஒரு பாடல், உமாதேவியுடைய வரிகளில் சந்தோஷ் நாராயணனோட இசையமைப்பில் வந்துக்கிட்டே இருக்கு. இதோட நானும் இந்த நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறுறேன். அடுத்த நிகழ்ச்சிக்கு உங்ககிட்ட பேசுறதுக்காக ராஜி வந்து காத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேச போகிறாங்க. எஸ், டாடா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புறது நானுங்களா.

பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடரில் இன்று இடம்பெற இருப்பது நிக்ஷே போஷான் திட்டம் பற்றிய தகவல்கள். நிக்ஷே போஷான் திட்டம் என்பது இந்தியாவில் காச நோயாளிகளுக்கு உதவும் நோக்கத்துடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் ஏப்ரல் மாதம் 2018 அறிவிக்கப்பட்ட அரசாங்க திட்டமாகும். காச நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு உணவு வழங்க மாதந்தோறும் ₹500 வழங்கப்படுவதன் மூலம் அவர்களின் உடல் நலத்தை பேணுவதுடன் நாட்டு மக்களின் நலத்தை பேணுவதில் இத்திட்டம் முக்கிய பங்கு வகிக்கிறது. காச நோய் என்பது ஒரு மிக தீவிரமான பாக்டீரியா தொற்று ஆகும். இது முக்கியமாக ஒரு நபரின் நுரை ஈரலை பாதிக்கிறது மற்றும் அதன் ஆரம்ப கட்டங்களில் கண்டுபிடிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் அது ஆபத்தாகிறது. காச நோய் என்பது ஒரு தொற்று நோயாகும். இது பாதிக்கப்பட்ட நபரின் இருமல் மற்றும் தும்பலில் இருந்து காற்றில் உள்ள சிறிய துளிகள் மூலம் பரவுகிறது. பாக்டீரியா முதல் கட்டத்தில் தனிநபரின் உடலில் நுழைகிறது, பின்னர் மறைந்திருந்து நோயாளியை மெதுவாக பாதிக்கிறது. பிறகு நோயாளியின் நுரையீரலுக்குள் நோய் முழுமையாக உருவாகிறது. இப்படித்தான் காச நோயால் பாதிக்கப்பட்டவர் பாதிப்பு அடைகிறார். உலக சுகாதார அமைப்பின் அறிக்கையின்படி தடுப்பு மற்றும் குணப்படுத்தும் மருந்துகள் ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்பே உருவாக்கப்பட்டதால் நோய் இனி குணப்படுத்த முடியாத நிலையை அடைந்துள்ளது. எனவே கூறப்பட்ட மருந்துகளின் ஆற்றலை எளிதாக்க உதவும் சரியான ஊட்டச்சத்தை பெறாததாலே இத்தகைய அதிக நோய் தொற்று ஏற்படுகிறது. நிக்ஷே போஷான் திட்டத்தின் மூலம் காச நோயாளிகளுக்கு நல்ல சத்தான உணவுகளை வழங்குவதற்கு மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு மாபெரும் முயற்சி இத்திட்டமாகும். நோயை தடுக்கவும் இறப்பு விகிதத்தை பெரிய அளவில் குறைக்கவும் நிக்ஷே போஷான் திட்டம் உதவுகிறது. நிக்ஷே நாடு முழுவதும் தேசிய காச நோய் கண்காணிப்பு அமைப்பாக செயல்பட்டு வருகிறது மற்றும் பல்வேறு கண்காணிப்பு தரவுகளை இந்திய அரசாங்கத்திற்கு தெரிவிக்க உதவுகிறது. இத்திட்டம் தொடர்பான கேள்விகளுக்கு தேசிய உதவி மையம் 1800 11 66 66 என்ற எண்ணை அழைக்கவும் அல்லது helpdesk.nikshe@rntcp.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளலாம். இதுவரை நிக்ஷே போஷான் திட்டம் பற்றிய தகவல்கள் கேட்டீர்கள். தொகுத்து வழங்கியவர் சுப்புலட்சுமி.

0: மா தள்ளுமா, ஃபோன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
1: நான் தான் உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிடலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
0: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
1: ஆமா, காலையில எழுந்தோன போனு, பல்லு விளக்கும் போது போனு, ஏன் பாத்ரூம் போகும்போது போனு, சாப்பிடும் போது போனு, ஆபீஸ் போனா அங்கேயும் லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம் லஞ்ச் டைம்ல எப்படியும் போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சோ சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
0: இப்ப என்ன என்னதான் பண்ண சொல்ற?
1: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதுடா, நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,

0: நேரம் 12:06 ஆகியாச்சு. இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி. உங்களோடு இணைந்திருப்பது நான் அஜய் ராஜஸ்ரீ. ஸோ இன்னைக்கு ஸ்நேகிதிகளுக்காக நான் என்ன கேள்வி கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சிக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு லாங் பிரேக்குக்கு அப்புறம் வந்து சந்திக்கிறது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. ஸோ எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம வந்து பிரேக் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள் எனக்கு ஒரு எக்ஸ்பர்ட் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணார். என்ன அப்படின்னா வந்துட்டு, எனக்கு மட்டும் எல்லா ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்குமே, அதாவது உங்கள் வேலையை நீங்கள் எப்பயுமே பார்த்துட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பவுமே ஒரு வீக்கெண்டோ இல்லை சில நாட்கள் வந்து நீங்கள் ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த டைமில் வந்து இந்த விஷயத்தையும் சரி, உங்களை சுற்றி நடக்கிற விஷயத்தையும் சரி, உங்கள் ரொட்டீன் இல்லாமல் நிறைய அதை பற்றி யோசிப்பீங்களாம். நிறைய புது ஐடியாலாம் வருமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நிறைய பேர் சில விஷயங்கள்லாம் நினைக்கிறதுலாம் எனக்கு மைண்ட் வாய்ஸில் கேட்குது என்னென்னா, ஆனால் எங்கள் பிரேக்லேயும் வீட்டை வேலை தானே பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இருந்தாலும் நம்மளோட டெய்லி அன்றாட வேலைகளை எதையுமே செய்யாமல் திடீர்னு ஒரு டக்குன்னு ஒரு பிரேக் எடுக்கிறோம், இல்லை எங்கேயாவது போகிறோம், இல்லை பார்க்குற வேலை எல்லாத்தையுமே விட்டுட்டு ஏதோ ஒரு பிரேக் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அல்டிமேட்டாக இருக்கும். சரி, ஓகே. ஸ்நேகிதிகளுக்கு இன்னைக்கு என்ன கேள்வி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட வீட்டை தாண்டி உங்கள் ஊரை தாண்டி எந்த ஊருக்கு போகணும்னு உங்களுக்கு ரொம்ப நாளாக ஆசை, நீங்கள் ஆசைப்படுறீங்க போயிட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எந்த ஊருக்கு ரொம்ப நாளாக போகணும்னு ஆசைப்பட்டுருக்கீங்க, ச்சே அந்த ஊருக்கு கண்டிப்பாக நம்ம போயே ஆகணும். நான் இப்போ சொன்ன விஷயங்கள் வந்து பிரேக் எடுக்கணும் அதுக்காக நான் ஊருக்கு போகிறேன் அப்படிலாம் கிடையாது, எனக்கு ரொம்ப நாளாக அந்த ஊருக்கு போகணும், அந்த ஊரில் இதெல்லாம் இருக்குது தெரியுமா, அந்த ஊரில் போய் பார்க்கணும் எனக்கு ஆசை, எனக்கு வந்து நேரமே கிடைக்க மாட்டேங்குது. நான் சில பேர் கல்யாணத்துக்கு முன்னாடி போகணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, சில பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் போகணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, சில பேர் ஆசை மட்டுமே பட்டுட்டு இருப்பீங்க என்ன மாதிரி. ஸோ நீங்களும் எந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா, டயல் பண்ணுங்க 298-6-00-38 அல்லது 298-5-2-0-5-5-4. வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 0-4-4 போட மறந்துடாதீங்க. நேயர்கள் வந்துட்டாங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். ஹலோ
1: ஒரு பொண்ணு வந்து டியூஷன் படிக்கிறான் போயிட்டாங்க, பெரிய அக்கா பசங்க போயிட்டு அவங்க அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, அதனால ரெடி பண்ணிட்டாங்க, எல்லாம் அவங்களே திங்ஸ் எல்லாம் அம்மா ரெடி பண்ணிக்கிறாங்க, அதை கூப்பிட்டு போவாங்க வேலை.
0: சூப்பர் மேம்.
1: கூட்டிட்டு போறதுக்கு கேட்பாங்க மேடம், கூட்டிட்டு போறதுக்கு கேட்பாங்க, அதனால அவங்க அரேஞ்ச்

0: பண்ணுவாங்க அம்மாலாம். அது கூட நான் ஷேர் பண்ணி எல்லாம் வந்து அனுப்பிடுவேன்.
1: இங்க
2: மைசூர் பேலஸ்லயா?
0: அங்க
2: இருக்க பூவை நீங்க பறிச்சுட்டு சென்னை வரதுக்குள்ள அது வாடி போயிடும். எதுக்கு அந்த பூ அங்கே இருந்தா மத்தவங்கள பாத்து ரசிப்பாங்கல்ல?
0: தெரியாது,
2: ஹேண்டில் பண்ணிக்க வேண்டியதுதான். உங்களால ஹேண்டில் பண்ண முடியாதா? எனக்கு தெரியும் நீங்க ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. ஓகே மேம், நன்றி நன்றி. பத்திரமா போயிட்டு வாங்க, போயிட்டு வந்து சொல்லுங்க.
0: நன்றி.
2: அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, சொல்லுங்க. யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் பெருமாள்பட்டில இருந்து ஜெயலட்சுமி பேசுறேன் மேம்.
2: ஜெயலட்சுமி மேம் சொல்லுங்க, என்ன டாபிக்னு கேக்குறீங்களா? அதாவது நீங்க வந்துட்டு உங்க வீட்டை தாண்டி உங்க ஊரை தாண்டி ஒரு ஊருக்கு போகணும்னு நினைச்சீங்க, எனக்கு ரொம்ப நாளா அந்த ஊருக்கு போகணும்னு ஆசை, அப்படின்னா எந்த ஊருக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க? ரொம்ப மைசூர் வந்து பேலஸ்க்காக போறீங்களா? இப்ப நீங்க சாமி பேர் சொன்னீங்க, நான் கேட்டேன் அந்த கோயிலுக்காக போகணும்னு
3: நினைக்கிறீங்களா? கோயிலுக்காக தான் போகணும்னு நினைக்கிறேன்
2: மேம். ஓகே,
3: கோயிலுக்காக சாமி தரிசனம் போடணும்னு மைசூர் போகணும்னு நினைக்கிறேம்மா.
2: ஓகே, கண்டிப்பா மேம், போயிட்டு
3: வந்துருங்க.
2: அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்
2: வணக்கம்.
4: ராஜலட்சுமி வெஸ்டர்மாம்லாம்.
2: ராஜலட்சுமி மேம் சொல்லுங்க.
4: எனக்கு எல்லா இடத்துக்கும் ஆல்மோஸ்ட் போயிட்டு வந்துட்டேன், கோயில்களுக்கும் சரி சுற்றுலா தலங்களுக்குமே போயிட்டு வந்துட்டேன். ஒரு ஆசை அது என்னன்னா, ஹோட்டல்ல போய் ரெண்டு நாள் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத தங்கி வேணுங்கிறத ஆர்டர் பண்ணி சாப்பிடணுங்கிறது. அது நிறைவேறாது, அது நம்ம வயசு எழுதாயிட்டு நம்ம போயெல்லாம் தங்கினோம்னா நல்லா இருக்காது. ஆனா இன்னொரு ஒரு ஆசை, நான் பெரிய ஆசைதான் அதுதான் எனக்கு, முதியோர் இல்லத்துல போய் நம்மளால முடிஞ்சு, ஏன்னா என்னால ஓரளவு வேலை செய்ய முடியுது, அந்த ஹெல்பிங் மைண்ட் உண்டு எனக்கு. இப்பயும் என்னால முடியலன்னா கூட யாருக்காச்சும் ஏதாவது ஒரு உதவி செய்யணும்ங்கிற அந்த ஒரு பெரிய அந்த ஆர்வம், அந்த ஆர்வம் நிறைய சின்ன வயசுல இருந்து உண்டு.
2: நீங்க அந்த இடத்துக்கு போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் நினைக்கிறீங்களா?
4: ஆமா, ஹெல்ப் பண்ணணும். முடியாதவங்களுக்கு குளிக்க வச்சு, அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி, மருந்து மாத்திரை எடுத்து கொடுத்து, பேப்பர் படிச்சு காமிச்சு, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்
2: நினைக்கிறீங்க? கண்டிப்பா உங்க ஆசை வந்து நீங்களே கண்டிப்பா நிறைவேற்றிருவீங்க. ஏன்னா எல்லா இடத்துக்கும் நீங்க போயிட்டு வந்துட்டீங்க, சுற்றுலா தலங்கள், நான் சாமியும் கும்பிட்டு வந்துட்டேன் அதே இடத்துல, இப்படி டூ இன் ஒன் பண்ணும்போது நீங்க கண்டிப்பா இதையும் கண்டிப்பா பண்ணிடுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நன்றி, நன்றி,
4: நன்றி.
2: அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ
5: வணக்கம்.
2: வணக்கம், யாரீங்க
5: பேசுறீங்க?
2: பெரம்பாக்கத்துல இருந்து
5: வித்யா ரவி.
2: வித்யா ரவி மேம் சொல்லுங்க, உங்களுக்கு எங்க போகணும்னு ஆசை ரொம்ப நாளா?
5: தாய்லாந்து.
2: தாய்லாந்து, உள்ளூர் எல்லாம் சுத்தி பார்த்தாச்சு நம்ம. பயங்கரமா என்ஜாய் பண்ணுங்க. ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டீங்களா? இப்ப இருந்தே வாங்கினாதான் டிசம்பர் நம்ம போக முடியும்.
5: ஆல்ரெடி பர்சேஸ் பண்ணியாச்சு, முடிஞ்சிருச்சு.
2: வேற லெவல் மேம், வேற லெவல். நீங்க ஜாலியா போறீங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணணும் சொல்றீங்க, நான் என்னெல்லாம் பண்ண தெரியுமா அப்படின்னு. ஆல் தி பெஸ்ட் மேம், தேங்க்யூ, பயங்கரமா என்ஜாய் பண்ணுங்க. நன்றி,
5: நன்றி.
2: ஸோ இந்த மாதிரி நேயர்கள் வந்துட்டு ரெண்டு பேர் மைசூர் சொன்னாங்க. ஆக்சுவலி மைசூர் வந்து பார்க்கக்கூடிய கண்டிப்பான ஒரு இடம்னு சொல்லுவது. பேலஸ்லாம் வந்து நான் காலேஜ் படிக்கும்போது என்னை கூப்பிட்டு போனாங்க, செம்மையாக இருந்தது. கடைசியாக இதுக்கு முன்னாடி ஒரு நேயர் சொன்னாங்க, அதாவது நாங்கள் வந்து முக்காவாசி இடத்துக்கு நான் போயிருக்கேன், அங்கே வந்து நான் கோயிலுக்கும் போவேன், சுற்றுலா தலங்களுக்கும் போவேன். இந்த ஒரு பாலிசி எங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க இப்போ வரைக்குமே. கோயிலுக்கு போனால் கோயிலுக்கு தான், சுத்துறதெல்லாம் எங்கள் வீட்டில் வாய்ப்பே கிடையாது அந்த மாதிரி. ஆனால் இப்போ நிறைய விஷயங்கள் மாறிட்டு வரும்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அடுத்த நேரத்தை பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ. கட் ஆகிடுச்சு, சரி பரவாயில்ல. ஸோ இந்த இதுலேயும் நீங்கள் பங்கேற்கணும், இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா டயல் பண்ணுங்கள் 298-6-0-0-3-8 மற்றும் 298-5-2-0-5-5-4.

வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 0444 போட மறந்துடாதீங்க. ஓகே, இன்னைக்கு முதல் பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். முதல் பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணராஜ் பாடிய பாடல், வைரமுத்து அவர்களோட வரிகளில், தேவாவோட இசையில், தஞ்சாவூர் மண் எடுத்த சாங் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டீங்கன்னா இந்த ரெயின்போ பண்பலை 101.4, இங்கே எல்லாமே சமதோலை.

0: பாடல் கேட்டு முடித்த நேரம் 12:21. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து சிநேகிதிகள் கிட்ட நல்ல கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, உங்களுக்கு எந்த ஊருக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க ரொம்ப நாளா அப்படின்னு கேட்டிருந்தேன். ஒரு நேயர் வந்துட்டாங்க, இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இங்க பேசுறீங்க?
1: மாதவத்துல இருந்து நித்யா பேசுறேன்.
0: நித்யா மேம் சொல்லுங்க. எல்லா ஊருக்கும் போயாச்சு, அமெரிக்காவுக்கு தான் போகணும்னு எனக்கு ஆசை. ஆமா, பாஸ்போர்ட் இருக்கு, விசா இருக்கு, பேக் திங்ஸ் எல்லாம் பேக் பண்றேன். அப்படியா மேம்? வயசானாலும் சரி, சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, அடல்ட்டா இருந்தாலும் சரி, வயசானாங்களா இருந்தாலும் நமக்கு சில இடங்கள்லாம் போகணும்னு ரொம்ப ஆசை இருக்கும் இல்லையா. நம்ம இப்போ வந்து வெளிநாட்டுக்கு போகணும்னு நம்ம ஆசைப்படுறோம், ஆனால் நம்ம இந்தியாவிலே வந்து எவ்வளோ இடங்கள் வந்து பார்க்கறதுக்கு இருக்குது அப்படின்னு வந்து எத்தனை பேத்துக்கு, நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம நார்த் இந்தியாவில் போகிறோம், சவுத் இந்தியாவிலே நிறைய இடம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து போகிறதுக்கான இடங்கள் நிறைய இருக்குது. எனக்கு வந்து எங்கே போகணும்னு ஆசை தெரியுமா? நான் ஏன் இந்த கேள்வியை முதல்ல நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ஒரு ஊருக்கும் போகிறப்பெல்லாம் வந்துட்டு இந்த ஊரில் ஒரு வீடு இருந்தால் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்ல. அந்த இடத்துக்கு போகிறதுங்கிறத விட அந்த வீட்டை அந்த ஊரை கிராஸ் பண்ணும்போதே நான் சொல்லுவேன், நிறைய பேருக்கு இந்த ஒரு ஆசை இருக்கும். என்ன தெரியுமா? எனக்கு வந்து தேனிக்கு போகணும் ஆசை. ஏன்னா அந்த கிளைமேட் நல்லாயிருக்கும். நிறைய பேர் பெங்களூர் சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு வந்து நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது எனக்கு தேனி தான் ரொம்ப பிடிக்கும். தேனி, போடி நாயக்கனூர் அந்த இடத்துக்கெலாம் போகும்போது அப்படியே பச்சை பசங்கள் அந்த மலையில் இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது, இங்கே ஒரு வீடு கட்டினா நல்லாயிருக்கும்ல, இங்கே செட்டில் ஆனால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு தோணும். பட் எங்கே எப்படி போனாலும் வேலைன்னு வரும்போது நம்ம சென்னைக்கு வந்து டாட் அப்படின்னு வந்து நின்றோம். ஓகே, இன்னொரு நேயர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். நான் பரமக்குடிலேருந்து ராஜேஸ்வரி.
0: ராஜேஸ்வரி மேம் சொல்லுங்க.
2: எனக்கு வந்து கரிகாலன் கட்டிய கல்லணையை பார்க்கணும்னு ஆசை.
0: ஓ,
2: திருச்சிக்கு போகணும்.
0: திருச்சிக்கு போகணும். நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? இப்ப
2: நாங்க பரமக்குடி.
0: பரமக்குடி
2: எங்களுக்கு 4 மணி நேர பயணம் திருச்சி.
0: போயிட்டு வந்துடலாமே, 4 மணி நேரம் தானே.
2: அறிஞர்கள் எத்தனை விஞ்ஞானிகள் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு அதிசயமான ஒரு இடம் இல்லையா? அவ்வளவு நதிகள் வர்ற இடத்துல அத்தனை அணைகள், பெரிய அணைகளை கட்டி அது இன்னைக்குமே 1000 வருஷத்துக்கு மேல ஆகியுமே அது வந்து எதுவுமே ஆகாம சிதையாம இருக்க பார்த்தீங்களா?
0: எவ்வளவு பெரிய விஷயம். அது நீங்க பாக்காம இருக்கலாமா? எத்தனை தடவை திருச்சி போயிட்டு வந்தேன்னு சொல்றீங்க? அது சம்மர்ல போகாதீங்க.
2: வணக்கம்
0: ரெயின்போ. ஓகே, அவங்க வந்து சொன்னாங்க நிறைய தடவை நான் வந்து திருச்சிக்கு போயிருக்கேன், ஆனால் அந்த இடத்துக்கு நான் போனதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் அவங்க போயிட்டு வந்துருவாங்க. ஆனால் சம்மரில் போகிறது கொஞ்சம் தவிர்த்துக்கலாம், ஏன்னா திருச்சியில் பயங்கரமாக வெயில் அடிக்கும். நீங்கள் நினைக்கலாம் நம்ம ஊரில் மட்டும் குறைச்சலாக அடிக்குதுன்னு. ஐயோ, அங்கே இன்னும் பயங்கரமாக அடிக்கும். அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ. ஓகே, ஸோ நம்ம சம்மர் டைமில் நம்ம இருக்கோம், அடிக்கடிக்கு வந்து மழை பெய்யுதுன்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்குது. பட் இருந்தாலும் வந்துட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய தண்ணி குடிங்க, நிறைய எல்

0: பண்ணி கொடுங்க. அப்புறம் பழைய சாதம் சாப்பிட்றது வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அடாப்ட் ஆகிருந்துட்டோம்னா நமக்கு நல்லது. ஓகே, அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் எங்க பேசுறீங்க?
1: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்து. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள், பாராட்டுகள்.
0: நன்றி மேம்,
1: நன்றிகள். எனக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்தந்த ஊருக்கு ஊடு வேணும்னு நினைக்கல. காரைக்குடியில அந்த சினிமாவில எல்லாம் பாத்துருக்கோம், அந்த மாதிரி காரைக்குடிங்க வீடுங்கள்லாம் பழைய காலத்து வீடுங்களா இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வீடுங்க அங்க ஒரு வீடு இருந்தா பரவாயில்ல அப்படின்னு தோணுதுங்க மேம். காரைக்குடியில அது சுத்தி பார்க்கலாம். ஆமா, சினிமால நிறைய வீடு, ஒரு வீடு காமிப்பாங்க பாருங்க, பெரிய பெரிய ரூம் எல்லாம் வச்சு அவ்வளவு பெரிய வீடுங்கள்லாம் இருக்கும் அந்த மாதிரி. ஆனா எங்க வீடு ஒரு வீடு 150 வருஷத்துக்கு மேல ஆகுது வீடு, பாட்டி தாத்தா வீடு, அதெல்லாம் வந்து இன்னமும் இருக்கு
0: இருக்கும். அது இணைப்பில் கொஞ்சம் ஒரு கிராஸ்டாக் ஆகிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க காரைக்குடி போகணும்னு ஆசைப்பட்டதை அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. காரைக்குடி ரொம்ப ஒரு அழகான ஒரு இடம். அது வீடுகளும் சரி, உணவும் சரி, எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேஸு. சாப்பாடு எல்லாமே நமக்கு எப்போனாலுமே சோறு தானே முக்கியம். அடுத்த நேர் வணக்கம். ரெயின்போ,
2: வணக்கம்.
0: வணக்கம், சித்ரா மேம் சொல்லுங்க.
2: அமெரிக்காவுக்கு அதாவது அமெரிக்காவில இருந்து எனக்கு பொருளுங்கள் எல்லாம் வந்தது.
0: உங்களுக்கு தெரிஞ்சவங்க அங்க இருந்தாங்களோ?
2: ஆமா ஆமா ஆமா, கலர் பென்சில் பாக்ஸ், வளையல், அந்த மாதிரி.
0: ஓகே,
2: ஆனா போனும்னு நினைக்கிறேன். அது முடியாது மேம், அவங்க சொன்னாங்களா அது மாதிரி முடியாது.
0: ஓகே,
2: திருவண்ணாமலை எங்க ஊர் தான் மேம், திருவண்ணாமலை. அந்த கோயிலுக்கு போனோம்னா எங்க ஊரு, எங்க மாமியார் ஊரு எல்லாம் அந்த பக்கம் தான். எங்க மாவட்டம் திருவண்ணாமலை மட்டும் ஆனா போறதுக்கு இல்ல மேம், அங்க போவே இல்ல மேம். இன்னார் வரைக்கும் நம்ம ஊர் பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு, திருப்பதிக்கெல்லாம் போயிருக்கிறோம், ஆனா இங்க இருக்கிற கோயிலுக்கு போக முடியல.
0: ஆமா மேம், அது அது ஒரு இருக்கு இல்லையா, நம்ம ஊர்ல பழமை வாய்ந்த கோயில் அப்படிலாம் இருக்கும், ஆனா நம்ம பக்கத்துல இருக்க கோயில விட்டுட்டு தூரமா இருக்க கோயிலுக்கு தான் போவோம். அங்க கூட போயிட்டு வந்து பக்கத்துல போக மாட்டோம்.
2: ஆமா மேம், அது வந்து அந்த அந்த நாள்ல வாழ்ந்த மனுஷனுங்க ஜவ்வாது மலையில இருக்காங்களா மேம், அந்த வீடெல்லாம் இருக்காங்க கல்லாலி அப்படி எல்லாம் சொல்றாங்க மேம்.
0: ஆனா போக முடியல.
2: ஆச்சரியமா இருக்கு.
0: என்ன, நீங்க எங்கெங்க இருந்தோ அங்க வராங்க, நீங்க அங்க போறது இல்லையா? சரி மேம், ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு.
2: தேங்க்யூ மேம்.
0: ஸோ இது வந்து ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, நம்ம ஊரில் இருக்க கோயில்னு தாண்டி ஒரு ஒரு பிக்னிக் போகிற இடமா இருக்கட்டும், இல்லை சுற்றுலா தலங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு வெளியூர்லேருந்து இங்கே எல்லோரும் வருவாங்க. ஆனால் நம்ம இங்கே தான் இருப்போம், ஆனால் நம்ம அந்த இடத்துக்கு போகவே மாட்டோம். வெளியூர்லேருந்து வேனில் வருவாங்க, காரில் வருவாங்க, பஸ்ஸில் வருவாங்க, எல்லாம் சம்மர் லீவுக்கு, இந்த குவார்ட்டர் லீவ், ஹாஃப் லீவுக்கு எல்லாத்துக்குமே வருவாங்க. நம்ம யோசிப்போம், நம்மளும் இங்கே தான் இருக்கோம், நம்ம ஒரு நாள் அந்த இடத்துக்கு போனதே இல்லை, ஊர்லேருந்து இத்தனை பேர் இறங்கி வராங்க அப்படின்னு. இந்த விஷயம் வந்து இது நிறைய பேருக்கு அனுபவப்பட்டிருப்பாங்க. நான்லாம் பயங்கரமாக, நான் வந்து சென்னையில் இத்தனை வருஷமாக இருக்கேன், ஆனால் எனக்கு சென்னையில் ஒரு பர்டிகுலராக இந்த இடத்துக்கு போயிருக்கேன்னு கேட்டால், இங்கே தான் ரொம்ப வருஷமாக இருக்கேன், ஆனால் போனதில்லை. ஏன் அங்கே போனதில்லை? இல்லை எனக்கு டைம் இல்லை, நான் அப்புறமா வேணால் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிப்பேன். என்னோடய பேரண்ட்ஸ் யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்களோட சேர்ந்து பயங்கரமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படி வேணால் போயிட்டு வந்துட்டேன். ஆனால் பக்கெட் லிஸ்ட்டில் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஊர்லேயே இருக்குது. அதனால தான் நான் அந்த கேள்வியை கேட்டேன். நம்ம ஊர்லேயே நிறைய விஷயம் பார்க்குறதுக்கு இருக்கும், ஆனாலும் நம்ம வெளியூருக்கு தான் போகணும்னு நட முடிப்போம். எப்படி வந்து முடியலனாலும் நான் அமெரிக்காவுக்கு போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்ற மாதிரி. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக ஒழிக்க இருக்க பாடல் வந்துட்டு பாலாஜி மாதாங்கி பாடிய பாடல், கபிலனோட வரிகளில், ஏ ஆர் ரஹ்மானோட இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டீங்கன்னா இந்த ரெங்கல், அது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதூலம்.

முதல்ல 90 வருட ரேடியோ குழந்தைக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். என்னடா குழந்தைன்னு சொல்றேன் பாக்குறீங்களா? அவங்க தாங்க தினசரி புதுசா கத்துக்குவாங்க, தன்னோட குறும்பான செயல்களால நம்ம ரசிக்க வைப்பாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு 1992 அந்த டைம்ல அதிகாலையில தூக்கத்துல இருந்து நம்மளை எழுப்புறது முதல்ல அந்த மெல்லிய இறைச்சலோட கலந்து காத்துல வர்ற அந்த சப்தம் தான். நான் ஸ்கூலுக்கு போற அந்த நேரத்துல காலையில தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா அவர்களுடைய இன்று ஒரு தகவல் கேட்பேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரசனையா அந்த குரல்ல அவருடைய அந்த கதைகளையும் தகவல்களையும் கேட்கறதே ரொம்ப அலாதியான ஒரு இன்பமா இருக்கும். அப்ப எனக்கு வாசிப்பு அனுபவம் எல்லாம் இல்ல அப்படின்னாலும் இந்த கேட்டல் அனுபவத்தை எனக்கு கொடுத்தது ரேடியோன்னு தான் சொல்லணும். ஞாயிற்றுக்கிழமையில அந்த சாயந்திர நேரத்துல வந்து ஒளிச்சித்திரத்துல ஒரு நாடகத்தையும் ஒரு திரைப்பட வசனத்தையும் கேட்கும் போதும் பாடல்களை கேட்கும் போதும் எவ்வளவு நெருக்கமான ஒரு உணர்வை வந்து அது கொடுத்தது. ரேடியோ நம்மளால கையில தூக்கிட்டு போக முடியலனாலும் இன்னைக்கு கார் மொபைல் அப்படின்னு நிறைய இடங்கள்ல நம்ம கூட பயணிச்சுக்கிட்டே தான் இருக்கு. காணாத குரல், மறக்க முடியாத காலம், அந்த மறக்க முடியாத நினைவில் நானும் சில தடவை பங்கேற்றிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. மனிதர்களை இணைக்கும் அந்த ரேடியோவின் குரல் இன்னும் பல 100 ஆண்டுகள் வாழணும் அப்படின்னு நான் வந்து வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.

நேரம் 12:37 ஆகிட்டு இருக்க இந்த வேலையில் ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்திருக்கிறது நான் ஆர்ஜே ராஜஸ்ரீ. இன்றைக்கி வந்து நான் ஸ்நேகிதிகிட்ட என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, உங்களுக்கு உங்கள் ஊரை தாண்டி உங்கள் பக்கத்தூரெலாம் தாண்டி எந்த ஊருக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு நான் அந்த கேள்வி கேட்டிருந்தேன். நிறைய பேர் நிறைய ஊர் வந்து சொல்லிட்டே இருந்தாங்க, தாய்லாந்து போகணும், அமெரிக்கா போகணும், மைசூர் போகணும், ஆனால் எங்கள் ஊரில் இருக்க கோயிலுக்கே போகணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ நீங்களும் இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா டயல் பண்ணுங்கள் 2986000 3 8 அல்லது 2 9 5 2 0 5 5 4. வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 0 4 4 போட மறந்துடாதீங்க. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. பென்னி டயல் மற்றும் டி இமான் சேர்ந்து பாடிய பாடல், யுகபாரதியோட வரிகளில் மாறி முடியும். டி இமானோட இசையில் கும்கி பாடலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது 5 பண்பலை 101.4 எங்கள் எல்லாமே சமதோலை.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றது. புதுச்சேரி முதலமைச்சராக அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு என் ரங்கசாமி பதவியேற்றார். இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் சுகியோனோ பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக இன்று புதுதில்லி வந்துள்ளார். நீட் முறைகேடு தொடர்பாக மத்திய புலனாய்வு படையின் சிறப்பு பிரிவினர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தென்கொரிய சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் தாவேகா தலைவரும் முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் தலைமையிலான

அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றுள்ளது. பேரவையில் இன்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தமது தலைமையிலான தாவேகா அரசின் மீது நம்பிக்கை கோரும் அரசினர் தீர்மானத்தை முன்மொழிந்தார். அரசுக்கு ஆதரவாகவும் அரசை எதிர்த்தும் உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர். எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக சட்டமன்ற கட்சித் தலைவருமான திரு உதயநிதி ஸ்டாலின் வாக்களித்த மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் அரசாக இந்த அரசு செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். நம்பிக்கை வாக்கெடுப்பில் திமுக உறுப்பினர்கள் கலந்து கொள்ளவில்லை என்று கூறி தங்களது கட்சி உறுப்பினர்களுடன் அவர் வெளிநடப்பு செய்தார். இதற்கு பின்னர் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் எண்ணிக்கை அடிப்படையிலான நம்பிக்கை வாக்கெடுப்பிற்கு உத்தரவிட்டார். நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவையில் இருந்த 171 உறுப்பினர்கள் பங்கேற்ற நிலையில் தாவேகா அரசுக்கு ஆதரவாக 144 பேர் வாக்களித்தனர். எதிராக 22 பேர் வாக்களித்தனர். 5 உறுப்பினர்கள் நடுநிலை வகித்தனர். அஇஅதிமுகவின் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான 22 உறுப்பினர்கள் அரசுக்கு எதிராக வாக்களித்துள்ளனர். அந்த கட்சியைச் சேர்ந்த 25 உறுப்பினர்கள் தாவேகா அரசை ஆதரித்து வாக்களித்துள்ளனர். வாக்கு எண்ணிக்கையை பேரவையில் அறிவித்த திரு ஜே சி டி பிரபாகர் தாவேகா தலைமையிலான அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றதாக அறிவித்தார். நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு பின் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பேசியபோது தமது அரசு அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைத்து செல்லும் என்றும் மதச்சார்பற்ற அரசாக செயல்படும் என்றும் கூறினார். முதலமைச்சரின் உரைக்கு பின்னர் பேரவையை மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்தார். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு என் ரங்கசாமி 5வது முறையாக புதுச்சேரி முதலமைச்சராக இன்று பதவியேற்றார். துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் புதுச்சேரி மக்கள் மாளிகையில் திரு ரங்கசாமிக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைத்தார். திரு ரங்கசாமி அமைச்சரவையில் அகில இந்திய என்ஆர் காங்கிரசின் திரு மல்லாடி கிருஷ்ணராவும் பிஜேபி உறுப்பினர் திரு நமச்சிவாயமும் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின், பிஜேபி தேசிய பொதுச் செயலாளர் திரு பி எல் சந்தோஷ், புதுச்சேரி பிஜேபி தலைவர் திரு வி பி ராமலிங்கம் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். தங்கம் மற்றும் விலை உயர்ந்த உலோகப் பொருட்களின் இறக்குமதியை குறைக்கும் நோக்கில் அவற்றுக்கான இறக்குமதி வரியை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. இது தொடர்பாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான இறக்குமதி வரி 5% உயர்த்தப்படுவதாக தெரிவித்துள்ளது. பிளாட்டினத்திற்கான இறக்குமதி வரி 5.4% உயர்த்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதர விலை உயர்ந்த உலோகப் பொருட்களுக்கு 4.35% வரி உயர்த்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்காசியாவில் நிலவும் அசாதாரண சூழல் காரணமாக தங்கம் வாங்குவதை தவிர்க்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடம் அழைப்பு விடுத்திருக்கும் நிலையில் மத்திய அரசு இவற்றுக்கான இறக்குமதி வரியை உயர்த்தியுள்ளது. இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் சுகியோனோ நாளை தொடங்கும் பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் இந்த மாநாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறவுள்ளது. உறுப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் மற்றும் அவர்களுடன் வந்துள்ள தூதுக்குழுவினரும் இதில் பங்கேற்கின்றனர். மாநாட்டையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடியையும் பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் சந்தித்து பேசியுள்ளனர். இம்மாநாட்டையொட்டி உலகளாவிய மற்றும் மண்டல அளவிலான விஷயங்கள் குறித்து உறுப்பு நாடுகளின் அமைச்சர்கள் பிரதமரிடம் ஆலோசிக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. பிரதமர் திரு நரேந்திர மோடி காரில் பயணிக்கும் போது பின்தொடரும் கான்வாய் பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளார். அண்மையில் குஜராத் மற்றும் அசாம் மாநிலங்களுக்கு சென்றபோது பிரதமரை பின்தொடரும் பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் சிக்கனத்தை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தி விடுத்த அழைப்பிற்கு முன் உதாரணமாக திகழும் வகையில் இந்த வாகனங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு படையினர் பின்தொடரும் வாகனங்களை மின் வாகனங்களாக மாற்ற வேண்டும் எனவும் பிரதமர் கேட்டுக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரை தொடர்ந்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் கான்வாய் வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தும் வாகனங்களின் எண்ணிக்கையை 50% குறைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சிலி நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரான்சிஸ்கோ மெக்கனாவை சந்தித்து பேசியுள்ளார். இது தொடர்பாக டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சிலி நாட்டுடனான இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இருதரப்பு வர்த்தகம் பொருளாதாரம் உள்ளிட்டவை குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். பல்வேறு முக்கிய விஷயங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். வளர்ச்சிக்கான எழுச்சிமிகு கிராமங்கள் நிகழ்ச்சிக்காக இளைஞர்களை தெரிவு செய்வதற்காக தேசிய அளவிலான ஆன்லைன் வினாடி வினாவை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் மத்திய உள்துறை அமைச்சகத்துடன் இணைந்து நடத்தும் இந்த வினாடி வினா நிகழ்ச்சியில் நாட்டில் அனைத்து பகுதியில் உள்ள இளைஞர்களும் பங்கு பெறலாம். மை பாரத் இணையதளம் வாயிலாக நடைபெறும் இந்த வினாடி வினாவில் இம்மாதம்

20ஆம் தேதி வரை கலந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு உடல் தகுதி பரிசோதனை நடத்தப்பட்டது. 500 பேர் தேர்ந்தெடுக்கப்படுவர் என்றும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள வளர்ச்சிக்கான எழுச்சிமிகு கிராமங்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவார்கள் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நீட் முறைகேடு தொடர்பாக விசாரிக்க மத்திய புலனாய்வு படையின் சிறப்பு பிரிவினர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் சென்றுள்ளனர். இதில் 25க்கும் மேற்பட்டோர் இடம்பெற்றுள்ளனர். ராஜஸ்தான் மாநில காவல்துறையின் பாதுகாப்போடு பொதுமக்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிக்கார் பகுதியில் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக சீனா சென்றுள்ளார். சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கின் அழைப்பை ஏற்று அந்நாட்டு தலைநகர் பெய்ஜிங்கில் இரு தலைவர்களும் நாளை இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்தும் பொருளாதாரம் வர்த்தகம் தொடர்பாகவும் பேச்சுக்கள் மேற்கொள்ள உள்ளனர். ஹோர்மூஸ் நீரிணைப் பகுதியில் பாதுகாப்பாக கப்பல்கள் செல்வது குறித்தும் யுக்ரைன் விவகாரம் குறித்தும் இரு தலைவர்களும் பேச்சுக்கள் நடத்தக்கூடும் என்றும் தெரிகிறது. தென்மேற்கு பருவமழை இந்த வாரத்தில் தொடங்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலின் தென்பகுதியில் நிலவி வரும் சூழல் பருவமழை தொடங்குவதற்கான அறிகுறியை வெளிப்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இவ்வார இறுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என எதிர்பார்ப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே இடத்தில் நீடிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது புயலாக உருவாகக்கூடும் என்றும் அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக தென்மேற்கு பருவமழை ஜூன் முதல் வாரத்தில் தொடங்கும் என்றும் ஆனால் இவ்வாண்டு முன்கூட்டியே தொடங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சர்வதேச போதைப்பொருள் குற்றவாளியான திரு பிரதீப் சிங்கை மத்திய புலனாய்வு பிரிவினர் வெற்றிகரமாக அசர்பைஜானில் இருந்து இந்தியா கொண்டு வந்துள்ளனர். வெளியுறவுத்துறை அமைச்சகம் உள்துறை அமைச்சகத்துடன் இணைந்து இதற்கான முயற்சியை அசர்பைஜான் நாட்டு அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு இதனை வெற்றிகரமாக செய்து முடித்துள்ளனர். கடந்த சில ஆண்டுகளில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட 160க்கும் மேற்பட்டோர் பல நாடுகளில் கைது செய்யப்பட்டு இந்தியா கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் சிபிஐ தெரிவித்துள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல்களை தொடர்ந்தால் யுரேனியம் செறிவூட்டும் பணியை தொடங்குவோம் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழுவின் செய்தி தொடர்பாளர் திரு இப்ராஹிம் ரசாய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அணு ஆயுத தயாரிப்புக்கு தேவையான 90% அளவிலான யுரேனியத்தை செறிவூட்டுவதற்கு தங்கள் நாடு தயாராக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டால் யுரேனியம் செறிவூட்டல் குறித்து நாடாளுமன்றம் பரிசீலிக்கும் என்றும் அவர் அதில் கூறியுள்ளார். ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளன. அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான முயற்சிகளில் தற்போது ஈரானும் அமெரிக்காவும் ஈடுபட்டுள்ளன. இதனிடையே ஈரான் தெரிவித்த அமைதி திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளார். இதனால் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. தென்கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் தாய்வானின் யாயி யாங்கை வென்றார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-9, 21-12 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் டோங் கியூ டங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றது. புதுச்சேரி முதலமைச்சராக அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு என் ரங்கசாமி பதவியேற்றார். இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் சுகியோனோ பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ளார். நீட் முறைகேடு தொடர்பாக மத்திய புலனாய்வு படையின் சிறப்பு பிரிவினர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தென்கொரிய சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் 12:51 ஆகியாச்சு. இந்த வேலையில் ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருப்பது நான் அஜய் ராஜஸ்ரீ. ஓகே, நம்ம இன்றைக்கி வந்துட்டு எந்த ஊருக்கு போகணும்னு ஆசைப்படுவீங்க, ஆசைப்படுறீங்க, உங்களுக்கு இந்த ஊருக்கு போகணும்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு அப்படிங்கிற கேள்வி தான் நான் வந்து கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து பதில் கொடுத்துருந்தாங்க, மைசூர் போகணும், எனக்கு அமெரிக்கா போகணும், தாய்லாந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் உங்களுக்கு போக முடியலன்னா கூட எனக்கு இந்த ஊருக்கெலாம் போகணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 298-6-00-38 அல்லது 298-5-2-0-5-5-4. வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 0-4-4 போட மறந்துடாதீங்க. ஸோ எல்லோரும் ரொம்ப பிஸியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன், சாப்பிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், யாருமே வரல, எல்லாம் பிஸியாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க எந்த ஊருக்கு போகலாம், நம்மளுக்கு எந்த ஊருக்கு போகணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு. சம்மரில் யாருமே வெளியில் போகணும்னு நினைக்க வேணாம்னு நான் சொல்லுவேன், ஆனால் நிறைய பேர் நினைப்பீங்க என் குழந்தைக்கே சம்மர் ஹாலிடே தான் விடுவாங்க, அப்போ தானே என்னால் வெளியே போக முடியும் அப்படின்னு. கண்டிப்பாக எல்லோரும் அந்த டைம் நம்ம வெளியே போகலாம், அதுக்கேற்ற மாதிரி கேப்பு, கொடை, தண்ணி பாட்டில் நம்மளே வாங்கிக்கிறது, நம்மளே எடுத்துகிட்டு போகிறது இன்னும் சாலை சிறந்தது, நான் வெளியே போய் தான் வாங்கி குடிப்பேன் அப்படின்னு இல்லாமல். ஸோ அந்த மாதிரி வெளியே போகிறப்ப வந்துட்டு பார்த்து பத்திரமா வெயிலுக்கு ஏற்ற மாதிரி தேவையான பொருட்கள் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா இன்னும் சிறப்பாக இருக்கும், ஏன்னா போகிறப்ப என்ஜாய் பண்ணிட்டு வந்து படுத்துடக்கூடாது பார்த்தீங்களா. அதுக்காக ஸோ இணைப்பில் ஒரு நேர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்,
1: ராணி பேசுகிறேன்.
0: ராணி மேம் சொல்லுங்க.
1: எங்க போகணும் அப்படின்னு சொன்னா ஸ்ரீலங்காக்கு போகணும் அப்படின்னு
0: சொல்லுவாங்க.
1: ஆமா, அதுவும் பிளைட்ல எல்லாம் போக கூடாது, இந்த தோணியில போறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, மீன் பிடிக்கிறவங்க எல்லாம், அதே மாதிரி போகணும்
0: அப்படின்ட்டு
1: ஆசை. அதே மாதிரி போனோம், அங்க போயிட்டு நல்ல ஃபாரஸ்ட் எல்லாம் இருக்குது அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அங்க போனோம், அந்த மாங்க் இருக்கிற இடம் அதெல்லாம் பாக்கணும், பச்சை பசியணி ரொம்ப அடர்த்தியான இதெல்லாம் காடுகள்லாம் இருக்கும் அப்படின்றாங்கல்ல, அது வித்தியாசமா இருக்கும்ல, அங்க போகணும் அப்படின்றதுதான் ஆசையா இருக்கு.
0: உங்களுக்கு
1: எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்
0: சொல்லியிருக்காங்க,
1: ஆமா அவங்க எல்லாம் போயிருக்காங்க, நிறைய பேரு இந்த லேடிஸ் கூட நாங்கெல்லாம் போய் பாத்திருக்கோம், இங்க பாத்திருக்கோம், அங்க பாத்திருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னு எனக்கு ஒரு ஆர்வம் போகணும் அப்படின்றது. ஆனா இப்படி போனா ரொம்ப த்ரில்லா இருக்கும்ல,
0: அதனால என்னங்க நாங்க ஊரை சுத்தி பாக்கல, நாங்க போறதே த்ரில்லிங்கா தான் போவோம், அட்வென்ச்சரஸா தான் போவோம்.
1: எனக்கு ரொம்ப ஆசை,
0: ரொம்ப ஆசை, கண்டிப்பா போயிடுவீங்கல்ல, ஆசை ஆசையாவே இருக்காது இல்ல, எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. நீங்க போறதை விட எப்படி நீங்க போவீங்கன்னு எனக்கு நினைக்கும் போது எப்படி போவாங்க இருக்கும்ல அப்படின்னு
1: நல்லா நினைச்சு எனக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அந்த தண்ணி எல்லாம் மேல அடிக்கணும், இந்த மீன் எல்லாம் பாக்கலாம், மெர்மைடு கூட வரும் அப்படி எல்லாம் சொல்றாங்கல்ல.
0: ஆமா மேம், நீங்க சொன்னதை கேட்டோன்னா எனக்கு என்ன மாதிரி நிறைய லிசனர்ஸ்க்கு ஒரு ஆசை வந்திருக்கும், ஆண்டே இந்த ஐடியா நல்லா இருக்கே, நம்ம இதுக்கு கார்ல ட்ரெயின்ல பிளைட்ல எல்லாம் போயிட்டு இப்படி போனா நல்லா இருக்கும்ல அப்படின்னு. இது புதுசா இருக்கு மேம், ரொம்ப அழகா சொன்னீங்க, தேங்க்யூ சோ மச். கண்டிப்பா போயிட்டு வந்துருங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் போயிட்டு வந்து சொல்லணும். ஸோ அவங்களோட ஆசையை வந்து அவங்க சொல்கிறப்போ அவங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும், நான் பயங்கர ஜாலியாகிட்டேன் நான் பேச வச்சே கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா அவங்க ரொம்ப எது போன அது போய் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லலாம், அவங்க கண்டிப்பாக போயிட்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா போகும்போதே நான் படகுல போகணும், அந்த தண்ணியெலாம் என் மேலே தெளிக்கணும், அப்படி பயங்கர த்ரில்லிங்காக தான் போகணும் அப்படின்னு அவங்க சொல்லும்போதே வந்துட்டு நம்மளும் சேர்ந்து போனால் நல்லாயிருக்கும்ல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு காலர் அவங்க தான். ஸோ அடுத்ததாக சூப்பரான பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதோட இதுக்கப்புறம் நான் வந்து உங்களை ரெண்டு ஹாலுக்கு சந்திக்கிறேன், அது வரைக்கும் ரம்யா அவங்களோட பேசுவாங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக அனிருத், ரவிச்சந்திரன் மற்றும் சுஜித்ரா சேர்ந்து பாடிய பாடல், கார்கியோட வரிகள்லாம் அனிருத்தோட இசையில் உங்களுக்காக அந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு இது ரெயின்போ பண்புலை 101.4 எங்கள் எல்லாமே சமதோலை.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:01 ஆகிட்டு இருக்கு. எஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைகாணம் நிகழ்ச்சி. திரைகாணம் நிகழ்ச்சியில உங்களோடு இணைந்திருப்பது நான், உங்கள் ஆர்ஜே ரம்யா. திரைகாணம் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியன், சித்ரா இணைந்து பாடிய ஒரு பாடல் வாலியின் வரிகளில் இளையராஜா இசையில வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இதே எஃப்எம் 101.4 இங்கு எல்லாமே சமதோலு.

ஒரு மணி ஆறு நிமிடங்கள் ஆயிட்டுருக்கு. திரைக்காணம் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக காவிய தலைவி திரைப்படத்திலிருந்து பி சுஷிலா குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டிணைந்திருங்கள். இது எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூளு.

0: அந்த பாட்டு
1: அதுவா ரேடியோகிராம் பாடுதுன்னு நினைக்கிறேன். சந்தர்ப்பம் தெரியாம வேலைக்காரனுக்கு இதே மாதிரி ஒரு பாட்டை போட்டு தான் போட்டுருக்கேன். நான் போய் நிறுத்திட்டு வந்தேன்.
0: வேண்டாம் அந்த பாட்டையே கேட்கலாம்.

காவிய தலைவி திரைப்படத்திலிருந்து அழகான பாடல் கேட்டு முடித்த நேரம் 1:11 ஆகிட்டிருக்கு. அடுத்த பாடல் உங்களுக்காக TM சவுந்தரராஜன் குரலில், வாலியின் வரிகளில், MS விஸ்வநாதன் இசையில், உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டிணைந்திருங்கள். இது FM 101.4. இங்கே எல்லாமே செமதுளு.

மதிய வேளையில் உங்களுக்காக இனிமையான பாடல்களை போட்டுட்ருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே ரம்யா சங்கர். எல்லோரும் உணவ வேளையில் இந்த இனிமையான பாடல்களை கேட்டுட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பாடல்களை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே கேட்டாலும் சரி, சாப்பிட்டு முடிச்சிட்டும் கேட்டாலும் சரி, ஆனால் கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு இந்த வேளையை வந்து கரெக்டாக முடிச்சுட்டு சாப்பிடுங்க அப்படின்றத சொல்லிக்கிட்டு அடுத்ததாக நீங்கள் கேட்க இருக்க பாடல் ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. டிஎம் சவுந்தரராஜன், பி சுஷிலா இணைந்து பாடிய பாடல், கண்ணதாசன் வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுளு.

பாடல் கேட்டுட்ருக்க நீங்களும் இன்னும் வேணும் வேணும் அப்படின்னு தான் சொல்லுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ அழகான குரலில் அவங்க பாடியிருக்கிறாங்க. அந்த கோரஸும் சரி, அந்த வார்த்தைகளும் சரி, தமிழில் எவ்வளோ அழகான வார்த்தைகளை பயன்படுத்தி பாடியிருக்காங்க அப்படின்னு கேட்குறப்ப இன்னும் இனிமையாக அந்த பாடலுக்கு வந்து இந்த வார்த்தைகள் சேர்க்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆமாம், அடுத்த பாடல் உங்களுக்காக எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில் வாலியுடைய வரிகளில் வந்துக்கிட்டே இருக்குது. இதையும் கேட்டு ரசிங்க.

நேரம் 1:25 ஆயிட்டிருக்கு. எஸ், திரைகானம் நிகழ்ச்சியில் தான் இனிமையான பாடல்கள் கேட்டுட்ருக்கீங்க. இப்போ கேட்டு முடித்த பாடலில் அந்த வரிகளை உற்று நோக்குனா நிறைய விஷயங்கள் நம்ம

வாழ்க்கையில் வந்து கற்றுக்கலாம். என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, உடல் உழைக்க சொல்வேன், அதில் பிழைக்க சொல்வேன், மற்றவங்களோட உரிமை பொருட்களை தொடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் நிறைய விஷயங்களை வந்து நம்ம கற்றுக்க முடியும். மற்றவங்களோட பொருட்களை நம்ம வந்து அவங்களோட அனுமதி இல்லாமல் எடுக்கக்கூடாது அப்படின்றதும், நம்ம நம்மளுடைய விஷயங்களை யாரையுமே சார்ந்து இல்லாமல் நம்மளாவே நம்ம விஷயங்களை வந்து பண்ணணும், யாரையுமே சார்ந்து இருக்கக்கூடாது. உடல் உழைச்சி ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும், ஒரு பணம் கிடைக்கும், அந்த பணத்தை வச்சு தான் நம்ம வந்து வாழணும், சம்பாதிக்கணும் அப்படின்ற விஷயங்களை அந்த வரிகளில் நுணுக்கமாக சொல்லியிருக்கிறதையும் பார்க்க முடியுது. ஆக இந்த பாடல்களை வெறும் பாடல்களாக மட்டும் கடந்து போகாமல் அது உள்ளே இருக்கக்கூடிய நன்னெறி விஷயங்களையும் நம்ம எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னா, வாழ்க்கையில் ரொம்ப இனிமையான விஷயங்களை நம்ம வந்து எடுத்துக்கிட்டு போகிறோம் அப்படின்ற மகிழ்ச்சியோடு இருப்போம். திரைக்கானம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக, நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பாடலையும் வரிகளை நீங்கள் உற்று நோக்கி கவனிச்சிங்க அப்படின்னா இதுலேயுமே சில விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த பாடல் எதுக்கானது அப்படின்னு கேட்டுட்டு வந்து நீங்களே வந்து ரசித்து அப்படியே மகிழ்ச்சி அடைவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். டி எம் சவுந்தரராஜன் குரலில் புலமைப்பித்தன், அவருடைய வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுடு.

நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல், இனிமையான ஒரு பாடல் கேட்டு முடித்த நேரம் 1:33 ஆகிடுச்சு. அதாவது இந்த பாடலை நீங்கள் வந்து அப்படியே காட்சியாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதோடய உணர்வுகள் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு அண்ணன் ஒரு தங்கைக்காக பாடுற ஒரு பாட்டாக இந்த பாடல் வந்து இருக்கும். அவ்வளவு அழகான ஒரு வரிகள் அந்த உணர்வு பூர்வமாக வந்து கொடுத்துருப்பாங்க. இனிமையான இந்த பாடலை கேட்டு முடிச்சிடும். அடுத்த பாடல் உங்களுக்காக எல்ஆர் ஈஸ்வரி குரலில், கண்ணதாசன் வரிகளில், கே வி மகாதேவனுடைய இசையமைப்பில் ஒரு அழகான பாடல் பணமா பாசமா திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்கு. கேட்டு ரசித்திருங்கள்.

கண்ணுல மையம் விட்டுக்கிட்டு காலுல சாக்க கட்டிக்கிட்டு கண்ணுல மையம் விட்டுக்கிட்டு காலுல சாக்க கட்டிக்கிட்டு ஜல்லி உடங்கிற தங்கச்சி போல தவிப்பதும் ஒரு ஆட்டமோ ஜல்லி உடங்கிற தங்கச்சி போல தவிப்பதும் ஒரு ஆட்டமோ தவிப்பதும் ஒரு ஆட்டமோ ஒயிலாட்டம் மயிலாட்டம் கரகாட்டம் துள்ளாட்டம் ஆட உனக்கு தெரியுமா?

குமரிப்பெண் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டு முடித்த நேரம் 1:41 ஆகிடுச்சு. திரைக்காணம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் 1001 திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. இந்த பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னா, டி எம் சவுந்தரராஜனுடைய குரலில், வாலியுடைய வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தியுடைய இசையமைப்பில் வந்துக்கிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்வதில்லை.
1: புகழி, சீக்கிரமே இந்த தீவு சொர்க்கவுரி ஆகிவிடும் போல் இருக்கிறோம்.
2: எல்லாம் இந்த அடிமைகளின் உழைப்பால் தானே?
1: சந்தேகம் என்ன, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக தரவைசாலிகள், ஆனால் வாய்தான் காது வரை இருக்கிறோம்.

அதாவது ஏன் அப்படின்ற கேள்வி கேட்டுகிட்டே இருக்கணும். ஏன் இந்த விஷயம் பண்ணுறோம், ஏன் இந்த விஷயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்படின்ற விஷயங்கள் கேட்டுகிட்டே இருந்தால் தான் அதற்கான விடை சரியாக கிடைச்சதா அப்படின்னு நம்மளாலேயே நம்மளை வந்து திருப்திப்படுத்திக்க முடியும். அப்படி திருப்தி இல்லாமல் ஏன் பண்ணுறோனே தெரியாமல், ஏன் பண்ணக்கூடாதுனே தெரியாமல் ஒரு விஷயத்த பண்ணுறப்ப திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமோ அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும். மீண்டும் அந்த கேள்வின்ற வார்த்தையில் தான் நானும் வரேன். அதனால் கேள்வியை கேளுங்க, அது அந்த விஷயத்துக்கான சரியான பதில் கிடச்சிருச்சு அப்படின்ற நம்பிக்கையில் அந்த விஷயத்தை பண்ண ஆரம்பிங்க. அதுதான் இந்த பாடல்களையும் சொல்லியிருப்பாங்க. பகுத்தறிவு நமக்கு இருக்குது, நம்ம கேள்வி கேட்டு அந்த விஷயத்தை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக பாசமலர் திரைப்படத்திலேருந்து வந்துகிட்டே இருக்குது. இப்போ என்னங்க அண்ணன் தங்கச்சி பாசம் அப்போ பாருங்கள் அப்படின்னு சொல்கிறக்கூடிய அளவுக்கு ஒரு அழகான பாடல் பாசமலர் திரைப்படத்திலிருந்து. டிஎம் சவுந்தரராஜன், பி சுஷிலா இணைந்து பாடிய ஒரு பாடல். கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியோடைய இசையமைப்பில் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

பாடலை கேட்டு முடிச்சோம். அடுத்த பாடல் உங்களுக்காக அன்பேவா திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுஷிலா இணைந்து பாடிய பாடல் வாலியின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையமைப்பில். கேட்டு ரசித்திருங்கள்.

ராசமலர் திரைப்படத்திலிருந்து ஒரு அண்ணனுக்கும் ஒரு தங்கைக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பத்தி ஒரு அழகான பாடல் கேட்டு முடிச்சோம். அந்த பாடல் இருக்கக்கூடிய வரியை பாருங்களேன். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தேன்றலை அப்படின்ற வரிகள் இருக்கு. வளர்ப்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே அப்படின்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் படிக்கிறப்பவே ஒரு இனிமையா நமக்கு கொடுக்கறத உணர முடியுது. அந்த மாதிரி வார்த்தைகளை கொண்டு ஒரு

நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் வந்துக்கிட்டே இருக்கு, இனிமையான பாடலும் கூட. இந்த பாடலை டிஎம் சவுந்தரராஜன், பி சுஷிலா இணைந்து பாடியிருக்காங்க. கண்ணதாசனுடைய வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையமைப்பில் வந்துக்கிட்டே இருக்கு. இதோட உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜே ரம்யா. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம். கேட்டு இணைந்திருங்கள்.

0: with border districts being most affected.
1: The Met Center has issued a red alert for severe heatwave conditions in the border districts of Barmer, Jaisalmer and Phalodi for today. In addition, an orange alert has been issued for 4 western districts, while a yellow alert has been sounded for 6 southwestern districts of the state. Not only the days, but the nights are also witnessing intense heat, with temperatures remaining above 30 degrees Celsius at several places. The prevailing heatwave conditions have affected normal life across the region. According to the Met Department, similar weather conditions are likely to continue for the next 2 to 3 days. With Jitendra Dwivedi's report from Jaipur, Jigyasa Pandey, Akashvani News.
0: IMD has also predicted heat wave conditions over Gujarat, Maharashtra and West Madhya Pradesh till tomorrow. The weather agency has forecast hot and humid weather over coastal Karnataka for the day. US President Donald Trump has embarked on a highly anticipated 3-day visit to China. He will hold a summit with Chinese President Xi Jinping in Beijing from tomorrow. President Draupadi Murmu today paid floral tributes to former President Fakhruddin Ali Ahmed at Rashtrapati Bhavan on his birth anniversary. Fakhruddin Ali Ahmed served as the 5th president of the country, holding the office from August 24, 1974, until his death on February 11, 1977. He was the first president to die in office. On to sports and IPL cricket, Royal Challengers Bengaluru will take on Kolkata Knight Riders in Raipur this evening. The match will begin at 7:30 p.m. Earlier, Gujarat Titans defeated Sunrisers Hyderabad by 82 runs to take the top position in the points table with a compelling all-round show in Ahmedabad last night. Chasing the target of 169 runs, Sunrisers Hyderabad were bundled out for just 86 runs in 14.5 overs. For Gujarat Titans, Kagiso Rabada and Jason Holder scalped 3 wickets. Kagiso Rabada was declared player of the match. And in Thailand Open Badminton, India begins with a positive start today with PV Sindhu and Kidambi Srikanth advancing to the pre-quarterfinals in Bangkok. Two-time Olympic medalist PV Sindhu defeated Chinese Taipei's Tung Ju Tong in straight games 21-9, 21-12 in just 33 minutes. The six-seeded Indian will next face Denmark's Amelie Schulz in the round of 16. And now, before we end the bulletin, the headlines once again. In Tamil Nadu, C. Joseph Vijay-led TVK government wins floor test in state assembly with comfortable majority, and Rangaswamy sworn in as Chief Minister Puducherry for a record 5th term. Sentence states intensify fuel-saving measures following Prime Minister Narendra Modi's appeal amid global energy crisis triggered by West Asia conflict. CBSE declares All India Senior Secondary Class 12th results. Gold silver prices jump over 6% after government hiked import duty to around 15%. IMD says monsoon likely to arrive early this year. And in IPL cricket, Royal Challengers Bengaluru to take on Kolkata Knight Riders in Raipur this evening. And with that, we end the midday news.
2: Neram, 2:15. இனி தொடர்வது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி
3: ஆகாஷ்வாணி. நேயர்கள் கேட்க இருப்பது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நீண்ட நாள் வானொலி நேயர் ஆ. மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
4: வணக்கம் மேடம்.
5: வணக்கம் சார்.
4: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
5: நான் கவிஞர், பட்டிமன்ற பேச்சாளர், ஆன்மீக பேச்சாளர், மொத்தத்தில் ஒரு எழுத்தாளர். காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். புகுந்த வீடு கடலூர்.
4: இப்போதைக்கு கடலூர்ல வசித்து வரீங்க?
5: ஆமா சார், இப்போதைக்கு கடலூர்ல இருக்கிறோம் சார்.
4: இப்ப நீங்க வந்து ஒரு நீண்ட நாள் வானொலி நேயர். இப்ப வானொலிக்கு 90 1936 ஆல் இண்டியா ரேடியோ ஆகாஷ்வாணி தொடங்கப்பட்டு இப்போ வந்து ஜூன் மாசத்துல வந்து 90 நிறைவடைய போகுது. இந்த நேரத்துல வந்து நேயர்களை வந்து சந்திச்சு பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அந்த விதத்துல உங்களையும் சந்திச்சு நாங்க பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். வானொலிக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு குழந்தையிலேருந்து சொல்லுங்களேன், எப்படி?
5: அப்பா ராணுவத்தில் இருந்தாரு, நாங்கள் அப்பா கூடவே இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து எங்களுடைய படிப்பு தடைபடுதுன்னு சொல்லிட்டு ஊர்ல கொண்டு வந்து விட்டுருந்தாரு, காஞ்சிபுரம் சொந்த ஊர். அங்கே பக்கத்தில் ஒரு கிராமம், அதில் பார்த்தீங்கன்னாக்கா வானொலி பெட்டி வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாங்க. அப்போல்லாம் இந்த நல்ல ஒரு ப்ரௌன் கலரில்
4: மர்ஃபி ரேடியோம்பாங்க, பெரிய செட்டாக இருக்கும்,
5: பெரிய செட்டாக இருக்கும். ஆமாம் ஆமாங்க சார், அந்த செட்டு வந்து வீட்டில் வச்சுருப்பாங்க. வச்சிருக்கும்போது அந்த காலையில் எழுந்த உடனே

0: அதில் வந்து ரெண்டு சுவிட்ச் இருக்கும். திருகின உடனே அந்த காலையில் அந்த ஒரு டியூன் ஒன்று வரும் பாருங்க, சிக்னேச்சர் டியூன், அதுவும் வந்தே மாதரமும் அதை போடுவாங்க பாருங்க. நான் அதை கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சில வீடுகளில் தான் அப்போ வானொலி பெட்டி இருந்தது. அப்போ எங்கள் வீடும் அதில் ஒன்றுன்றதுனால இந்த காலையில் நேரத்தில் வந்து அந்த நிகழ்ச்சியெல்லாம் கேட்கறது நல்லாயிருக்கும். செய்திகளை வந்து தவறாமல் கேட்கறது அது. அதே மாதிரி சாயந்தரத்தில் உழவர்களுக்கான நிகழ்ச்சி ஒன்று இருக்கும் சார். அது வந்து அங்கே இருந்தவங்க எல்லாம் விவசாய குடும்பம்ன்றதுனால சாயந்தரத்தில் வந்துட்டு கொஞ்சம் அந்த பெட்டியில் போடுமா அது போடுமான்னு சொல்லிட்டு அது ஒரு கூட்டமாக உட்காந்துருவாங்க. அது இல்லாமல் இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா அந்த மதிய நேரம்னு நினைக்கிறோமோ, சில நாளைக்கு ஒளிச்சித்திரம் இருக்கும், பல நாளைக்கு வந்து ஒரு மணி நேரம் நாடகம் இருக்கும். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம தொலைக்காட்சியை பார்க்கணும்னு சொன்னால் போய் அந்த இடத்துல உட்காந்து பார்க்க வேண்டியிருக்கு. அவங்கவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இந்த நாடகத்தை கேட்டுட்ருப்பாங்க. முக்கியமான ஒன்று சொல்லணும் என்னென்னா, கூட்டு குடும்பமாக இருக்கும்போது பிடக்குகள்லாம் இருக்கும் சார். சின்ன வயசில் பார்த்தது சண்டைகள்லாம் வரச்ச என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாடகம் வந்து ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து அதில் அவங்களுக்கு சமரசம் செஞ்சு வைக்கிற மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும் போல இருக்குதுல்ல. அதில் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு முன்னாடி வரைக்கும் முகத்தை திருப்பிக்கிட்டு இருந்தவங்க நாடகம் முடிஞ்சதுக்கப்புறம் அதெல்லாம் போச்சுவா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்ட்டு சமரசம் ஆகிறத பார்த்துருக்கேன். அது அப்போ அது பெரிய விஷயமா தெரியல, இப்போ பார்க்கும்போது அது ஒரு ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது சார். அது
1: பொதுவாக வானொலி நாடகங்கள் அல்லது நீங்க சொன்ன மாதிரி ஒளிச்சித்திரம், இதை நம்ம காதால கேட்கும் போது நமக்கு கற்பனை சக்தி அதிகமாகும். ஏன்னா வந்து ஒரு கார்ல போறாங்க, பேசிட்டு போறாங்க, ஒரு மலையில ஏறுறாங்க அப்படின்னா, நம்ம உடனே நாமளே அந்த இடத்துல நின்று அந்த மலையில ஏறுற மாதிரியும் கார்ல போற மாதிரியும் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்ப கற்பனை எண்ணங்கள் வந்து அதிகப்படுத்தும் வானொலி.
0: நிச்சயமா. அதே மாதிரி இந்த கல்லூரி எல்லாம் வந்த போது கிரிக்கெட் கமெண்ட்ரி, அந்த கிரிக்கெட் கமெண்ட்ரி கேட்டதுக்கு டிரான்ஸிஸ்டரை எடுத்துக்கிட்டு வந்துருவாங்க. அந்த கிரிக்கெட் கமெண்ட்ரி கேட்டுட்டே இருக்கிறோம். கல்லூரியில இருக்கும்போது ப்ரொஃபஸருடைய பீரியட் அது, அந்த நேரத்துல அதை கேட்டுட்டு இருக்கிறோம். கேட்டுட்டு இருக்கும் போது வந்து திடீர்னு வந்து அவங்க உள்ள வந்துட்டாங்க. எல்லாரும் என்ன பண்ணாங்க, எங்கிட்ட கொண்டு வந்து வச்சுட்டாங்க. வச்சுட்டு அதை கொஞ்சம் ஆஃப் பண்ண முடியல,
1: என்ன செய்யறது தெரியல அந்த நேரத்துல,
0: தெரியல. அது வந்து நான் வந்து எந்திரிச்சு நின்று இப்படியும் அப்படியும் அந்த வெளியில தெரியாம அது ஒரு ஒரு இந்த அனுபவம். ஆனா அவங்க ப்ரொஃபஸர் பாத்துட்டாங்க, பார்த்துட்டு இந்த பொண்ணு இதெல்லாம் செய்ய மாட்டான்னு நினைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா கூப்பிட்டுட்டு கேட்டாங்க, விஷயத்த சொன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு ஒரு அனுபவம், அது
1: மறக்க முடியாத ஒரு அனுபவம்.
0: மறக்க முடியாது. இப்ப நினைச்சாலும் அந்த ஞாபகம், அந்த பயம், அவங்க பேசும்போது பேச்சே வரல.
1: ஆனாலும் அவங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருந்திருக்கு,
0: நம்பிக்கை இருந்தது. அதனால நீ அதெல்லாம் செய்ய மாட்ட, சொல்லு யார் செஞ்சாங்கன்னு, யார் செஞ்சாங்கன்னு காட்டி கொடுத்தோம்னா வம்பாயிடும். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி எங்க பெரியம்மா வீட்டுக்கு போகும்போது லீவுக்கு போவோம் சார். சோழிங்க இருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மலை கிராமம் அது. பெரியப்பா வந்து ஸ்கூல் ஹெச்எம்மா இருந்தாருங்க தொடக்கப்பள்ளியில. பெரியம்மாவுக்கு குழந்தைகள்லாம் கிடையாது, நாங்கள் தான். அவங்க வீட்டில் ரேடியோ இருந்தது. அதே மாதிரி அங்கே ஒரு அந்த தெரு முனையில் வந்து ஒரு விநாயகர் கோவில், அந்த கோவிலுக்கு வந்துட்டு ரேடியோ வாங்கி கொடுத்துருந்தாங்க. அது ஒலிபெருக்கியெல்லாம் கட்டியிருப்பாங்கன்னு இப்போ எனக்கு தோணுது. அந்த சாயந்தர நேரத்தில் அந்த ரேடியோவை வச்சிருவாங்க. ரேடியோ வைக்கிறதுக்குன்னு ஒருத்தங்களை ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க, ரேடியோ வச்சிருவாங்க. அது ராத்திரி 9 மணி வரைக்கும் அந்த நிகழ்ச்சிகள் அதுல ஓடிட்டே இருக்கும். அது எல்லா இடத்துக்கும்
1: ஊருக்கே கேக்குற மாதிரி,
0: ஊருக்கே கேக்குற மாதிரி இருக்கும். எங்கெல்லாம் வந்து காற்று கூட நுழைய முடியாத இடத்துல கூட இந்த வானொலி நுழைஞ்சிருக்குது. அதனுடைய பயன்பாடு வந்து எல்லாருக்கும் ரொம்பவும் பயன்பட்டு இருக்குதுன்றது தெரியுது. எங்களுக்கு என்னன்னாக்கா, அப்பாவை பத்திய விஷயங்கள் அப்பெல்லாம் கடிதம் மட்டும்தானே இருந்தது. அவரை பற்றிய விஷயங்கள், அவர் எப்படி இருக்கிறாருன்றது, அவர் ஜம்முல இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அந்த பகுதியில மழை வெள்ளம் இருக்கா, என்ன இருக்கு, எப்படி இருப்பாங்கன்றதுக்கு அது அந்த உணர்வு சார். அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவரை பற்றிய உடனே தெரிஞ்சுகிட்ட மாதிரி இப்ப அந்த மாதிரியான ஒரு உணர்வு.
1: வானொலி செய்திகள் மூலமா இந்தியாவில் என்ன நடக்குது,
0: என்ன நடக்குது
1: அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் போது, சரி நம்ம அப்பா வந்து ஒண்ணு
0: அப்பா பிரச்சனை இல்லாம நல்லா இருக்காரு, திடீர்னு வந்து அந்த ஜீலம் நதியில வந்துட்டு வெள்ளம் வந்துருச்சு அப்படின்வாங்க, ஐயோ வெள்ளம் வந்துருச்சுன்னா அப்பா அங்க இருக்காரு அப்படின்னு நினைப்போம். அப்ப அந்த இதெல்லாம் சரியாயிடுச்சு. அந்த மாதிரி நியூஸ்ல வந்து அவங்க சரோஜ் நாராயண சுவாமி செய்திகள்
1: வாசிப்பது
0: நமக்கே ஒரு கம்பீரம் தொற்றிக்கின்னு வந்துடும்.
1: நீங்க சின்ன வயசுல வந்து ரேடியோ எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க.
0: ஆமா சார்.
1: அப்புறம் வந்து வானொலி கூட தொடர்பு, அது எப்ப முதல்ல?
0: வானொலி கூட தொடர்பு இளைய பாரதம்னு ஒரு நிகழ்ச்சி இருந்தது சார். அதுல வந்து ஒரு சின்ன வேடம் தான், இலங்கை மன்னன், என்ன நாடகம்னு எனக்கு ஞாபகத்துல இல்லை இப்போதைக்கு. அந்த இலங்கை மன்னன் பேசுற மாதிரி ஒரு வசனம், அது மட்டும் ஞாபகம். கடுகு சிரித்தாலும் காரம் போகாது என்று காட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவோம் பாருங்க. அதுதான் வானொலியோட தொடர்பு. அவ்வளவு.
1: எந்த வானொலி, எந்த நிலையம்?
0: சென்னை வானொலி நிலையம்.
1: அங்க போய் முதல்ல இது பண்ணீங்க.

0: பிறகு இப்ப நீங்க கடலூர் கல்யாணம் ஆகி கடலூர் வந்தீங்க, புதுச்சேரி வானொலி கூட எப்போ தொடர்பு?
1: கடலூர் வந்தது கூட சார், கடலூரில் ரொம்ப நாட்கள் இல்லை சார். ஏன்னா என்னுடைய கணவர் வந்துட்டு விமானப்படையில் இருந்ததுனால திருமணமாகி வந்த அடுத்த ஒரு மாதத்திலேயே டெல்லிக்கு தான் நாங்கள் பயணப்பட்டோம். அதனால அங்கேயே வந்து ஒரு 20-21 ஆண்டுகள் எல்லாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10 ஆண்டுகளாக இருக்குமான்னு நினைக்கிறேன். அப்போ தான் புதுச்சேரி வானொலி நிலையத்தோட தொடர்பு. புதுச்சேரி வானொலி நிலையத்தினுடைய நிகழ்ச்சிகள் அத்தனையும் நல்ல அருமையான நிகழ்ச்சிகள் இருக்கு. காலையில் அப்போல்லாம் வந்து மேழியர் உலகம்னு இருந்ததுங்களா,
0: மேடியரே கேளியர்,
1: மேடியரே கேளியர், அப்புறம் இரவுல மேடி செல்லம் இருந்தது. இப்போ காலையில வந்து உழவர்களுக்கான நிகழ்ச்சிகள் நினைக்கிறேன். அதுல காத்தமுத்து கருத்தமுத்து பேர நல்ல பொருத்தம், அவங்க உரையாடல் இருக்கு பாருங்க, அதாவது ரொம்ப பொருத்தமா வந்து அந்த உழவர்கள் வந்து எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி ஒரு அந்த உரையாடல் பேசுற விதம், அந்த பேச்சு நடையில பேசுறது, அதுவும் அவங்களுடைய அந்த வட்டார வழக்குல பேசுறது, அது ரொம்ப அருமை. அதை கேட்காம இருந்தாக்கா வந்துட்டு அன்னைக்கு பொழுது நல்லா இல்லாத மாதிரி ஒரு இது, அது கேட்கணுன்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுது. அதுல இன்னொரு கூடுதல் தகவல் இப்ப இங்க வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதுல வந்து காத்தமுத்து கருத்தமுத்துன்றதுல அதுல நீங்க ஒரு பாத்திரம்னு நான் நினைக்கிறேன். காத்தமுத்து தானே சார் கருத்தமுத்துன்றவர், அவரு
0: சீனிவாச முருகன்,
1: சீனிவாச முருகன் சார், ரொம்ப நல்லா இருக்கு சார், எவ்வளவு அருமையா பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு நினைச்சா உங்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் சார்.
0: சரிங்க,
1: நல்லா இருக்கு.
0: நீங்க பங்கு பெற்ற நிகழ்ச்சிகள் பத்தி எல்லாம் சொல்லுங்களேன்.
1: நான் பங்கு பெற்றது இங்கே வந்து விழிப்புணர்வு சம்பந்தமாக வந்துட்டு 2-3 உரைகள் தந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் காந்தி ஜெயந்திக்கான ஒரு உரை கொடுத்துருக்கேன்.
0: உங்களது உரையோ இல்லை உங்களது நிகழ்ச்சியோ வந்து தமிழ்நாடு லெவலில் எல்லா வானொலி நிலையங்களும் ஒளிபரப்புற மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் இருந்துச்சா?
1: அந்த மாதிரி என்னுடைய அயல்வெளி பயணங்கள் பற்றி ஒரு நூல் எழுதியிருந்தேன், அதில் நேர்காணல், அதே மாதிரி சிறுகதைகள். சிறுகதை வாசிக்கும் போது இந்த சிறுகதையை கேட்டவங்க எனக்கு என்னுடைய வட்டாரத்தில் தான் அவங்க இருந்திருக்கிறாங்க, பட் நான் தான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த சிறுகதை வாசிக்கிறேன்றது தெரியாது. குரல் வச்சு நீங்க தான் அப்படின்னு அந்த உங்க கண்டுபிடிச்சு அந்த சிறுகதைக்காக பாராட்டியிருக்காங்க. கவியரங்கம் கலந்துட்டு இருக்கிறோம். அது இல்லாம என்னுடைய கவிதைகள் வந்து இங்க ஒரு 15 நிமிஷத்துக்கு கவிதைகள் வாசிச்சது.
0: கைபேசி மூலமா நம்ம வானொலியும் கேட்கலாம்.
1: கைபேசி மூலமா இருக்கிற ஆப் இருக்கிறீங்களா, நியூஸ் ஆன் ஏர், அந்த ஆப் வந்து ரொம்ப வசதியா இருக்குங்க சார். ஏன்னா முதல்லலாம் அந்த பெரிய பெட்டி வச்சிருந்தோம், அதுக்கப்புறம் டிரான்சிஸ்டர் வச்சிருந்தோம், இப்ப அதுக்கான வேலைகளே கிடையாது. இந்த ஆப் மூலமாவே
0: ஆண்ட்ராய்டு போன் இருந்தா போதும், அதுல பிளே ஸ்டோர்ல போய் நியூஸ் ஆன் ஏர் அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம்னா நம்ம ஃப்ரீயாவே நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் கேட்கலாம்
1: கேட்கலாம். அது ஒண்ணு. அதே மாதிரி சிறுவர் சோலைன்னு முதல்ல இருந்தது,
0: திங்கள்கிழமை முதல் வெள்ளி வரை வாரந்தோறும் அந்த நிகழ்ச்சி இருக்குது.
1: அதே மாதிரி இலக்கியத்துக்கு வந்து முக்கியத்துவம் தர நிகழ்ச்சிகள் நடக்கும்போது அது உண்மையிலேயே வந்து இலக்கியத்தை வந்து புதுப்பிக்கிற மாதிரி, ஒரு புத்தகத்தை எடுத்து வந்து எல்லாராலையும் வந்து வாசிச்சு பாக்குறதுக்கு நேரமோ அல்லது அவங்களுக்கான அந்த வாய்ப்போ கிடைக்காம இருக்கலாம். இப்ப வந்து நம்ம நேர இலக்கியத்தை பத்தி கேட்கும் போது அந்த சொல்றவங்க அந்த நிகழ்ச்சி அமைப்பு சொல்றவங்களுடைய அந்த இதையெல்லாம் வச்சு அந்த இலக்கியத்தை வாசிக்கணும் படிக்கணும் அதை இன்னும் தெரிஞ்சுக்கணும்ன்ற எண்ணம் வந்து
0: ஆர்வத்தை தூண்டுற மாதிரி
1: இருக்கு வாசகர்கள்.
0: அதாவது புதுச்சேரி அப்புறம் சென்னை திருச்சி இந்த வானொலி நிலையங்கள் வந்து ரொட்டேஷன் முறையில வந்து இலக்கியம் பேசுவோம்
1: இலக்கியம்
0: அப்படிங்கிற நிகழ்ச்சிய ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கோம். அதுதான் சொல்றீங்க இவ்வளவு இருக்கு.
1: அதுதான் சார் நல்லாவே இருக்கு. அதே மாதிரி ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன், கடைசி ஞாயிற்றுக்கிழமை மன் கி பாத் ஒரு நிகழ்ச்சியில வந்து பாரத பிரதமர்
0: நாட்டு மக்களுக்கு
1: உரையாற்றுகின்ற ஒரு நிகழ்ச்சி, அதை தவறாம கேக்குறது நல்லாவே இருக்காது. இதெல்லாம் வந்து வானொலிக்கு சிறப்பு சேர்க்கின்ற ஒரு நிகழ்வுகளா இருக்குது.
0: இப்போ எனக்கு என்னன்னா பல்வேறு ஊடகங்கள் இருக்குது இன்னைக்கு வந்து, சமுதாய ஊடகங்கள் நிறைய இருக்குது, இப்போ ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு ட்விட்டரு எக்ஸ் தளங்கள் இப்படிலாம் இருக்குது. பல்வேறு ஊடகங்கள்லயும் எல்லாரும் நிறைய பேர் மூழ்கிதான் இருக்காங்க. இருந்தாலும் வானொலி அது வந்து நமக்கு எந்த வித தொந்தரவும் தராம நம்ம வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டே அதை வானொலியும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா மற்ற ஊடகங்கள்ல நம்ம மூழ்கணும், அதுக்கு நேரத்தை ஒதுக்கணும்,
1: நேரத்தை சாப்பிட்டுடும் சார் அதெல்லாம் நிறைய. இன்னொரு விஷயம் இதுல சொல்லணும்னா, ஒரு ஊடகத்தினால வந்து அதுல வந்து ரெண்டுமே இருக்குன்னு சொல்லலாம், அதாவது நன்மையும் இருக்கு தீமையும் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா வானொலியை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அதுல நன்மையை தவிர தீமை என்பது எள்ளளவும் இல்லை என்பது என்னுடைய கருத்து. என்னுடைய கருத்துல எல்லோருடைய கருத்தும் அதுதான் இருக்கும். இப்ப முகநூல் போறோம் அப்படின்னு சொன்னா முகநூலால பாதிப்புகள் நிறைய இருக்கு. வேற எந்த ஊடகத்துக்கு நம்ம போனாலும் சரி, பண்பாட்டு சீரழிவுகள், குடும்பத்தை சிதைக்கிற ஒரு தூண்டுதல்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கு.

0: ஆனா சமுதாயத்திற்கு ஒரு நன்மை செய்கின்ற ஒரு ஊடகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமா யார் வேண்டுமானாலும் கண்ணை மூடிக்கொண்டு சொல்லலாம், வானொலி ஒன்றுதான்னு சொல்லலாம். மற்றதுல தீமைகளும் கலந்திருக்கு, இதுல இல்லை.
1: அப்புறம்
0: அதனால
1: வானொலி வந்து இந்த பல்வேறு தரப்பு மக்களையும்
0: மக்களையும்
1: சென்றடையுது
0: அணைத்து
1: இல்லை,
0: அணைச்சு போகுது.
1: அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா இப்போ சிறுவர் நிகழ்ச்சி இருக்குது, இளைய பாரதம் வந்து நிகழ்ச்சி இருக்குது, மகளிர்
0: அதுல
1: நிகழ்ச்சி,
0: ஒரு
1: மருத்துவ
0: நிகழ்ச்சி
1: நிகழ்ச்சி, விவசாய நிகழ்ச்சி, இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லுங்களேன்.
0: மகளிருக்கான நிகழ்ச்சிகள்னு ஒன்று வந்துட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து வேறுபாடே இல்லாமல் எல்லா துறையும் சேர்ந்தவங்களும் வெவ்வேறு பணிகளில் இருக்கிற அத்தனை பெண்களையும் சாதித்த பெண்கள், தன்னம்பிக்கை இருக்கின்ற பெண்கள், அவங்களுடைய சவால்களை எப்படி அவங்க கடந்து வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு நேர்காணலாவோ இல்லை அவங்கள பற்றி அந்த விவரங்கள் எல்லாம் அங்கே சொல்லும்போது வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, அட இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய சவாலே கிடையாது, இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது, இதையெல்லாம் தாண்டி இவங்களே இவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கும் போது நம்ம வர முடியாதா என்ன அப்படின்ற ஒரு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தரதா அமைஞ்சிருக்கு சார். இந்த மாதிரி சமதர்மம், ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் எதுவும் பார்க்காம இருக்கிறது, மிக எளிமையாக மக்களோடு மக்களாக தோழனாக நட்பாக இருந்து அவர்களுக்கு வேண்டியதையெல்லாம் செய்து கொடுக்கறதுன்னா அது வானொலியை தவிர இப்போ மட்டும் இல்லை சார், இனி எத்தனை காலங்கள் வந்தாலும் வானொலிக்கு நிகர் எதுவுமே கிடையாது.
1: வானொலிக்கு 90 வாழ்த்துங்களேன்.
0: வானொலிக்கு 90 என்ன சார், அதுக்கு வந்து 900, 9000, 9 லட்சம், 9 கோடின்னு அது இந்த உலகம் இருக்கிற அளவுக்கும் காற்றை போல எல்லா இடங்களிலும் நிறைந்திருந்து காற்றை போல மக்களையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் என்பதிலே நிச்சயமாக அதிலே எள்ளளவும் சந்தேகம் இல்லை. வானொலி பல நூறு ஆண்டுகளை தாண்டி பிரபஞ்சம் இருக்கின்ற வரையில் நிச்சயமாக இருக்கும் என்று சொல்லி மனதார வாழ்த்துகின்றேன்.
1: உங்களை சந்திச்சு பேசுனதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கங்க.
0: நன்றி, வணக்கம் சார்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நீண்ட நாள் வானொலி நேயர் ஆ. மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
3: ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லே காஞ்சு போச்சுடா.
4: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
5: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு, தவிக்குது
4: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்ப வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க. அப்போதான்
3: ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லே
4: உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:31. இந்த வேளையில்
2: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்

நேரம் 2:32 ஆகியாச்சு. இந்த நேரத்தில் நம்ம வந்து ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறேன். ஸோ உங்களுடன் இணைந்திருப்பது நான் ஆர்ஜே ராஜஸ்ரீ. ஸோ ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் முதல் பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. மனோ மற்றும் சித்ரா சேர்ந்து பாடிய பாடல், காளிதாசனோட வரிகளில் தேவாவோட இசையில் சின்ன பொண்ணு தான் பாடல் வந்துகிட்டே இருக்குது. கிட்ட இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

மனோ மற்றும் சித்ராவோட குரலில் வைகாசி பிறந்தாச்சு அப்படிங்கிற திரைப்படத்தில் இருந்து சூப்பரான ஒரு பாடலை கேட்டு முடித்த இந்த நேரம் 2:32 ஆகிட்டுருக்கு. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் இருக்க பாடல் வந்துட்டு சித்ரா பாடிய பாடல், காளிதாசனோட வரிகளில் தேவாவோட இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டினைந்திருங்கள்.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

நேரம் 2:40 ஆகிட்டிருக்கு. ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக ஒலிக்க இருக்கிறது. கேஜே ஏசுதாஸ் மற்றும் சித்ரா அவர்கள் பாடிய பாடல், வாலியோட வரிகளில் இளையராஜாவோட இசையில் சொர்க்கத்தின் வாசப்படி பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. எஸ்பிபி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா சேர்ந்து பாடிய பாடல். ஆர் வி உதயகுமார் எழுதிய பாடல் இது. இளையராஜாவோட இசையில் உறுதிமொழி அப்படிங்கிற திரைப்படத்துலேருந்து இந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

நேரம் 2:51 ஆகிட்டுருக்கேன். இந்த வேலையில் ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் நம்ம வந்து அடுத்த பாட்டில் என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களோட குரலில், காளிதாசனோட வரிகளில், தேவாவோட இசையில் சுபமான பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டேன் இயந்திரங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: മുട്ടി ഉറുമല.
1: நேரம் 2:55 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, எஸ் ஜானகி அவர்களோட குரலில் வாலியோட வரிகளில் இளையராஜாவோட இசையில் பணக்காரன் திரைப்படத்தில் இருந்து 100 வருஷம் பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. கேட்டீங்கன்னா இந்த ரெயின்போ பண்பலை 101.4.

0: நேரம் 3 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேக அரசு வெற்றி பெற்றது. அரசுக்கு ஆதரவாக 144 வாக்குகளும், எதிராக 22 வாக்குகளும் பதிவாகின. வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் திமுக வெளிநடப்பு செய்தது. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் அஇஅதிமுக உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களித்தனர். அக்கட்சியின் அதிருப்தி உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்தனர். பாமக மற்றும் பிஜேபி நடுநிலை வகித்தன. தாவேக அரசு பதவிக்காக அமைந்தது அல்ல என்றும், நம்பிய மக்களுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்கு அமைந்த அரசு என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தாவேக அரசு எத்தனை நாளைக்கு நீடிக்கப் போகிறது என்ற சந்தேகம் மக்களுக்கு ஏற்பட தொடங்கிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். முதலமைச்சர் அலுவலகத்தின் சிறப்பு அதிகாரியாக திரு ரிக்கிராதன் பண்டிட் வெற்றிவேல் நியமிக்கப்பட்டதை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. சிபிஎஸ்இ 12 வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் வெண்கலப்பதக்கம் வென்றார். தாய்லாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், பி வி சிந்து மற்றும் தேவிகா சிஹாக் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி, மேராபா லுவாங் மெய்ஸ்னம், கின்பால் சோனா, துஷார் சுவீர், மன்ராஜ் சிங் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

நேரம் 3:03 ஆகிட்டிருக்கு. இந்த வேலையில் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறோம். அணுக்கரு மருத்துவம் எனப்படும் நியூக்ளியர் மெடிசன் குறித்து அணுக்கரு மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் கே லோகேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகம்.

0: இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நியூக்ளியர் மெடிசன் எனப்படும் அணுக்கரு மருத்துவம் குறித்து அணுக்கரு மருத்துவர் நிபுணர் டாக்டர் எம் கே லோகேஸ்வரன் உடன் நேர்முகம் கேட்கலாம்.
1: டாக்டர், இப்ப நம்ம அந்த நியூக்ளியர்ன்ற வார்த்தையை வந்து நம்ம யூஸ்வலா நியூஸ் என்ன எங்க பாப்போம்னா நியூக்ளியர் ரியாக்டர்னு வரும்போது அந்த நியூக்ளியர் வார்த்தை கேள்விப்பட்டிருப்போமே. இப்ப நியூக்ளியர் மெடிசன்ல அந்த வார்த்தையோட யூஸ் என்ன? நியூக்ளியர் மெடிசன் என்ன?
2: நியூக்ளியர் மெடிசன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரான்ச் ஆஃப் மெடிசன் தான். பேசிக்கா நியூக்ளியர் மெடிசன்ல என்ன பண்ணுவோம்னா, வி யூஸ் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ், அதாவது கதிர்வீச்சு யூஸ் பண்ணி ஒரு டயக்னோசிஸ் கண்டுபிடிக்கிறதுக்கோ, இல்லனா ஏதோட ஒரு உறுப்போட ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு, இல்லனா சில டிசீஸ் ட்ரீட் பண்றதுக்குமே யூஸ் பண்ணுவோம். சோ இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் கொடுக்க விரும்புறேன். பேசிக்கா இந்த பிரபஞ்சத்துல நீங்க என்ன ஒரு மேட்டர் எடுத்து பார்த்தாலுமே, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு சாலிடா இருக்கட்டும், ஏதாவது ஒரு லிக்விட் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் எது எடுத்து பார்த்தாலுமே, சின்ன சின்ன ஆட்டம்ஸ் தான் அதோட பேசிக் ஸ்ட்ரக்சரா இருக்கும். சோ இந்த ஆட்டமுமே பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், சுத்தி எலக்ட்ரான்ஸ் இருக்கும், நம்ம சோலார் சிஸ்டம் மாதிரி, சன் அண்ட் அதர் பிளானட்ஸ் மாதிரி. பேசிக்கா இந்த நியூக்ளியஸ்க்குள்ள சில மெட்டீரியல்ஸ் இருக்கும், புரோட்டான் நியூட்ரான்ஸ் அப்படின்னு. இந்த புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் ஒரு பர்டிகுலர் கான்ஃபிகரேஷன்ல இருக்கணும், அதாவது நம்பர் ஆஃப் புரோட்டான் வந்து நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கணும். சில டைம்ல என்ன ஆகும்னா இந்த நம்பர் வேரி ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் புரோட்டான் கம்மியா இருக்கலாம், நியூட்ரான் ஜாஸ்தியா இருக்கலாம். அந்த டைம்ல வந்து பார்த்தோம்னா ஆட்டம் வந்து அன்ஸ்டேபிள் அப்படின்வோம். சோ அன்ஸ்டேபிள் ஆட்டம் வந்து ஸ்டேபிள் ஆகுறதுக்கு எனர்ஜி ரிலீஸ் பண்ணும் நியூக்ளியஸ்ல இருந்து. சோ இந்த நியூக்ளியஸ்ல இருந்து வர எனர்ஜி தான் ரேடியேஷன்னா வெளியில வரும். சோ இந்த ரேடியேஷன் தான் நாங்க நியூக்ளியர் மெடிசன்ல யூஸ் பண்ணுவோம் ஃபார் ஸ்கேன் பர்பசஸ், ஃபார் ஐடென்டிஃபைங் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டிசீஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கும் கூட. இப்ப வந்து மிச்ச மொடாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு மெடிசன்ல, அதுவுமே ரேடியேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியோலஜில வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்ரேஸ் பாத்திருப்பீங்க, சிடி ஸ்கேன்ஸ் பாத்திருப்பீங்க. அதுல எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ரேடியேஷன் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ரேஸ். அது வந்து எங்க இருந்து வரும்னா நியூக்ளியஸ்ல இருந்து இல்ல, நியூக்ளியஸ்க்கு வெளியில எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகும் ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு. அப்போ வந்து எனர்ஜி ரிலீஸ் ஆறது வந்து எக்ஸ்ரேஸா வெளியில வரும். சோ பேசிக்கா நியூக்ளியர் மெடிசன்ல பண்ணக்கூடிய எல்லா ஸ்கேன்களும் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ரேடியேஷன் வச்சு பண்றது எல்லாமே நியூக்ளியஸ்ல இருந்து வரக்கூடிய ரேடியேஷன். சோ அதனாலதான் இந்த பேரே நியூக்ளியர் மெடிசன் அப்படின்னு வந்துச்சு. சோ உங்க க்வெஸ்சனோட ஆன்சர் வந்து என்னன்னா, நியூக்ளியர் மெடிசன் வி யூஸ் ரேடியேஷன் ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபார் டயக்னோசிஸ் பர்பசஸ்.
1: டாக்டர், இப்ப நம்மளுக்கு கால் உடஞ்சிச்சுன்னா நம்ம ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் போறோம், எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, கேஸ்டிங் பண்றாங்க. இப்போ இந்த நியூக்ளியர் மெடிசன்ல என்ன நடக்குது?
2: சோ இப்போ உங்க எக்ஸாம்பிள் நீங்க சொன்னீங்க, ஒரு எக்ஸ்ரேல ஒரு கால் உடஞ்சுன்னா எலும்பு முறிவு இருந்தால் அந்த இடத்துல ஒரு கிராக் தெரியும். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் அப்னார்மலிட்டி அப்படின்னு, அதாவது போன் ஒரு ஸ்ட்ரக்சர் அதுல ஒரு அப்னார்மலிட்டி வந்திருக்கு. நியூக்ளியர் மெடிசன்ல நீங்க பாத்தீங்கன்னா வி டீல் வித் ஃபங்க்ஷன் ஆஃப் தி ஆர்கன். செல்லுலார் லெவல்ல என்ன ஃபங்க்ஷன் நடக்குது, அந்த ஃபங்க்ஷன் ஏதாவது மாற்றங்கள் உண்டாயிருக்கா இல்லனா ஏதாவது டிஅரேஞ்சா இருக்காங்கறத செக் பண்றதுக்கு தான் மோஸ்ட் ஆஃப் தி நியூக்ளியர் ஸ்கேன்ஸ் இருக்கும். இதுல வந்து யூஸ்வலாவே வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு உறுப்பு எடுத்தால், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வந்து லிவர் எடுத்துக்கிறோம், லிவர்ல வந்து சின்ன சின்ன செல்கள் இருக்கும், அது வந்து ஹெப்படோசைட்ஸ் அப்படின்னு. ஹெப்படோசைட்ஸ்க்கு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். எப்ப இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் டிஅரேஞ்ச் ஆகுதோ அப்பதான் செல்லுலார் டெத் அப்படின்னு, அதாவது இந்த செல்கள் எல்லாம் இறக்க ஆரம்பிக்கும். ஒரு 1000 செல் இல்லாம 10000 செல்

0: இல்லை ஒரு 20,000 செல் இறக்கும் போது தான் லிவரோட ஸ்ட்ரக்சரே மாறும், அதாவது அது வந்து சுருங்க ஆரம்பிக்கும். ஸோ பட் இனிஷியலாகவே வந்து ஃபங்க்ஷனல் டேமேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா அதில் வந்து நியூக்ளியர் ஸ்கேன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ பேசிக்காக வந்து என்னன்னா இது வந்து ஃபங்க்ஷனல் ஸ்கேன் அப்படின்வோம், மிச்சம் இது இப்போ எக்ஸ்ரே சிடிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஸ்கேன்ஸ் அப்படின்வோம். பேசிக்காக அதில் அனட்டமி ஏதாவது மாறி இருக்கான்னு பார்ப்போம். நியூக்ளியர் மெடிசன் ஸ்கேன்ஸில் வந்து ஃபங்க்ஷன் ஏதாவது மாறி இருக்கா இல்லை டீரேஞ்சாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவோம்.
1: டாக்டர், நியூக்ளியர் மெடிசன் வச்சு என்னென்ன ஹெல்த் கண்டிஷன்ஸ் எல்லாம் ட்ரீட் பண்ணலாம்?
0: ஸோ இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பேசிக்கா நியூக்ளியர் மெடிசனோட விங்ஸ் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். நியூக்ளியர் மெடிசன் வந்து ஒன்னு வந்து டயக்னோஸ்டிக் சைடு இருக்கு, இன்னொன்று வந்து தெரப்பியூட்டிக் ஆர் ட்ரீட்மெண்ட் சைடு இருக்கு. டயக்னோஸ்டிக் சைடில் நான் சொன்ன மாதிரி ரேடியேஷன்ஸ் யூஸ் பண்ணி வேரியஸ் டிசீசஸ் கண்டுபிடிக்கிறது இல்லை ஃபங்க்ஷன் ஆஃப் அன் ஆர்கன் கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் ரேடியேஷன் வச்சு யூஸ் பண்ணுவோம். ட்ரீட்மெண்ட் பார்ட்ல வந்து இதே ரேடியேஷன் யூஸ் பண்ணி ட்ரீட் பண்றதுக்கு, அதாவது மெயினா வந்து இந்த ரேடியேஷன்லாம் வந்து பார்த்தோம்னா செல்லுலார் டெத் காஸ் பண்ணும் ஹையர் டோசஸ்ல. ஸோ அந்த செல்லுலார் டெத் காஸ் பண்றதுனால சில தெரப்பியூட்டிக் அட்வான்டேஜஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஹைப்பர் தைராய்டிசம் கேசஸ்லாம், அதாவது தைராய்டு நிறைய ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கண்டிஷன்ஸ் சில கண்டிஷன்ஸ் இருக்கு, லைக் கிரேவ்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல மல்டிநாட்லர் காய்டர் அப்படின்வாங்க. இந்த மாதிரி டிசீசஸ்லாம் இனிஷியலா வந்து மாத்திரைகள் தான் ஆரம்பம் ட்ரீட்மெண்ட்டுக்கு. அந்த டிசீஸ் மாத்திரைகளுக்கு ரெசிஸ்டன்டா ஆகும் போது நியூக்ளியர் மெடிசன்ல ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் கொடுத்து ட்ரீட் பண்ணுவோம். அண்ட் அட் தி சேம் டைம் இது வந்து நான் சொன்னது பினைன் டிசார்டர், அதாவது கேன்சர் இல்லாத டிசீஸ். கேன்சர் டிசீசஸ்க்குமே சில ஸ்பெஷலைஸ்டு கேன்சர்ஸ்க்கு மட்டும் சில ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு, லைக் ப்ராஸ்டேட் கேன்சருக்கு இருக்கு, நியூரோ எண்டோக்ரைன் டியூமர் அப்படின்னு அது ரொம்ப ரேர் கண்டிஷன், அதுக்குமே ட்ரீட்மெண்ட் இருக்கு. அண்ட் இப்போ ரீசன்ட் அட்வான்சஸ்ல மிச்ச சில டிசீசஸ்க்குமே ஆன்காலஜி பேஸ்ட் டிசீசஸ்க்குமே ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு.
1: டாக்டர், இந்த நியூக்ளியர் மெடிசன் பத்தி படிக்கும்போது இந்த ரேடியோ ஆக்டிவ் ட்ரேசர்ன்ற வார்த்தையை வந்து எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றாங்க, அப்படின்னா என்ன, இதுல என்னென்ன வகைகள்லாம் இருக்கு?
0: ரேடியோ ஆக்டிவ் ட்ரேசர் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா அது ஒரு ஸ்மால் கெமிக்கல் தான். நான் இப்போ இனிஷியலா எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஒரு ஆட்டம் வந்து பாத்தீங்கன்னா அன்ஸ்டேபிள் ஆட்டம் தான் நம்ம ரேடியோ ஆக்டிவ் ஆட்டம் அப்படின்வோம். நிறைய அது சேரும்போது ஒரு மாலிக்யூல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆக்சிஜனா கூட இருக்கட்டும், நார்மல் ஆக்சிஜனே வந்து பாத்தீங்கன்னா அன்ஸ்டேபிளா இருக்கும்போது ரேடியோ ஆக்டிவா இருக்கும். ஸோ ரேடியோ ட்ரேசருங்கிறது ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் விச் இஸ் ரேடியோ ஆக்டிவ், அதை நம்ம யூஸ் பண்ணி வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். பேசிக்கா என்னன்னா இந்த கெமிக்கல் அப்படியே கூட நம்ம யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாவது நார்மல் மாலிக்யூலோட அட்டாச் பண்ணி நம்ம வந்து உடம்புக்குள்ள செலுத்திடலாம். ஈதர் நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணலாம் பிளட்குள்ள, இல்லைன்னா பேஷண்ட்டை சாப்பிட சொல்லலாம், இல்லைன்னா இன் ஃபியூ கேசஸ் அவங்க வந்து இன்ஹேல் கூட பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டைம்ல இந்த மாலிகூல்ஸ் நம்ம டிசைட் ஏரியாவுக்கு போயிட்டு ஸ்ப்ரெட் ஆகும். அந்த ஸ்ப்ரெட் பேட்டர்ன் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து டிசீஸ் எப்படி இருக்கு, டிசீஸ் இருக்கா இல்லையா, எப்படி இருக்கு அண்ட் எந்த லெவலுக்கு இருக்குங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ரேடியோ ட்ரேசஸ் வந்து பேசிக்காவே கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் தான், விச் ஆர் பேசிக்கலி ரேடியோ ஆக்டிவ் இன் நேச்சர்.
1: இதுல என்ன வகைகள் இருக்கு டாக்டர்?
0: வகைகள் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா வந்து மோஸ்ட் ஆஃப் தி ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் வந்து லிக்விட் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஃபார்ம்ஸ் வைஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் தம் வில் பி லிக்விட் தான். சில வந்து பாத்தீங்கன்னா கேஷியஸ் ஸ்டேட்லயும் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வேரியஸ் ஸ்கேன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து கதிர்வீச்சு என்ன மாதிரி டைப் ஆஃப் ரேடியேஷன் வருதுங்கிறத பொறுத்தும் வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஸ்கேன்ஸ் இருக்கு நியூக்ளியர் மெடிசன்ல, காமா கேமரா இமேஜிங் சொல்லுவோம் இல்ல ஸ்பெக்ட் சிடி இமேஜிங் அப்படின்வோம். இன்னொரு சைடு வந்து பெட் சிடி. ஸ்பெக்ட் சிடியில வந்து காமா ரேஸ் அப்படிங்கிற ரேடியேஷன் யூஸ் பண்ணுவோம். வேற இதுல பெட் சிடியில வந்து பாசிட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு வகைகளையுமே பிரிக்கலாம், இல்ல எந்த ஃபார்ம்ல நம்ம அந்த இது யூஸ் பண்றோம் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் யூஸ் பண்றோங்கிறத பொறுத்துமே நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்.
2: ஹலோ டாக்டர், ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.

0: ஹலோ டாக்டர், ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது.
1: டாக்டர், இந்த ரேடியோ ஆக்டிவ் ட்ரேசரை நம்ம மாத்திரையா எடுப்போமா இல்ல இன்ஜெக்ஷனா எடுப்போமா?
2: என்ன நம்ம கிளினிக்கல் இண்டிகேஷன் போது எதுக்காக பேஷண்ட் ஸ்கேனுக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன டிசீஸ் இருக்குன்னு ஒரு கிளினிஷியன் சஸ்பெக்ட் பண்றாங்கிறத பொறுத்து நம்ம என்ன மாதிரி ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோங்கிறது டிபெண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஏதாவது பேஷண்ட்க்கு கிட்னி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்ப வந்து நம்ம வந்து டிடிபிஎஸ் ஸ்கேன் இல்ல இசி ஸ்கேன் அப்படின்வாங்க. இதுல வந்து ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் எடுப்போம், அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா டெக்னீஷியம் 99M அப்படின்வோம். அந்த ரேடியோ ஆக்டிவ் மாலிகூல வந்து டிடிபிஎன் இன்னொரு மாலிகூலோட டேக் பண்ணிடுவோம். இது என்ன ஆகும்னா பிளட்ல சர்க்குலேட் ஆயிட்டு கிட்னில எக்ஸ்ட்ராக்ட் ஆயிட்டு யூரின் வழியா வெளியில வரும். சோ நம்ம யூரின் எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகுது, கிட்னியோட ஃபங்க்ஷன் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இந்த சிச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்றோம். இன்னும் சில கேசஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஸ்டொமக்ல வந்து என்னன்னா சில பேஷன்ஸ் எஸ்பெஷலி டயபெட்டிக் பேஷன்ஸ்க்கு வந்து மோட்டிலிட்டி டிசார்டர் அப்படின்வோம். சாப்பிடும்போது என்னன்னா ஸ்டொமக்கோட வேலை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணி அந்த சாப்பாடை ஃபுல்லா உள்ள எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கேஸ்ட்ரிக் ஜூசஸோட மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் சிறுகுடல் சைடு தள்ளி விடணும். இதுதான் ஸ்டொமக்கோட ஃபங்க்ஷன். டயபெட்டிக் பேஷண்ட்ல இது வந்து அவ்வளவு எஃபிஷியன்டா இருக்காது. இந்த மிக்ஸ் பண்ணி சிறுகுடல் சைடு தள்ளுறதுல வந்து பிரச்சனை இருக்கும். அது வந்து மோட்டிலிட்டி டிசார்டர்ஸ் அப்படின்னு. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பேஷண்டோட ஃபுட்லயே இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் மிக்ஸ் பண்ணி சாப்பிட சொல்லுவோம். சோ தட் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டொமக்ல போயிட்டு அது அக்கமடேட் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் எவ்வளவு நேரத்துல ஸ்டொமக்ல இருந்து சிறுகுடலுக்கு போகுது அப்படிங்கறத டைம் மெஷர் பண்ணுவோம். சோ இது வந்து இன்ஜெக்ஷனாவும் கொடுக்கலாம், சாப்பிடவும் கொடுக்கலாம். இப்ப வந்து நுரையீரலோட ஃபங்க்ஷன் நீங்க டெஸ்ட் பண்ணும் அப்படின்னீங்கன்னா மெயினா இன்ஹேல் பண்ண வேண்டியது இருக்கும். சோ அப்ப வந்து கேஷியஸ் ஸ்டேட் ஆகுமே நம்ம கொடுக்கலாம்.
1: அந்த ரேடியேட்டிவ் ட்ரேஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ள செலுத்தும் போது அதுக்கு எப்படி தெரியும் எந்த உடல் உறுப்பை போய் அடையணும்ட்டு?
2: இது நல்ல கேள்வி. எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் மட்டும் நம்ம இன்ஜெக்ட் பண்றதுக்கு இல்ல, அது கூட ஒரு ஸ்மால் இன்னொரு மாலிகூல் நார்மல் மாலிகூல் அட்டாச் பண்ணுவோம். இந்த மாலிகூல் தான் டிசைட் பண்ணும் அது எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு. இப்ப கிட்னி ஃபங்க்ஷன் நம்ம டெஸ்ட் பண்றோம்னா அதுக்குன்னு ஏத்த மாதிரி மாலிகூல் இருக்கும். இப்ப ஹார்ட்டுக்கு ஃபங்க்ஷன் நம்ம டெஸ்ட் பண்றோம்னா அதுக்குன்னு ஏத்த மாதிரி ஒரு மாலிகூல் இருக்கும். இப்ப தைராய்டுக்கு டெஸ்ட் பண்றோம்னா அதுக்குன்னு ஏத்த மாதிரி மாலிகூல் இருக்கு. சோ இனிஷியலாவே பேஷண்ட் கிட்ட நம்ம இன்டராக்ஷன் பண்ணுவோம், அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு, என்ன எக்ஸாக்டா ட்ரீட்டிங் கிளினிஷியனுக்கு வேணும், என்ன நம்ம டயக்னோஸ் பண்ணுங்கிறதெல்லாம் பொறுத்து ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் சூஸ் பண்ணுவோம். அது சூஸ் பண்ணும்போது என்ன மாதிரி மாலிகூல் அதோட அட்டாச் பண்ணும், சோ தட் வி கெட் தட் பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ங்கறதும் இனிஷியலாவே டிசைட் பண்ணிடுவோம்.
1: டாக்டர், இப்ப நான் ஒரு ரேடியோ ஆக்டிவ் ட்ரேசரை வந்து உடம்புக்குள்ள செலுத்திட்டேன் ஸ்கேன் பண்றதுக்காக, அது ஸ்கேனிங் முடிஞ்ச பிறகு அந்த மெட்டீரியல் என் உடம்புக்குள்ளதான் இருக்குமா இல்ல எப்படி அது வெளியில போகும்?
2: இது 2-3 வேஸ் இருக்கு. நம்பர் ஒன் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் ஒன்ஸ் பாடிக்குள்ள போன பின்னாடி நான் சொன்ன மாதிரி சில மெக்கானிசம்ஸ் எல்லாம் ரியாக்ஷன்ஸ்குள்ள போகும். போன பின்னாடி அது ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்கிரீட் ஆகும். இது வந்து மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து என்னன்னா யூரின் வழியா வெளியில வந்துடும், இல்லனா நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டூல்ஸ் வழியா மலம் வழியா வெளியில வந்துடும். தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வெட்டிங், அதாவது ஸ்வெட் வழியாவும் வெளியில வந்துடும். இதுதான் மூணு ரூட் யூஸ்வலா வெளியில வரக்கூடிய ரூட்ஸ். அதர் ரூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுவாசிக்கும் போது அது வழியாமே வெளியில வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு செல்லுலார் லெவலுக்குள்ள போயிட்டு இந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் உட்கார்ந்த பின்னாடி இதர் அது வந்து எக்ஸ்கிரீட் ஆகும், இல்லைன்னா அது நார்மல் மாலிகூலாவே மாறிடும். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம்னா பாசிட்ரான் எமிஷன் டோமோகிராபி பெட் சிடி ஸ்கேன் அப்படின்னு சொன்ன, அதுல வந்து எஃப்டிஜி பெட் சிடின்னு ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் இன்ஜெக்ட் பண்ணுவோம். எஃப்டிஜியோட ஃபுல் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுளோரோ டிஆக்சி குளுக்கோஸ், பேசிக் குளுக்கோஸ் நம்ம சாப்பிடற குளுக்கோன் டி அந்த குளுக்கோஸ் இருக்குல்ல அதே தான். அது கூட ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் நம்ம அட்டாச் பண்ணிடுவோம். சோ இந்த குளுக்கோஸ் வந்து இழுத்துக்கிட்டு போவோம் இந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலை. நம்ம டார்கெட் ஆர்கன் எங்கேயோ அங்க போன பின்னாடி ஃபர்ஸ்ட் செல்லுக்குள்ள டிராப் ஆயிரும். டிராப் ஆன பின்னாடி இந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் வந்து என்னன்னா ரேடியேஷன் கொடுக்கும். அந்த ரேடியேஷன் நம்ம வெளியில இருந்து மானிட்டர் பண்ணலாம், அதுதான் ஸ்கேன்ல பாக்குறது. ஒன்ஸ் அதோட லைஃப் முடிஞ்சிருச்சு, யூஸ்வலா ஹாஃப் லைஃப் அப்படின்வோம், ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் தான் அது வந்து அன்ஸ்டேபிளா இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டேபிளா மாறிடும். இந்த சினாரியோல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து 110 நிமிஷம், 110 நிமிஷத்துக்கு அப்புறம் அது நார்மல் மாலிகூலா மாறிடும், நார்மல் குளுக்கோஸ் மாலிகூல். சோ அந்த குளுக்கோஸ செல்லே எடுத்து மெட்டபலைஸ் பண்ணி எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி அப்படியே அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிரும். சோ இது இன்னொரு வழி நம்ம குடுக்கிற ரேடியோ ட்ரேசர் எப்படி டிஸ்இன்டெகிரேட் ஆகுதுங்கிற, செல்களால உடைக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துலதான் அது யூரின்லயோ இல்லனா ஸ்டூல்ஸ்லயோ இல்ல ஸ்வெட்லயோ வெளியில வந்துடும். மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து என்னன்னா இந்த ஹாஃப் லைஃப் நான் சொன்னதை வச்சுதான் பிளே அரௌண்ட் வேரியஸ் ஸ்கேன்ஸ். சில மெட்டீரியல்ஸ்க்கு வந்து ஹாஃப் லைஃப் 6 மணி நேரம் வரைக்கும் இருக்கும், சில இது 110 நிமிஷம், சில இது 20 நிமிஷம் அந்த மாதிரி. சோ ஒன்ஸ் அந்த டைம் முடிஞ்சிருச்சுன்னா ரேடியேஷன் வர்றதும் நின்றும், ஆட்டம் வந்து பேக் டு அதோட நார்மல் ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு போயிடும்.
1: டாக்டர், இப்ப நம்ம திரைப்படத்துல பாத்துருக்கோம் ஏதாவது ஒரு ரேடியோ ஆக்டிவ் பொருள் வந்து நம்ம

0: உட்கொண்டோம்னா நம்மளும் ரேடியோக்டிவா மாறிடும், நம்ம கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு அது பரவுது, சூப்பர் பவர்ஸ்ல வர மாதிரி காமிப்பாங்க. ஆனா நம்ம ரியாலிட்டியில என்ன நடக்கும்? இப்ப ரேடியோக்டிவ் பொருள் உட்கொள்ளிட்டேன், அப்ப என்கிட்ட ரேடியேஷன் வெளில லிமிட் ஆகுமா?
1: இது ஒரு சூப்பரான க்வெஸ்சன். சோ பேசிக்கா அதோட மினி வெர்ஷன் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இன்ஜெக்ட் பண்றது ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல், கண்டிப்பா உங்க நீங்க தான் ரேடியோ ஆக்டிவா மாறுவீங்க. உங்களுக்குள்ள இருந்தா ரேடியேஷன் வெளியில வரும். சோ அந்த ரேடியேஷன் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு வெளியில உள்ள ஸ்கேனர்ஸ்ல இமேஜ் எடுத்து அதை எப்படின்னு ஸ்கேன் பார்ப்போம். சோ பேசிக்கா நீங்க தான் ரேடியோ ஆக்டிவ் ஆவீங்க. பட் எதுவும் பயப்படாதனா, இந்த ரேடியேஷன் லெவல் வெளியில வருது வந்து மினிமல் தான், இது வந்து ஸ்கேன் பர்பசஸ் ஒன்லி. அதனால ரொம்பவே மினிமல் லெவல்ல தான் இருக்கும். இதனால வரக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸோ அந்த மாதிரி எதுவும் இருக்காது. ஏன்னா ரேடியேஷன்னா நிறைய பயங்கள் இருக்கும், அந்த லெவலுக்கு பயப்படவே வேணாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் நாங்க இன்ஜெக்ட் பண்றதே மைக்ரோமோலார் குவான்டிட்டிஸ்ல இருக்கும், மில்லிகிராம்ஸ் கூட இல்ல, மைக்ரோகிராம்ஸ்க்கும் கீழே தான் இன்ஜெக்ட் பண்ணுவோம். சோ அது வந்து ரொம்ப ரொம்ப மினிமலா தான் இருக்கும்.
2: ஹலோ டாக்டர், ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.
3: வணக்கம். 12 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளன.
4: உனக்கு விஷயம் தெரியுமா? உன் ஃப்ரெண்டு ஃபெயில் ஆயிட்டாலாம். எனக்கு அப்பவே தெரியும் இப்படித்தான் நடக்கும்னு.
5: ஃபெயில் ஆயிட்டா அவ்வளவுதானே, அடுத்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவா. இருங்க நான் அவளை போய் பாத்துட்டு வரேன். நிவ்யா
6: என்ன வருத்தப்படுவான்னு நினைச்சா கையில ஜூஸ் வச்சுட்டு உட்காந்துருக்கா.
5: சரி பேச்சு குடுப்போம். நிவ்யா
4: ஃபெயில் ஆயிட்டேன், மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனி எல்லாரும் என்ன கேலி பண்ணுவாங்க, அத நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல.
5: ஹே, எக்ஸாம்ன்றது நீ முன்னேறி போறதுக்கான ஒரு படி, அவ்வளவுதான். ஒரு படி சரிக்கிடுச்சுன்னா லைஃபே இல்லன்னு ஆயிருமா? எழுந்து மறுபடியும் ஏற ஆரம்பிக்கணும்.
4: ஆமா இல்ல, நான் அடுத்த எக்ஸாம் நல்லா எழுதி கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன், எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு.
5: பேசி பேசி டயர்ட் ஆயிடுச்சு, நம்ம இந்த ஜூஸ குடிப்போம். மறுபடியும் எது கழுவுற?
4: இல்ல எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு ஜூஸ்ல விஷம் கலந்து வச்சிருந்தேன், அத நீ குடிச்சிட்ட.
7: தோல்வி என்பது வாழ்க்கைக்கான முடிவு அல்ல, வெற்றிக்கான ஒரு பகுதி.
8: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: हेलो
1: हेलो
0: हेलो डॉक्टर,
2: हेलो डॉक्टर,
3: हेलो डॉक्टर। ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது.
4: நியூக்ளியர் மெடிசின் ஸ்கேன்னா என்ன, இதுல என்னென்ன வகைகள் இருக்கு, இதுல வந்து ஒரு ஸ்கேன் எடுக்க எவ்வளவு நேரம் ஆகும், நம்ம இப்ப எக்ஸ்ரேனா நமக்கு புரியுது, எக்ஸ்ரே ஷீட்டை பாக்குறோம் நம்மளுக்கு போன் தெரியுது, நியூக்ளியர் மெடிசின் ஸ்கேன்ல என்ன தெரியும்?
5: நியூக்ளியர் மெடிசின் ஸ்கேன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆர்கன்ஸ்க்குமே இருக்கு, தலையில இருந்து கால் வரைக்கும் உள்ள அத்தனை ஆர்கன்ஸ்க்கும் ஃபங்க்ஷனல் ஸ்கேன்ஸ் இது. எல்லா ஆர்கன்ஸும் அதோட ஃபங்க்ஷன் டிசைட் பண்றதுக்கு இந்த நியூக்ளியர் ஸ்கேன்ஸ் பண்ணுவோம். பிரெயின்ல பிளட் சர்க்குலேஷன் எப்படி இருக்கு, பிரெயின்ல நியூரானோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டிமென்ஷியா அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு, ஞாபக மறதி. சோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா டிமென்ஷியாலே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. சோ ஒரு வெரைட்டிக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட் இன்னொரு வெரைட்டிக்கு செட் ஆகாது. எக்ஸாக்டா கண்டுபிடிக்கணும்னா அந்த டைம்ல நியூக்ளியர் மெடிசன் ஸ்கேன்ஸ் யூஸ் பண்ணலாம், எஃப்டிஜி பெட்சிட்டி அப்படின்னுவோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில பேஷன்ஸ்க்குலாம் அந்த வலிப்பு அப்படின்னு இருக்கும்ல, எபிலெப்சி சீஷர்ஸ் அப்படின்னு, அந்த டைம் எக்ஸாக்டா எந்த இடத்துல பிரெயின்ல அது ஸ்டார்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியர் மெடிசின் ஸ்கேன் யூஸ் பண்ணி பண்ணலாம். அப்புறம் கீழே

0: நம்ம தைராய்டில் நிறைய, நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக சொன்ன மாதிரி தைராய்டு ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு, அது ஹைப்பர் ஃபங்க்ஷனிங்காக இருக்கா இல்லைனா கம்மியாக ஃபங்க்ஷன் ஆகுதா, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஸ்கேன்ஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சலைவரி கிளான்ஸ் எச்சி ப்ரொடக்ஷன் எந்த அளவுக்கு இருக்கு, அது ஒழுங்காக இருக்கா இல்லையா, ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா, அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது யூஸ் பண்ணலாம். இன்னும் கீழே வந்தோம்னா லங்ஸோட பர்ஃபியூஷன் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, அதாவது ஆக்சிஜன் இப்போ சுவாசிக்கிறோம், ஆக்சிஜன் உள்ள போகுது, லங்ஸ் வந்து அந்த ஆக்சிஜன் எடுத்து பிளட்டுக்கு தரணும், அப்பதான் அந்த பிளட் அதை கேரி பண்ணிட்டு மிச்ச செல்ஸ் எல்லாம் போகும். இதெல்லாம் ஓகேவா இருக்கா இல்ல லங்ஸ்ல எங்கேயா டேமேஜா இருக்கா இல்லையா, இதெல்லாம் அசஸ் பண்றதுக்கு ஸ்கேன் இருக்கு. ஹார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்கேன்ஸ் எல்லாம் மோஸ்டா ஹார்ட் ரிலேட்டடா தான் இருக்கு. ஹார்ட்டோட இப்போ பிளட் சப்ளை எப்படி இருக்கு, இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க கொரோனரி ஆர்டரி டிசீஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு, அதாவது ரத்த குழாய்கள் ஹார்ட்டுக்கு சப்ளை பண்றதுல ஏதாவது பிளாக்கேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த பர்டிகுலர் ஏரியா ஹார்ட்டோட ஏரியா வந்து டேமேஜ் ஆரம்பிக்கும். பட் பிளாக் இருந்தாலுமே பாடி என்ன பண்ணும்னா கொலாட்ரல்ஸ் அப்படி ஒன்று ஃபார்ம் ஆகும். கொலாட்ரல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரோடோட பைபாஸ் மாதிரி எடுத்துக்கலாம், சிட்டி வழியா போறது வந்து மெயின் வெசல் பிளட் வெசல் எடுத்துட்டீங்கன்னா கொலாட்ரல் வந்து பைபாஸ் மாதிரி வெளியில வந்து போகும். ஸோ ஒன்ஸ் மெயினோட மெயின் வெசல் பிளாக் ஆயிடுச்சுன்னா கொலாட்ரல்ஸ் ஃபார்ம் ஆகும், கொலாட்ரல்ஸ் வழியா பிளட் சப்ளை ஆரம்பிச்சிடும். பட் இப்ப சில ஸ்கேன்ஸ் எல்லாம் பண்றீங்க, சிடி ஆன்ஜியோ ஸ்கேன் பண்றீங்க, அதே மாதிரி ஆன்ஜியோ ஸ்கேன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, அதுல வந்து பெரிய வெசல்ல பிளாக் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். ஆனா சின்ன சின்ன வெசல்ஸ்ல பண்ண முடியாது, சின்ன வெசல் நார்மலா இருக்கு, பெரிய வெசல் லைட்டா பிளாக் ஆயிருக்குன்னா பட் அந்த டைம்ல பெருசா ட்ரீட்மெண்ட் எதுவும் தேவைப்படாது, ஏன்னா இந்த சின்ன வெசல்ஸே பிளட் ஃபுல்லாவே எடுத்துட்டு பர்டிகுலர் ஏரியாக்கு போகுது. இந்த மாதிரி இதெல்லாம் டிசைட் பண்றதுக்கு ஹார்ட்டுக்கு நம்ம வந்து ஸ்கேன்ஸ் பண்றோம். அதே மாதிரி வந்து லிவரோட ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்டெஸ்டைன் எப்படி ஒர்க் ஆகுது, ஸ்டொமக் எப்படி ஒர்க் ஆகுது, அதே மாதிரி ஸ்பிளீன் எப்படி ஒர்க் ஆகுது. சில டைம்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில பேஷண்ட்ஸ் வந்து க்ரானிக்காவே அனிமிக்கா இருப்பாங்க, ஹீமோக்ளோபின் கம்மியா இருந்துட்டே இருக்கும், பிளட் டெஸ்ட் எல்லாமே பண்ணுவாங்க, சில இடத்துல வந்து என்னன்னா ஒன்னும் கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த மாதிரி கேசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அக்கல்ட் பிளீடிங் அப்படின்வாங்க, உள்ள எங்கேயோ ஒரு இடத்துல சின்ன பிளீட் ஆகிட்டே இருக்குது, அதனால உங்களோட பிளட் லெவல் ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாயிட்டே இருக்கு, எக்ஸாக்ட் லொகேஷன் எங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. அந்த மாதிரி டைம்ல நியூக்ளியர் மெடிசன் ஸ்கேன் எல்லாம் பண்ணுவாங்க, அப் டு 0.1 ml/hr, அதாவது ஒரு மணி நேரத்துல ஒரே 0.1 ml, ஒரு எம்எல் கூட இல்ல, 0.1 to 0.5 ml அளவுக்கு பிளீடிங் இருந்தாலுமே நியூக்ளியர் மெடிசன் ஸ்கேன்ல கண்டுபிடிக்கலாம். சோ ஸ்கேன் டு ஸ்கேன் டைமிங் வேரி ஆகும். இப்ப கிட்னி ஸ்கேனுக்குலாம் போறீங்கன்னா 20 minutes to 30 minutes டோட்டலாவே பினிஷ் ஆயிரும். போன் ஸ்கேன்ஸ் எல்லாம் இருக்கு, போன்ல வந்து ஏதாவது இப்போ மெட்டபாலிக் டிஃபெக்ட் இருக்கா இல்ல ஏதாவது எங்க உடஞ்சிருக்கா, உடஞ்சது எந்த அளவுக்கு ஹீல் ஆகிட்டு இருக்கு, இல்லைன்னா இப்போ கேன்சர் பேஷண்ட்ல வந்து என்னன்னா எலும்புக்கு பரவிடும் கேன்சர், அந்த மாதிரி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு போன் ஸ்கேன் அப்படின்வாங்க. போன் ஸ்கேன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 to 3.5 hours வரைக்கும் போகும், அதாவது கம்ப்ளீட்டா நீங்க ஒரு மிஷின் கடியில இருக்க மாட்டீங்க, இந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் இன்ஜெக்ட் பண்ணிட்டு அது சர்க்குலேஷன் உங்க உடம்பு ஃபுல்லா பரவுறதுக்கு டைம் கொடுத்துட்டு அப்புறம் நாங்க எடுப்போம். இந்த நான் பிளீடிங் எல்லாம் சொன்னல, அந்த பிளீடிங் ஸ்டடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 24 hours வரைக்கும் கூட போவோம், ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் இன்ஜெக்ட் பண்ணுவோம், இன்ஜெக்ட் பண்ணிட்டு ஒரு மணி நேரத்துல ஒரு போட்டோ எடுப்போம். போட்டோ எடுக்கிறது இமேஜ் எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 hours ஸ்கேனா தான் இருக்கும், திருப்பி 6 hours ஒரு தடவை இல்லைன்னா 12 hours ஒரு தடவை, 24 hours இன்னொரு ஸ்கேன் எடுப்போம். ஸோ ஸ்கேன் டு ஸ்கேன் பேசிஸ் மாறும், என்ன இண்டிகேஷன் என்ன நம்ம தேடுறோம், நம்மளோட ஆன்சருக்கு க்வெஸ்சனுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சா இல்லையாங்கிறத பொறுத்து ஸ்கேன் டியூரேஷன் வேரி ஆகும்.
1: டாக்டர் இந்த வெயிட்டிங் டைம்ல என்ன பண்ணலாம், சும்மா புக்ஸ் படிச்சுட்டு இருக்கலாமா, எல்லாரும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கலாமா? அங்க
0: தாராளமா நீங்க ரொட்டீன் ஆக்டிவிட்டி கேரி அவுட் பண்ணலாம், பட் உங்களுக்குள்ள ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் செலுத்துறதுனால உங்களை வந்து ஒரு அறையில வச்சிருவாங்க, ஒரு பெரிய அறையில, ஐ மீன் ரொம்ப கன்ஃபைன்டா இருக்காது, டீசென்ட் எனஃப் ரூமா தான் இருக்கும். நார்மல் ரூம்ல உட்காந்து நீங்க உங்களோட ஆக்டிவிட்டீஸ் போன் பாக்குறதோ இல்ல கம்ப்யூட்டர்ல வேலை பண்றதோ மியூசிக் கேட்கறதோ இதெல்லாமே பண்ணலாம். பட் இன்ஜெக்ட் பண்ண பின்ன நீங்க ஃப்ரீயா வெளியில போக முடியாது, ஏன்னா உங்ககிட்ட இருந்து கதிர்வீச்சு வர்றதுனால மிச்சவங்களுக்கு கதிர்வீச்சுனால ஏதாவது ப்ராப்ளம் வரக்கூடாதுங்கிறதுக்காக உங்களை ஒரு தனி அறையில உட்கார வச்சிருவாங்க. சோ ஸ்கேன் முடிச்சுட்டு தான் உங்களை வந்து வெளியில அனுப்புவாங்க.
1: டாக்டர் இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து நாளைக்கு மத்தியானம் நியூக்ளியர் மெடிசன் ஸ்கேன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அவங்க இன்னைக்கு என்ன சாப்பிடலாம், நாளைக்கு காலையில என்ன சாப்பிடலாம், வேற என்ன பிரிகாஷன்ஸ் எடுக்கணும்?
0: இதுவுமே ஸ்கேன் டு ஸ்கேன் பேசிஸ்ல வேரி ஆகும். சில ஸ்கேனுக்குலாம் எந்த பிரிகாஷனுமே தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிட்னி சம்பந்தமா ஏதாவது ஸ்கேன் பண்றீங்கன்னா சாப்பாடு விஷயத்துல எதுவுமே மாத்தணுங்கிற அவசியம் இல்ல, ஜஸ்ட் அவங்க நார்மல் ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணும், டீஹைட்ரேட்டட் ஸ்டேட்ல பண்ண முடியாது. சோ தண்ணி மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா அவங்க எடுத்துக்கிற வேண்டியது வரும். இதுவே இப்ப நான் கேஸ்ட்ரிக் ஸ்டடி எல்லாம் சொன்ன ஸ்டொமக் ஓடதெல்லாம் எப்படி இருக்குன்னு, அப்ப வந்து பாத்தீங்கன்னா பேஷண்ட் வந்து அட்லீஸ்ட் 4 to 6 hours ஃபாஸ்டிங்ல வர வேண்டியது இருக்கும். சோ தட் அது ஸ்டொமக் வந்து நார்மல் ஒரு பேசல் ஸ்டேட்ல இருக்கும், அப்ப நம்ம சாப்பாடு கொடுத்தோம்னா எப்படி ஒர்க் ஆகுது என்ன ஏதுங்கிறது பாக்குறதுக்கெல்லாம் அது யூஸ் ஆகும். சோ இது எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் என்ன ஸ்கேன் அப்படிங்கறத பொறுத்துதான் இருக்கு. சில ஸ்கேன்ல எந்த பிரிகாஷனுமே தேவையில்லை, சில ஸ்கேன்ல எஸ் அப்கோர்ஸ் டயட்டர்

0: ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. சில இப்ப கார்டியாக் பேஸ்டு ஸ்கேன்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெடிசனே சில இதை ஆல்டர் பண்ண வேண்டியது இருக்கும். நார்மலா பிபிக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்டு இருப்பாங்க, நெஞ்சு வலி இருந்தா அந்த நைட்ரேட்ஸ் அப்படின்னு ஒரு மாத்திரை சாப்பிட்டு இருப்பாங்க, இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ண வேண்டியது இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 48 ஹவர்ஸ் ஸ்டாப் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ என்ன ஸ்கேன் அதை பொறுத்து இதெல்லாமே வேரி ஆகும்.
1: இந்த ஸ்கேன் எடுத்து முடிச்ச பிறகு பேஷண்ட்ஸ்க்கு தலை சுத்துற மாதிரி இருக்குமா, இல்ல ஸ்கேன் முடிச்ச உடனே டக்குனு கிளம்பிடலாமா, இல்ல என்ன பண்ணணும்?
0: இது ஸ்கேன் எல்லாம் முடிச்ச பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா தலை சுத்தல் இந்த மாதிரி எதுவும் சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் மோஸ்டா இருக்காது. பேசிக்கா எம்ஆர்ஐ ஸ்கேன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த போபியா ஒன்று இருக்கும், ஏன்னா க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சரா இருக்கிற மாதிரி இருக்கும். இதுல அந்த மாதிரிலாம் இல்ல, ஏன்னா போர்ன்றது உங்களுக்கு நல்ல பெருசா இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. பட் இந்த கெமிக்கல்ஸ் உள்ள நம்ம பாடியில செலுத்துறதுனால சைடு எஃபெக்ட்ஸ் வர்றது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மி தான், மேக்சிமம் நாங்க பாக்குறதே இல்ல. ஸ்கேன் முடிச்சதுக்கு

0: மேக்ஸிமம் நாங்க பாக்குறதே இல்லை. ஸ்கேன் முடிச்சதுக்கு அப்புறம் பேஷண்ட் தாராளமாக போகலாம், பட் சில ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸ்கேன் முடிச்ச பின்னாடி பேஷண்ட் கொஞ்சம் ஹைட்ரேட்டடாவே இருக்கணும், எக்காரணத்துக்கு தண்ணி இன்டேக் வந்து கம்மி பண்ணக்கூடாது. ஏன்னா மேக்ஸிமம் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் வந்து எக்ஸ்கிரீட் ஆகுறது வந்து வயா யூரின். ஸோ எவ்வளவு தண்ணி குடிக்கிறாங்களோ எக்ஸ்ட்ரா இருக்கிற ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் யூரின் வழியா வெளியில வந்துடும். அதே மாதிரி என்னன்னா சில ப்ரிகாஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ரேடியோ ஆக்டிவ் ஸ்டடிஸ் எல்லாம் பண்றவங்க யூஸ்வலா வந்து என்னன்னா பிரெக்னென்ட் உமன் கிட்ட போகக்கூடாது, இல்ல அவங்க இவங்க கிட்ட ரொம்ப பக்கத்துல வந்து உட்காரதோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் பிகாஸ் ஃபீட்டஸ்க்கு ஏதாவது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு சேஃப்டி ரீசன்ஸ்க்கு உங்களை வந்து இந்த மாதிரி ஸ்பெசிபிக் குரூப் ஆஃப் பர்சன்ஸ் கிட்ட போகக்கூடாது. அதே மாதிரி கை குழந்தைகள்லாம் இருக்காங்கன்னா ரொம்ப கையில எடுத்துட்டு விளையாடுறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி சில ப்ரிகாஷன்ஸ் தான் இருக்கு. அண்ட் இட் இஸ் பேஸ்ட் பியூர்லி ஆன் பர்சன் டு பர்சன், எப்படி என்ன ஸ்கேன் பண்றோம், என்ன மாதிரி ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் யூஸ் பண்றோம்னு. நான் சொன்ன மாதிரி எஃப்டிஜி பெட் சிடினு ஒன்று பண்றோம், அதோட லைஃபே வந்து பாத்தீங்கன்னா 110 நிமிஷம் தான். வராங்க, இன்ஜெக்ட் பண்றோம், ஸ்கேன் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் நாங்கள் ஸ்கேன் ஒழுங்கா இருக்கான்னு பார்ப்போம், அப்புறம் போகலாம். போற டைமுக்கு இது ஃபுல்லாவே டிஸ்ட்ராய் ஆயிருக்கும். இதோட ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் வெளியில வரதே ஆல்மோஸ்ட் ஜீரோ கிட்ட ஆயிரும். பட் மிச்ச சில ஸ்கேன்ஸ் எல்லாம் இருக்கு, அயோடின் அப்படிலாம் இருக்கும், அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப் லைஃப் 8 நாட்கள். அந்த மாதிரி டைம்ல சில ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் நாங்க எடுத்துக்கிறோம் சொல்லுவோம் பேஷண்ட்ஸ்.
1: ஹலோ டாக்டர், ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.
2: பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா. I am Maya. I am Maya.

0: திருநொலி பற்றிய தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார் எழுத்தாளர் வான்மதி அவர்கள்.
1: என் தந்தை இருக்கும்போது முழு நேரமா எங்களுக்கு பழக்கப்படுத்தினது வந்து வானொலி கேட்பதற்கான ஒரு பழக்கம். தொலைக்காட்சி எல்லாம் அறிமுகமாறதுக்கு முன்பு இதில் முக்கியமா வந்து நிறைய செய்திகள் எங்களுக்கு இன்னைக்கு வானொலி வச்சாதான் தெரியும் அப்படிங்கிற நிலை இருந்தது நெய்வேலியில. அதனால எனக்கும் வானொலிக்கும் வந்து ரத்த பந்தம் இருக்குன்னு கூட சொல்லலாம். தேசிய தலைவர்கள் இறப்பு முக்கியமா சொல்லணும்னா அறிஞர் அண்ணாவுடைய இறப்பு, காமராசருடைய இறப்பு, இதெல்லாமே நாங்க வானொலி மூலம் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு மறக்க முடியாத நிகழ்வுனா காமராசர் இறந்துட்டாங்கிறதே வானொலி மூலம் தெரியவும் என்னுடைய தந்தை அந்த வானொலியை காது கிட்ட வச்சுட்டு அழுதுகிட்டு நின்ன காட்சி இன்னமும் எனக்கு அப்படியே மனசுல இருக்கு. அப்படியே காமராசர் அப்படின்னு யார் பேசினாலும் என்னுடைய தந்தை அந்த வானொலியை காதல வச்சுட்டு அழுத காட்சி எனக்கு அப்படி இன்னமும் ஞாபகத்துக்கு வரும்.
0: ஹலோ டாக்டர், ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது.
2: நியூக்ளியர் மெடிசன் ஸ்கேனுக்கு முன்னாடி பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம எவாலுவேட் பண்ணுவீங்களா அவங்க எலிஜிபிளா இல்லையான்ட்டு? யாரெல்லாம் எலிஜிபிள், யார் எலிஜிபிள் கிடையாது?
3: நியூக்ளியர் மெடிசன் வந்து பாத்தீங்கன்னா ஆல் குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ் ஆர் எலிஜிபிள் எக்ஸப்ட் ஒரே ஒரு கண்டிஷன் தான், பிரெக்னன்ட் உமன். பிரெக்னன்ட் உமன்ல எக்காரணத்துக்கு எந்த மாதிரி நியூக்ளியர் மெடிசன் ஸ்கேனும் பண்றது இல்லை. பாஸ் ஆஃப் நவ் ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்கு, பட் அது கூட மிச்ச ஸ்கேனிங் மொடாலிட்டிஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். பல்மரி த்ரோம்போ எம்போலிசம் அப்படின்வாங்க, அதாவது நம்மளோட லங்ஸ்ல போற ரத்த வெசல்ஸ்ல ஏதாவது கிளாட் மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இமீடியட்டா கண்டுபிடிக்கணும், அது வந்து லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷன். ஸோ அப்ப யூஸ் பண்ணலாம், பட் அதுக்குமே இப்ப வந்து வேற ஸ்கேன்ஸ் இருக்கு. ரேடியேஷன் கம்மியாவோ இல்ல ரேடியேஷனே இல்லாத மாதிரியும் ஸ்கேன்ஸ் எல்லாம் வந்துருச்சு, ஸோ அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ பிரெக்னென்ட் உமன்ல கண்டிப்பா நியூக்ளியர் மெடிசன் ஸ்கேன்ஸ் எதுவுமே பண்றது இல்ல. நெக்ஸ்ட் குரூப் ஆஃப் பீப்புள் அதாவது ரிலேட்டிவ் கான்ட்ரா இண்டிகேஷன் அப்படின்னு எப்பவுமே பண்ணக்கூடாதுன்னு இல்ல, எப்பயும்

0: அதை பண்ணக்கூடாது. அந்த மாதிரி குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா லாக்டேட்டிங் மதர்ஸ், ஃபீடிங் மதர்ஸ். ஸோ அந்த மாதிரி டைம்ல என்ன ஆகும்னா கொடுக்குற ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் பாலையும் கலக்கும். ஸோ அது வந்து ஃபீட்டஸ்க்கும் போகும், இன்ஃபென்ட்டுக்கும் போகும். அதனால இன்ஃபென்ட்ல ஏதாவது டேமேஜ் வரும் வர்றதுக்கு வாய்ப்புகள் வெரி வெரி லோ பர்சன்டேஜ்ல இருக்கு. ஸோ அந்த மாதிரி டைம்ல பேஷண்ட்டை ஃபுல்லா ஹிஸ்டரி கேட்டுவோம். ஹிஸ்டரி கேட்டு ஸ்கேன் கண்டிப்பா தேவைன்னா பண்ணுவோம். ஸ்கேன் முடிச்ச பின்னாடி என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குங்கிறதும் சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் இருக்கும், அது வரைக்கும் ஃபீட் பண்ணக்கூடாது அவங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபீட் பண்ண ஆரம்பிக்கலாம். மிச்சபடி எல்லா பர்சன்ஸ்லயுமே என்ன இண்டிகேஷன் இருந்தாலுமே நம்ம நியூக்ளியர் மெடிசன் ஸ்கேன் பண்ணலாம்.
1: டாக்டர், இந்த நியூக்ளியர் மெடிசன் வச்சு நம்ம டிசீஸ் என்னன்னு கண்டுபிடிக்க மட்டும் தான் முடியுமா, கியூர் பண்ண முடியுமா?
0: ஸோ கண்டுபிடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேனிங் பார்ட்ல போவோம், கண்டுபிடிக்கிறது தான் மேஜர். இது ட்ரீட்மெண்ட் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பினைன் கண்டிஷன், மெலிக்னன்ட் கண்டிஷன் அப்படின்னு பிரிச்சிடலாம். பினைன் வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் இல்லாத சில டிசீசஸ், இன்னொரு குரூப் வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் உள்ள டிசீஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி கேன்சர் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் பாலியேஷன், கியூரேட்டிவ் இன்டென்டே இருக்காது. பாலியேஷன், பாலியேஷன்னா அவங்களுக்கு வர சிம்டம்ஸ். இப்போ வந்து ஏதாவது போனுக்கு பரவிடுச்சுன்னா போன் பெயின் வர ஆரம்பிக்கும் ரொம்ப இன்டென்ஸா, இல்ல வேற ஏதாவது சிம்டம்ஸ் ட்ரீட் பண்றதுக்கு தான் கேன்சர் சைட்ல இருக்கும். பட் நான் கேன்சரஸ் ஸ்டைல வந்து பாத்தீங்கன்னா கியூர் பண்றதுக்குமே இருக்கு. இப்போ நான் வந்து தைராய்டோட உதாரணம் எடுத்துக்கிறேன், கிரேவ்ஸ் டிசீஸ்னு ஒன்று இருக்கு. அதுல வந்து என்னன்னா நம்மளோட பாடி நம்மளோட தைராய்டு செல்க்கு அகேன்ஸ்டாவே ஆட்டோ ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஆட்டோ ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணும்னா போயிட்டு அந்த தைராய்ட் செல்களை வந்து தூண்டி விடும், இன்னும் நிறைய ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ண, இன்னும் ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணுன்ட்டு. ஸோ நம்மளோட ரத்தத்துல ஹார்மோன் லெவல் ரொம்ப ஜாஸ்தி ஆகும், அதனால சைட் எஃபெக்ட்ஸ் நிறைய வரும். ஹார்ட் ரேட் ஜாஸ்தி ஆகும், சில பேர் கண்கள்லாம் ரொம்ப ப்ரொட்ரூட் ஆயிட்டு முன்னாடி வந்த மாதிரி இருக்கும், ரொம்ப வீக்னஸ் இருக்கும், வெயிட் போடவே மாட்டாங்க, ரொம்ப வெயிட் கம்மியாயிருவாங்க, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். இனிஷியலா வந்து என்னன்னா இதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து டேப்லெட்ஸ் தான், அதுவும் ரெண்டு வகையா இருக்கும். ஒன்னு வந்து என்னன்னா எண்ட் ஆர்கன், அதாவது இப்ப ஹார்ட் ஃபார் எக்ஸாம்பிள் துடிக்கிற ரேட் ஜாஸ்தியா இருக்குன்னா அது கம்மி பண்றது கொடுக்கலாம், இல்லைன்னா இந்த ஹார்மோன்கள் போயிட்டு ஆக்ட் பண்ணாம இருக்க அதுக்கு கொடுக்கலாம். பட் ஆனா இதோட ரூட் காஸ் செல்கள் இன்னும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு, அதை அட்ரஸ் பண்ணல. இந்த மெடிசன்ஸ்ல ரெசிஸ்டன்டா இருக்காங்கன்னா அந்த டைம் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் கொடுக்கலாம், ரேடியோ ஆக்டிவ் அயோடின் தெரப்பி அப்படின்னும். அதுல வந்து அயோடின்ங்கிற ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல், உப்புலாம் பாத்திருப்பீங்க, அயோடைஸ்டு சால்ட், சேம் அயோடின் தான். ஆனா இந்த மாலிக்யூல் வந்து ரேடியோ ஆக்டிவா இருக்கும். இது கொடுக்கும்போது என்ன ஆகும்னா தைராய்டு செல்களுக்குள்ள போயிட்டு அக்யூமுலேட் ஆக ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் செல்களுக்குள்ள போன பின்னாடி இந்த ரேடியேஷன் எஃபெக்ட்னால செல்லோட நியூக்ளியர் ஏரியா, அதாவது நியூக்ளியஸ்ல டிஎன்ஏ ஆர்என்ஏ இதெல்லாம் இருக்கும், அது டேமேஜ் பண்ணி அந்த செல்லை வந்து டிஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஹைப்பர் ஃபங்க்ஷனிங் செல்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்ட்ராய் ஆகிட்டே வரும். இந்த விதத்துல தான் கியூர் பண்ண முடியும். இன்னும் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு, பிக்மெண்டட் வில்லோ நாட்லர் சைனோவைட்டிஸ் அப்படின்வாங்க, அதாவது நம்மளோட ஜாயின்ட்ஸ்ல எஸ்பெஷலி நீ ஜாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சைனோவியம் அப்படின்னும், அது வந்து நார்மலா இருக்கிறதோட மல்டிபிள் டைம்ல மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும், க்ரோத் இருந்துட்டு அதுல இருந்து ஃப்ளூயிட் ஜாஸ்தியாக வர ஆரம்பிக்கும், சினத்துல அதுல பிளீடும் ஆயிட்டு ரொம்ப கால் வலி அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த டைம் என்ன பண்ணுவோம்னா ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் நேரா நீ ஜாயிண்ட்லயே இன்ஜெக்ட் பண்ணுவோம். இன்ஜெக்ட் பண்ணும்போது இந்த ரேடியேஷன் வந்து அந்த செல்கள் எல்லாம் கொன்னுரும், கொன்னுருச்சுன்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாமே கம்மியா ஆரம்பிக்கும். அந்த மாதிரி டைமும் வி யூஸ் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ். ஸோ இதெல்லாம் கியூரேட்டிவ் ஆஸ்பெக்ட். ஆன்காலஜி சைடு வந்து பாத்தீங்கன்னா பாலியேட்டிவ் இன்டென்ட் அப்படின்னுவோம்.
1: டாக்டர், இப்ப நம்ம நியூக்ளியர் மெடிசன் வச்சு கேன்சரை கியூர் பண்ண முடியுமா?
0: கேன்சர் கியூரேட்டிவ் இன்டென்ட் இல்ல, பாலியேட்டிவ் இன்டென்ட் தான் மோஸ்டா. ஒன் கேன்சர் விச் கேன் பி கியூர் டு சம் எக்ஸ்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா தைராய்டு கேன்சர் ஒன்னு இருக்கு. பேசிக்கா என்னன்னா தைராய்டு கேன்சர் ஃபர்ஸ்ட் டயக்னோஸ் பண்றாங்க, ஒரு கட்டியா இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது சிம்டம்ஸ் அவங்களுக்கு வரலாம். இந்த மாதிரி தைராய்டு லெவல் ஜாஸ்தி ஆகும்போது மோஸ்ட் ஆஃப் தி பேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்ககிட்ட வரும்போது ஒரு கழுத்துல கட்டி இருக்கு, சடனா வருது, இல்ல சின்ன வயசுல இருந்தே அப்படியே இருந்துட்டே இருக்கு அப்படின்னு வராங்க. ஃபர்ஸ்ட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்டிலிருந்து சின்ன சதையை எடுத்து டெஸ்ட் பண்ணுவோம், அது என்னதான் டிசீஸ் அப்படின்ட்டு. அதுல கேன்சர் வருதுன்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இப்ப சர்ஜரி பண்ண முடியும் அப்படின்னா சர்ஜரி பண்ணுவோம். சர்ஜரி பண்ணும்போது என்னன்னா தைராய்டு ஃபுல்லாவே எடுத்துட்டு வந்துருவோம், தைராய்டு கிளாண்ட் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதுக்கு பக்கத்துல உள்ள நெறிக்கட்டிகள் அப்படின்வாங்க லிம்ப் நோட்ஸ், அதையுமே மோஸ்டா சர்ஜிக்கலா எடுத்துருவாங்க. பட் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இந்த தைராய்டு கேன்சரா இருந்துச்சுனா இந்த நெறிக்கட்டிகளுக்கு சின்ன சின்ன லெவல்ல, அதாவது மைக்ரோ மெட்டாஸ்டாசிஸ் ஒரு 1 mm சின்ன சைஸ்ல உள்ளது போயிட்டு நெறிக்கட்டிகள் தங்கிரும். இது நாளடைவுல எப்படின்னா பெருசாகி மிச்ச இடத்துக்கும் பரவ ஆரம்பிக்கும். இதெல்லாம் தடுக்கிறதுக்கு வந்து ரேடியோ அயோடின் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு, அயோடின்ங்கிற ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல், இது வந்து என்னன்னா ஓரலா குடிக்கிற மாதிரி இருக்கும், லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும். குடிச்சாங்கன்னா சர்க்குலேஷன் போயிட்டு தைராய்டு டிஷ்யூக்கள் எங்க இருக்கோ, தைராய்டு கேன்சரா இருக்கட்டும் இல்ல நார்மல் தைராய்டு டிஷ்யூவா இருக்கட்டும், அங்க போயிட்டு இது வந்து ஸ்டிக் ஆயிக்கிறோம். ஸ்டிக் ஆன பின்னாடி ரேடியேஷன் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து

0: இந்த செல்கள்லாம் கில் பண்ணும். பேசிக்கா நியூக்ளியர் மெடிசன்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல பேசும்போது எல்லாமே டார்கெட்டட் தெரப்பீஸ் அப்படின்வாங்க. ஏன் டார்கெட்டட் தெரப்பீஸ்ன்றாங்கன்னா ஒரு ஒரு மாலிக்யூலும் ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு தான் போகும், ஒரு பர்டிகுலர் டார்கெட் தான் போகும். அதாவது ஒரு மிசைல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பர்டிகுலர் ஏரியா லாக் பண்ணோம்னா அங்க மட்டும்தான் போகும், மிச்ச இடத்துக்கு போயிட்டு சைட் எஃபெக்ட்ஸ் காஸ் பண்றதுலாம் ரொம்ப கம்மி தான். சைட் எஃபெக்ட்ஸ் மேபி தேர் பட் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதனால இதெல்லாம் டார்கெட்டட் தெரப்பினோம். இந்த சினாரியோல வந்து பாத்தீங்கன்னா அயோடின்ங்கிற மெட்டீரியல் தைராய்டு டிஷ்யூ மட்டும்தான் டார்கெட் பண்ணும், எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் கரெக்டா ஸ்டிக் ஆகிட்டு ரேடியேஷன் கொடுத்து அந்த செல்கள் எல்லாம் கொன்னுரும். பட் மிச்ச கேசஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து என்ன பாலியேட்டிவ் இன்டென்ட், மெயினா சிம்டம்ஸ் இருக்கும். சில பேஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரும்போதே எக்ஸ்டென்சிவா இருக்கும், லங்ஸுக்கு போயிரும், லிவருக்கு போயிரும், கேன்சர் செல்கள் போனுக்கு போயிரும், அப்ப கியூரேட்டிவ்ங்கிற ஆஸ்பெக்ட் இருக்காது. அந்த டைம் வந்து இந்த செல்கள் இன்னும் பரவாம தடுக்கணும் நம்பர் ஒன், இருக்கிற செல்களை கொல்லணும் நம்பர் டூ, இந்த செல்களால வர சிம்டம்ஸ் குறைக்கணும். இதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். இதுலயும் டார்கெட்டட் தெரப்பி தான் பண்ணுவோம். எங்க இருந்து கேன்சர் செல் புறப்படுதோ அதோட ப்ராப்பர்டிஸ் எப்பவுமே ரீடைன் பண்ணும். உதாரணத்துக்கு வந்து ப்ராஸ்டேட் கேன்சர் எடுத்துக்கலாம், மேல ரொம்ப காமன். ப்ராஸ்டேட் வந்து என்னன்னா மோஸ்டா போன்ஸுக்கு போகும், இல்லைன்னா பக்கத்துல உள்ள நெறிக்கட்டிகளுக்கு போகும். பட் எங்க போனாலும் அதோட ப்ராப்பர்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஸ்டேட் செல் மாதிரியே தான் இருக்கும். சோ நம்ம ஒரு மாலிகுல் ரேடியாக்டிவ் மாலிகுல் சூஸ் பண்ணுவோம், பிஎஸ்எம்ஏ அப்படின்வோம். அந்த மாலிகுல் நம்ம இன்ஜெக்ட் பண்ணும்போது கரெக்டா இந்த ப்ராஸ்டேட் செல்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்க மட்டும்தான் போகும், அதை மட்டும்தான் டிஸ்ட்ராயும் பண்ணும். சோ இந்த விதத்துல ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட் இருக்கு.
1: இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நியூக்ளியர் மெடிசன் எனப்படும் அணுக்கரு மருத்துவம் குறித்து அணுக்கரு மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் கே லோகேஸ்வரன் உடன் நேர்முகம் கேட்டீர்கள்.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நிலக்கரி வாயுவாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு 14 பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேக அரசு வெற்றி பெற்றது. அரசுக்கு ஆதரவாக 144 வாக்குகளும் எதிராக 22 வாக்குகளும் பதிவாகின. வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் திமுக வெளிநடப்பு செய்தது. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் அஇஅதிமுக உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களித்தனர். அக்கட்சியின் அதிருப்தி உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்தனர். பாமக மற்றும் பிஜேபி நடுநிலை வகித்தன. தாவேக அரசு பதவிக்காக அமைந்தது அல்ல என்றும், நம்பிய மக்களுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்கு அமைந்த அரசு என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தாவேக அரசு எத்தனை நாளைக்கு நீடிக்கப் போகிறது என்ற சந்தேகம் மக்களுக்கு ஏற்பட தொடங்கிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். முதலமைச்சர் அலுவலகத்தின் சிறப்பு அதிகாரியாக திரு ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் நியமிக்கப்பட்டதை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. தமிழகத்தில் உளவுத்துறை ஐஜியாக திரு அஸ்ராகார்க் நியமிக்கப்பட்டுள்ளார். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் வெண்கலப்பதக்கம் வென்றார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், பி வி சிந்து மற்றும் தேவிகா சிஹாக் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி, மேரபால் லுவாங் மெய்ஸ்னம், கின்பால் சோனா, துஷார் சுவீர், மன்ராஜ் சிங் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: வெல்கம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?

0: நேரம் 4:03 ஆகியாச்சு. இந்த நேரத்தில் ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்திருப்பது நான் உங்கள் அஜய் ராஜஸ்ரீ. ஸோ இன்றைக்கி ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் உங்களுக்காக நான் வந்துட்டு என்ன கேம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தங்க கால் பண்ணிட்டாங்க. கால் பண்ணிட்டு என்ன கேட்பாங்கன்னா, என்ன கேம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா லைன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இல்லையா. ஸோ இன்றைக்கி என்ன கேம் நம்ம விளையாட போகிறோம் அப்படின்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேம். என்னென்னா, நான் வந்து ஒரு ஆடியோ வந்து ப்ளே பண்ணுவேன்னா, அதை வந்து நிறைய நீங்கள் மீம்ஸில் பார்த்துருப்பீங்க, வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே ஒரு குட்டி காமெடி வந்து சவுண்ட்ஸ் இல்லைனா மியூசிக்ஸ் டைலாக்ஸ் வரும். அது எல்லாமே ரொம்ப பிரபலமான படத்துலேருந்து பிரபலமான ஒரு டைலாக்ஸ் தான் அது எல்லாமே. அதை வந்து என்ன படம் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஜஸ்ட் அது படத்தை மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும், அது எந்த வருஷத்துல இருந்தால் வந்துச்சு, யாரெல்லாம் நடித்தாங்க அப்படின்லாம் நான் கேட்க மாட்டேன். ஒன்லி மூவிஸ் மட்டும் தான், மூவியோட பேர் மட்டும்தான் சொல்ல போகிறீங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நேயர், வணக்கம். ரெயின்போ
1: வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: எம்எல் பத்தி நீ பேசுறேன்.
0: கண்ணன் சார் சொல்லுங்க சார், உங்களுக்கான கேம் கேட்டிங்களா? என்ன கேம்னு
1: கேக்குறேன்.
0: சொன்னேன்ல. ஓகே, இது என்ன கேம் அப்படின்னா, நான் வந்து ஒரு காமெடி டைலாக் வந்து உங்களுக்கு நான் ப்ளே பண்ணுவேன். அந்த என்ன படம் வந்து என்ன படம்னு மட்டும் நீங்க சொல்லணும். அது என்ன படம் அப்படின்றத மட்டும் சொல்லணும்.
1: அது அடக்கட்டேன். நீ போடல, நீ போடுங்க.
0: கால் போன் எடுத்தா தான சார் போடுறதுக்கு. வெயிட் பண்ணுங்க, அந்த போடுறேன் பாருங்க. சொல்லுங்க, இது என்ன படம்?
1: வடிவேலு படம். எல்லா படம் ஒரே மாதிரி புரிய மாட்டேங்குது அந்த படம்லாம். அதேமா இது அந்த பிரசாந்த் படம்.
0: பிரசாந்த் இல்ல சார், நான் இன்னொரு
1: கைப்புள்ளை. கைப்புள்ளை
0: கைப்புள்ளை இல்ல இல்ல
1: நினைக்கிறேன்
0: சார். 2007 வந்த படம் இது.
1: 2007? ஆ சரி, வாய்ப்பு கொடுத்துருங்க.
0: ஓகே சார், நன்றி நன்றி. ஓகே, அடுத்த நேர். ஓ கட் ஆகிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நான் ஒரு ஒரு படமாக வந்து உங்கள்கிட்ட நான் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த மாதிரி டயலாக்ஸ் எல்லாமே ப்ளே ஆகிட்டே இருக்கும். நீங்கள் என்ன படம் அப்படிங்கிறத மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக அவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் இது. வை? பிகாஸ் நம்ம எப்பயுமே வந்து வடிவேல் சார் அவர்களோட காமெடி எல்லாமே கேட்டு பழகிட்டோமா, எதை கேட்டாலுமே கேட்ட மாதிரி இருக்கும், ஆனால் என்ன படம் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்காது. ஸோ அதுதான் இங்கே அங்கே தான் நான் கேமே வச்சுருக்கேன் அப்படிங்கிறத விளாட்டு. ஸோ அடுத்த நேர் வந்திருக்காங்க. ஓ கடாச்சு. ஓகே, ஸோ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்களும் கால் பண்ணி இந்த கேம் விளையாடணும்னு நினச்சிங்க அப்படின்னா, 2986-0038 மற்றும் 2952-0554 இந்த நம்பருக்கு டயல் பண்ணுங்கள். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: ஓ, அவரோட காலில் ஏதோ க்ராஸ் டாக் மாதிரி ஏதோ வரவும் கட் ஆகிடுச்சு. அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ
2: வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: இருக்காது.
0: நன்றி நன்றி சார். அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ வணக்கம். ஓ, அவருக்கு பதில் தெரியல போல. அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ
3: வணக்கம்.
0: கணபதி சார் சொல்லுங்க, டயலாக் கேட்டீங்களா?
3: டயலாக் கேளுங்க. நான் முதல்ல இது
0: ட்ரை பண்ணிட்டு வந்தீங்களா சார்? உங்களுக்காக நான் ப்ளே பண்றேன்.
4: நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்.
0: என்ன படம் இது?
3: வடிவேல் படம். மின்னல்.
0: என்ன படம்?
3: மின்னல்.
0: மின்னல் இல்லையே, தவறான பதில் அது. சரி இருங்க, நான் இன்னொரு க்ளூ கொடுக்குறேன் பாருங்க, ரொம்ப கஷ்டப்படுறேன். அவர் வந்து இது சொன்னாலும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அவர் வந்து போலீஸ் ட்ரெஸ் போட்டிருப்பாரு, அதுல போலீஸா கான்ஸ்டபிளா இருப்பாரு அந்த படத்துல.
3: போலீஸா இருப்பாரு.
0: ஆமா,
3: வடிவேலா.
0: ஆமா,
3: கிரியா.
0: கிரியா இல்லையே. சரி, இந்த படத்தில் வந்து இத்தனை பேர் ரொம்ப கஷ்டப்படுறதுனால இன்னொரு குழு உங்களுக்காக நான் தரேன் பிரத்யேகமாக. இந்த படத்தில் ஹீரோ வந்து அர்ஜுன்.

0: சொல்லுங்க சார், நினைச்சேன் பட் ஆனா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சோ நம்ம அடுத்த டயலாக் போயிரும். அடுத்த நேயர் யார் இருக்காங்கன்னு பாப்போம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: பெரும்பாக்கம் வனஜா.
0: வணஜா மேம், உங்களுக்கான டயலாக் போட்டுட்டுமா?
1: ஆ சொல்லுங்க மேடம்.
2: வரும் ஆனா வராது.
0: சொல்லுங்க. ஆ சொல்லுங்க. கம்
1: ஆரியாவா?
0: ஆ படம் பேர் தான் சொல்லணும் நீங்க.
1: என்ன மேடம் படம் பேர் தான் சொல்றேன்.
0: படம் பேர்
1: ஆரியா? ஒரு படம் இருக்குல்ல?
0: இல்ல இல்ல இல்ல, அந்த படம் இல்ல, அந்த படம் இல்ல, அந்த படம் இல்ல.
1: எல்லாம் அவன் செய்யலா?
0: நோ இல்லை மேம், தவறான பதில்.
1: சரி, நன்றி மேடம்.
0: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் மேம். நான் வேலூர் மாவட்டம் பட்படியில் இருந்து சந்திரசேகரன்.
0: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: என்ன
0: படம்
3: வரும்?
0: அடுத்த நேர் வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம், மகேந்திரன் பேசுறேன் மேடம்.
0: மகேந்திரன் சார், உங்களுக்கான டயலாக் ப்ளே பண்ணிடலாமா?
4: மேடம் கொஞ்சம் ஈஸியா ப்ளே பண்ணுங்க, தயவு செய்து டஃபா கேள் ப்ளே பண்ணிடாதீங்க.
0: ஐயோ, அப்படி சொன்னீங்க, அப்படி சொல்றீங்களா நீங்க? சரி இருங்க, உங்களுக்காக நான் ஈஸியா ப்ளே பண்றேன் பாருங்க.
5: ஏய், என்னைய வச்சு ஒன்னு காமெடி கிமெடி பண்ணலையே.
0: சொல்லுங்க, ஈஸியா ப்ளே பண்ணிருக்கேன் நான் உங்களுக்காக. யோசிங்க யோசிங்க. ஹலோ மகேந்திரன் சார், அது கொஞ்சம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்ல, அதனால நான் அது ப்ளே பண்ணுவேன்.
4: அதிகமா படலாம் அதிகமா பாக்கறது இல்ல. சரி, நீ ஈஸியா ப்ளே பண்ணுவீங்க கிரியா மேடம்.
0: இல்ல சார், இதுல வந்து சுந்தர் சி ஹீரோவா இருப்பாரு. இல்லையா? சரி ஓகே, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துருவோம். நன்றி. அடுத்த நேர் வணக்கம் ரெயின்போ.
6: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
6: திருப்பத்தூர் மாவட்டத்துல ஆர்த்தி பேசுறேன் மேம்.
0: மேம் நீங்க டயலாக் கேட்டீங்களா?
6: ஆ, வரும் வராது தானே?
0: இல்ல, அந்த காமெடி முடிஞ்சிருச்சு, இப்ப பாருங்க வேற போடுறேன்
5: பாருங்க. ஏய், என்னைய வச்சு ஒன்னு காமெடி கிமெடி பண்ணலையே.
6: சுந்தர் சி படம்.
0: ஆ சுந்தர் சி படம். என்ன படம்? படம் பேர் சொல்லுங்க.
6: மாநகரமா?
0: இல்ல, கிட்ட வந்துட்டீங்க, ஃபர்ஸ்ட் வேர்ட் மட்டும் மாறும். நீங்க கரெக்ட்டா சொல்லுங்க. சூப்பர் மேம், கரெக்டான வார்த்தை, கரெக்டான பேர். சரி, கரெக்டான ஆன்சர். நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ. வணக்கம். மாலை வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
7: கிருஷ்ணகிரி மாவட்டம் சாணல்பட்டி கோபால்.
0: கோபால் சார்
7: வராது.
0: உங்களுக்கு ஈஸியா கேக்கணுமா கஷ்டமா கேக்கணுமா சொல்லுங்க.
7: ஆனா தெரியாது, நின்று பேரு போடுறாதீங்க.
0: இல்ல இல்ல, இது பழைய படம் போயிருவோமா உங்களுக்காக கண்டுபிடிச்சிருவீங்களா? ஓகே.
8: காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய

0: மாட்டிக்கிறாங்களா?
1: எங்க கண்டுபிடிங்க பாப்போம்.
2: இது வடிவேலுதான்,
1: எல்லாமே வடிவேல்தான்.
2: வரும் ஆனா வராது. யார் நடிச்சது கூட?
1: முரளி நடிச்சாரு இந்த படத்துல.
2: முரளிங்களா?
1: ஆமா.
2: ரொம்ப பழசா?
1: ஆமா.
2: என்ன
0: விளாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட
1: மாட்டேங்கிறாங்க.
2: அடுத்த நம்பர் வாய்ப்பு
1: கொடுத்துட்டு அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ. ஓகே, அவருக்கு பதில் தெரியல போல. அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ.
1: ஆ வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சுந்தர் சார் சொல்லுங்க. கடைசி டயலாக் கேட்டீங்களா? கொஞ்சம் பெருசா இருக்கும், கொஞ்சம் பழைய படம்.
3: சுந்தர் டிராவல்ஸ் மேடம்.
1: இல்ல சார், இல்ல அது இல்ல. நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட், ஆனா அந்த படம் இல்ல. அந்த படம் யார பக்கத்துல சொல்லி கொடுத்தாங்க தானே? இருந்தாலும் பரவாயில்ல, நன்றி சார் கால் பண்ணதுக்கு, நன்றி. ஓகே, சூப்பராக இந்த கேம் போயிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணாலும் எப்படியாவது கேட்டாவது பதில் சொல்லிடுறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. நீங்களும் இந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் நினச்சிங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 298-6-00-38 மற்றும் 298-5-2-0-5-5-4. வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 0-4-4 போட மறந்துடாதீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் முதல் பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஹரிஹரன் மற்றும் மதுமிதா பாடிய பாடல், வைரமுத்து அவர்களோட வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜ் அவரோட இசையில், அருள் திரைப்படத்தில் இருந்து இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் 4:20 ஆகிட்டிருக்கேன். இந்த வேலையில் ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைந்திருக்கிறோம். இன்றைக்கி என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு சில டயலாக்ஸ் காமெடி எல்லாமே ப்ளே பண்ணி காட்டுவேன், நீங்கள் என்ன படம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். நேர்கள்லாம் பயங்கரமாக வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம், நான் திருத்தண்டிலேருந்து தமிழேந்தி பேசுகிறேன்.
0: தமிழேந்தி சார், உங்களுக்கான டயலாக் ப்ளே பண்ணிடலாமா?
1: ஆ சொல்லுங்க, போடுங்க. ஆ
2: சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா, கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: சொல்லுங்க, இது என்ன படம்?
1: கௌரவம் கௌரவம் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்க.
0: ஆமா,
1: இன்னொரு முறை போடுங்க, இன்னொரு முறை போடுங்க,
0: இன்னொரு முறை, இன்னொரு முறை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி.
2: நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா, கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: பழைய படம் தான் சார், கண்டிப்பா பழைய படம் தான், புது படமே கிடையாது. க்ளூ வந்து 2002 வந்த படம் இது. ஆமா,
1: நிறைய படம் வந்துருக்கு.
0: சரி, இதுல வந்து ஹீரோ யார் அப்படின்னா வந்துட்டு இவர் மம்முட்டி சார் அவர்கள். மம்முட்டி, மம்முட்டி. ஆமா,
1: கார்மேகம்.
0: எப்படி சார் அப்படி சொன்னா கண்டுபிடிச்சிட்டீங்க
1: நீங்க? அடிப்பாச்சிட்டியில
0: அருமை சார், சூப்பரா பதில் சொன்னீங்க, தேங்க்யூ. அதான் சார், கரெக்டான பதில் அது.
1: நன்றி
0: நன்றி நன்றி சார், நன்றி. எப்படி சொன்னா கரெக்டா கண்டுபிடிச்சாரு. அடுத்த நேயர்,
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நினைக்கிறேன்.
3: நல்ல படம் மேடம்.
0: ஆமாமா, ரொம்ப நல்ல படம்
3: இது.
0: எனக்கு தெரிஞ்ச படம் பேர் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். சரி, நான் உங்களுக்காக வந்துட்டு ஒரு க்ளூ கொடுக்குறேன் பாருங்க. இந்த படத்தில் வந்து கரண் ஹீரோவாக இருப்பார்.
3: கரண் ஹீரோவாக இருப்பாங்க, மனுஷருக்கு வர மாட்டேங்குது மேடம்.
0: இது நம்ம நிறைய மீம்ல எல்லாம் பார்த்துருப்போம், நிறைய வீடியோஸ்ல பார்த்துருப்போம், ஆனால் படம் பேர் வந்து நம்ம கவனிக்க கொஞ்சம் மாட்டோம். சரி, அடுத்த நேர் வாய்ப்பு கொடுத்துருவோமா?
3: நன்றி மேடம்,
0: நன்றி சார், நன்றி. அடுத்த நேர், வணக்கம் ரெயின்போ.

0: ஹலோ,
1: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
0: நான் கிண்டிலேருந்து விஜயா பேசுகிறேன் மேடம்.
1: வித்யா மேம், டைலாக் கேட்டிங்களா?
0: கேட்டேன் மேடம். கருப்பு சாமி மேடம்,
1: என் இது இருங்க ஒரு நிமிஷம்.
2: ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா.
1: இந்த படத்துக்கா சொல்றீங்க?
0: ஆமா மேடம்.
1: இல்ல, நீங்க கிட்ட வந்துட்டீங்க. ஆனா காதா, ஆனா அந்த படம் பேர் அது இல்ல. நிறைய பேர் யோசிப்பாங்க, நீ இந்த புது படமே எடுக்கிறது இல்லையா, புதுசா எந்த படமே வரவே இல்லையான்னு. புதுசா எடுத்தா கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு, ஆனா பழசு எடுத்தா தானே படம் பேர் தெரியாது. அதனாலதான் இது எடுத்தது. அடுத்த நேயர், வணக்கம். ரெயின்போ,
2: பக்கத்துல
1: என்ன
0: வாய்ப்பு
1: நன்றி. அடுத்த நேயர், வணக்கம். ரெயின்போ,
3: வணக்கம் மேடம். மயிலாடுதுறை மாவட்டம் சங்கரன் வந்து சாவுது.
1: ஓகே சார், நீங்க கேட்டிங்களா என்ன டயலாக்னு சொல்லிட்டு?
3: சீனா தானா நாட் நாட் நயன் மேடம்.
1: சீனா தானா
3: நாட் நாட் நயன்.
1: நாட் நாட் நயனா? எப்ப சார் ஒன்ல இருந்து நைன்க்கு போனாங்க?
3: மறந்து இருக்கு மேடம்.
1: பரவாயில்ல, நீங்க முக்கவாசி கரெக்டா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள் சார்.
3: நன்றி மேடம்.
1: நன்றி சார், நன்றி. ஸோ அந்த படம் வந்து சீனா தானா நாட் நாட் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த படம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். இப்போ சொன்னால் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்னதான் இருந்தாலும் அந்த டைலாக் இருக்குல்ல, ஒரு ஒரு தடவை மசால் வடை சாப்பிடும் போதெல்லாம் எனக்கு இந்த டைலாக் தான் ஞாபகம் வரும். எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு உண்மையாகவே அந்த மசால் வடையில் எதுவும் இருக்குல்ல. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு யார் யாரெல்லாம் என்னென்ன சாப்பிட்டுருக்கீங்க, எல்லாமே சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அதிகமான ஆயில் ஐட்டம்ஸை நம்ம கம்மி பண்ணுறது ரொம்ப நல்லது. போதும் அட்வைஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. மாணிக்க விநாயகம் மற்றும் சுமங்கலி சேர்ந்து பாடிய பாடல், பேரரசு அவர்களோட வரிகளில், தேவிஸ்ரீ பிரசாதோட இசையில், திருப்பாச்சி திரைப்படத்தில் இருந்து அந்த பாடல். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதோலை.

0: 32 நிமிடமாகிட்டு இருக்கேன். இந்த வேலையில் ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைந்திருக்கிறோம். ஸோ காலர்ஸ் எல்லாமே வெயிட்டிங்கில் இருக்காங்க. இன்னைக்கு என்ன கேம் விளாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு ஒரு டயலாக் வந்து ப்ளே பண்ணி காமிப்பேன். அது வந்து என்ன படம் அப்படிங்கிறத மட்டும் தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஆமாம், போடுறதெல்லாம் பழைய படம், இதில் பேச்சு வேற அப்படின்னு நீ நினைக்க தெரியும், நல்லா கேட்குது. ஸோ இருந்தாலும் நீங்கள் அந்த டயலாக்ஸ் எல்லாமே ரொம்ப பாப்புலரான டயலாக் தான், ஆனால் படம் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அதுனாலும் கேட்டு நீங்கள் சொல்லிடுறீங்க பக்கத்துலையாவது. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு கேம் விளையாடுறதுக்கு அடுத்த நேரம் யார் வெயிட்டிங்ல இருக்காங்கன்னு பாப்போம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ராணிப்பேட்டை மாவட்டம் கீழ் சாரம் செல்வம் சார் மேடம்.
0: செல்வம் சார், உங்களுக்கான டயலாக் ப்ளே பண்ணிடுமா?
1: பண்ணுங்க மேடம்.
2: ஓ, இங்க படுத்துல இமிச்சு நாள தாங்க முடியலையே. தலை வலிக்குதா? தலை வலிக்குதே.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கேட்ட டயலாக் தான்.
0: ஆமா. ராஜ்கிரண் இருக்கார்ல,
1: அரண்மனைக்குதா மேடம்?
0: இல்லையே. அடுத்த என்ன என்ன சார்?
1: என்ன சார் ஆசாவே?
0: இல்ல இல்ல இல்ல இல்ல.
1: சரி மேடம், தெரிஞ்சுக்கலாம் மேடம்.
0: நன்றி சார். நன்றி. அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ.
3: ஆ வணக்கம்.
0: மாதவன்
3: செல்வராஜ்.
0: செல்வராஜ் சார், சொல்லுங்க சார்.
3: ஆ சொல்லுங்க மேடம்.
0: கேட்டிங்களா?
3: கேக்கல மேடம்.
0: கேக்கலையா? ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்களா? இருங்க, நான் உங்களுக்கு திருப்பி ப்ளே பண்றேன்.
2: ஓ, இங்க படுத்துல இமிச்சு நாள தாங்க முடியலையே. தலை வலிக்குதா? தலை வலிக்குதே.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா? பழகி படம். நான் வந்து அவருக்கு கொடுத்த க்ளோ உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. 1998 வந்த படம் இது. ராஜ்கிரண் தான் இந்த படத்துக்கு ஹீரோ.
3: ஹீரோ?
0: ஆமா. இந்த படத்துல வடிவேல் சாரோட பேர் வந்து அம்மாவாசை.
3: அம்மாவாசை?
0: ஆமா.
3: மீனா நடிச்சிருக்காங்க அந்த படத்துல.
0: மீனா? இல்லையே. மீனா இல்ல சார், குஷ்பு நடிச்சிருக்காங்க.
4: என் பேர் ராஜஸ்ரீமான்.
0: இந்த படம் 1998 வெளிவந்த படம் இது.
4: எனக்கு வந்து பழைய படம் தான் தெரியும். புது படம் தெரியும்.
0: இது புது படமா உங்களுக்கு? கரெக்டு தான். அதாவது பயந்தரம் எல்லாமே இது ரொம்ப பழைய படமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல, நீங்க யோசிச்சதுக்கு நன்றி. நாம அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துறோம். ஓகே,
4: நன்றி.
0: அடுத்த நேர் வணக்கம் ரெயின்போ.
5: அனைவருக்கும் நீங்க மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் சார். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
0: சண்முகம் சுந்தரம் சார், நான் இந்த ப்ளே பண்ணி காட்டுமா உங்களுக்கு?
2: தாங்க முடியலையே.
0: ராஜ்கிரண் சார் ஹீரோ, குஷ்பு மேம்
5: ஹீரோயின்.
0: எல்லாம் தெரியுது எனக்கு, படம் பேர் மட்டும் தெரியல எனக்கு, அப்படிதானே?
5: நன்றி.
0: அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துருவோம். நன்றி. அடுத்த நேர் வணக்கம் ரெயின்போ.
6: வாழ்த்துக்கள்
0: எல்லாருக்குமே.

ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச், நன்றி. ஓகே, ஸோ இந்த படம் வந்துட்டு 1998 வந்துச்சு. எல்லாருக்கும் டைலாக்லாம் ஞாபகம் இருக்கும், பட் படம் பேர் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது, ஜித்தன் திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடலில் வந்துட்டு சங்கர் மகாதேவன் அவர்கள் பாடியிருக்காங்க. கபிலனோட வரிகளில், ஸ்ரீகாந்த் தேவாவோட இசையில் பாடல் கேட்டு இணைந்திரங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.

0: 2952525554 அப்படிங்கிற எங்களுக்கு கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் யார் இங்கே பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் இங்கே பேசுகிறீங்க?
1: கருத்து விதைகளை தூவி அறிவிக்கதர விசேஷம் சென்னை ரெயின்போ மேடையும் அன்பு அறிவிப்பாளர் வணங்குவது பெங்களூர்லேருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம்.
0: சொல்லுங்க சார்.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: சொல்லுங்க சார்.
1: அதை யதார்த்தமாக நடக்கிறது வந்து ரொம்ப
0: சார் உங்களோட இணைப்பில் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் பேசுறது சரியா கேட்கு.
1: அந்த வகையில் வந்து நானும் என் மனைவி பஞ்சவர்ணமும் வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணும்போது போகக்கூடிய
0: ஓகே சோரோட இணைப்பில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த நேரம் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் மேடம், கிழக்கு தாமர் ராஜசேகர் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
2: நல்ல தலைப்பு. ஓகே மேடம், நாங்கள் ஃப்ரெண்டு ஒரு நாலு பேர். அதில் நாலு பேர் என்ன பண்ணோம், ஒரு ஒரு மாதம் பௌர்ணமி வருது இல்லை, அது கிரிவால போகணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் ஒரு ஒரு வாட்டியும் போக முடியாது போச்சு. இந்த வாட்டி சித்ரா பௌர்ணமிக்கு ரெண்டு பேர் மட்டும் போயிட்டு வந்தோம். திடீர்னு எதிர்பாராமல் நடந்தது, பெரிய விஷயம் அது.
0: ஓகே சார், நன்றி நன்றி கால்
2: பண்ணது. ஃப்ரீயா ஜம்முன்னு போயிட்டு வந்தோம்.
0: சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. ஓகே சார், நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வட சென்னை திரைப்படத்திலேருந்து ஸ்ரீ ஸ்ரீராமோட வாய்ஸில், உங்களுக்காக சந்தோஷ் நாராயணனோட இசையில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேரமாக மணி 45 நிமிஷம் ஆகிட்டுருக்கு. ரெயின்போ மேடை கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் நம்ம இதை பற்றி பேசிட்டு இருக்கோம். அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் வந்து நம்ம பிளான் பண்ணுற சில விஷயங்கள் வந்துட்டு அந்தளவுக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரியான ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவத்தை தர மாதிரி இருக்குது. அதான சில நேரங்கள் நம்ம பிளானே பண்ணாமல் சில விஷயங்கள் நமக்கு நடக்கும். அது எப்பவுமே வந்துட்டு பெஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல மெமரிஸ் நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு நடந்த நிகழ்வுகள் பற்றி என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ, வணக்கம் சகோதரிங்க.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: நான் திருப்பூர் மாநகர் மன்னரை பாறப்பாளையத்திலிருந்து சேரங்க சமே பேசுறேங்க.
0: சொல்லுங்க சார்.
1: சுற்றுலா பிளான் பண்ணாம சுற்றுலா போறது பத்தனை கேக்குறீங்க?
0: எது எதுவா இருந்தாலும் சுற்றுலா அப்படிங்கறது இல்ல, லைஃப்ல நிறைய விஷயம் நடக்கும்ல. பிளான் பண்ண
1: வந்து தையல் இயந்திரம் கடை வச்சுக்கிறேங்க. விற்பனை நிலையம் பாத்தீங்கன்னா, நண்பர் ஒருத்தர் வந்தாருங்க, எங்கட வணிகமா கொஞ்சம் கம்மியா இருக்குது, ஏதா பக்கம் போலாம் அப்படின்னாருங்க. சேர்ந்து எங்க போலாம்னா பழனி போலான்னு சொன்னாங்க. ரெண்டு பேரும் போனாங்க. போனா அங்கே ரெண்டு நண்பர்கள் சேர்ந்துட்டாங்க. இவ்வளவுதான் வந்துட்டீங்கன்னு கொடைக்கானல் போலா அப்படின்னு நண்பர்கள் அங்கே ரெண்டு நண்பர்கள் சேர்ந்துட்டாங்க. நீங்க அவங்களும் இந்த மாதிரி கோயில் தான் சரி, எனக்கு வணிகம் கொஞ்சம் கம்மியா இருக்குது போலான்னு சொல்லி போட்டுங்க, கொடைக்கானல் போறேங்க. அங்க பார்த்து தங்கு மலையில பாத்தீங்கன்னா, அங்க என்ன என்ஐசி வந்துக்கிறேன் பேசும்போது, நாங்க தையல் மிஷினுக்கு இல்லைங்க, தையல் இயந்திரம் அங்கே நண்பர் ஒருத்தர் அந்த மாதிரி நீங்க அந்த வந்து போட்டு பேசும்போது ஒரு வணிகமும் ஒன்று சூழ்நிலை வந்துருச்சுங்க. ஜெனரேட்டர் சொல்றீங்க, அது ஒரு வணிகமும் ஒன்று ஆகி போச்சு. ரெண்டு ஜெனரேட்டர் எடுத்து வந்து வருமானத்துக்கு வருவ ஒன்று ஆகி போச்சுங்க, சுற்றுலா சென்டர் ஒன்று ஆகி போச்சுங்க.
0: சூப்பர் சார்,
1: நினைக்கும் போது இன்னைக்கு
0: நிகழ்ச்சியா இருக்கு. சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே, அடுத்த நேரம் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ,
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: வணக்கம்மா, நான் திருவேட்டூர் பத்மாவதி.
0: சொல்லுங்க மேம்.
2: உங்க பேர் என்னமா?
0: யாழினி.
2: யாழினியா? ஆ, என்னமா கேமப்பா?
0: என்ன பேசிருக்கோன்னு கேக்குறீங்களா? எதிர்பார்க்காம உங்களுக்கு நடந்த சில நல்ல பெஸ்டான விஷயங்கள் என்னன்னு
2: கேட்டுட்டு இருக்கேன். நடந்தது என் கல்யாண நாள் தான்.
0: ஓகே.
2: 60வது கல்யாணம் நாள், 62வது கல்யாண நாள். எதிர்பார்க்காத என் பிள்ளைங்க எல்லாம் வந்து எல்லாம் நல்லபடியா செஞ்சு எல்லாருக்கும் ஒரு நகநட்டெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லபடியா செஞ்சாங்க. ஆனா அதை எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் சந்தோஷப்பட்டுக்கணும்.
0: சூப்பர் சூப்பர் மேம், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேரம் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். ஓகே ஓகே, நிகழ்ச்சியில் நீங்களும் கால் பண்ணலாம், பேசலாம், கால் பண்ணுவேன். எண்கள் 2980030852952554 அப்படிங்கிற எண்களுக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக 1001 திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக ஆண்ட்ரியாவோட வாய்ஸில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு கிடைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4 ஆமே இப்போ மிஸ் சமதோட.

நேரமா இந்த மணி 54 நிமிஷம் ஆயாச்சு. நம்ம ரெயின்போ மாடியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ இவ்வளோ நேரம் வந்து நிகழ்ச்சியில் நிறைய பேர் வந்து கால் பண்ணாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஆக்சுவலி லைஃப்பில் எல்லா நேரமும் நம்ம பிளான் பண்ணுறது அப்படியே நடக்கணும், அது வந்து எல்லாமே கரெக்டாக நடக்கும் இல்லை நமக்கு ஹாப்பியாக நடக்கும் அப்படிங்கிறத தாண்டி நமக்கு சம்டைம்ஸ் நம்ம நினைக்காத நேரத்தில் நடக்கிற சில விஷயங்கள் எப்பயுமே நமக்கு வந்து ஹாப்பியாக நடக்கும். அந்த கோ வித் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி நிறைய நேரங்கள் அந்த மாதிரி நடக்கிறது அப்படிங்கிறது நமக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் வந்துட்டு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணினேன் எல்லா நேர்களுக்குமே நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் வேறு ஒரு டாபிக் கூட உங்களை வந்து நான் வந்து சந்திக்கிறேன். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம் உங்களுக்காக வினை தாண்டி வருவாயா திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4 எல்லாம் எப்போ மிஸ் அமதோட

மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நிலக்கரி வாயுவாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தவிக அரசு செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தவிக அரசு மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைந்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை வரும் சனிக்கிழமை தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நிலக்கரி வாயுவாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 7.5 கோடி டன் நிலக்கரியை வாயுவாக்குவதற்கு இந்த திட்டம் வகை செய்வதாக கூறினார். இதற்கான திட்டங்களுக்கு 20% நிதி ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் 3,00,000 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்படும் என்றும் 50,000 பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். நடப்பு பருவத்தில் 14 பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இதன்படி நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை ரகத்திற்கு ஏற்றவாறு குவிண்டாலுக்கு 2,441 ரூபாயாகவும் 2,461 ரூபாயாகவும் உயர்த்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். சூரியகாந்தி விதைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 622 ரூபாயும் பருத்திக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 557 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தவிக அரசு செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் தமது அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற பிறகு உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். தவிக அரசு பதவிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் அமைந்ததல்ல என்று அவர் கூறினார். நம்பிய மக்களுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்காக அமைந்த அரசு என்றும் அவர் தெரிவித்தார். தமது அரசு யார் மீதும் வெறுப்பு காட்டாது என்றும் அனைவரையும் விரும்பும் அரசு என்றும் முதலமைச்சர் கூறினார். மக்களாட்சிக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு விஜய் தெரிவித்தார். முன்னதாக நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது பங்கேற்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், 65% மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சியின் மீது தங்களுக்கு மட்டுமல்ல தவிகாவுக்கு வாக்களித்த மக்களுக்கும் நம்பிக்கை குறைந்து வருவதாக கூறினார். பெரும்பான்மை இல்லாத அரசியல் அடிப்படை நேர்மையும் அல்லாத தவிக அரசு நல்லாட்சி தரும் என்றும் தமிழக மக்களின் உரிமைக்காக போராடும் என்ற நம்பிக்கையும் மக்களுக்கு துளியும் இல்லை என்று திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் திமுக வெளிநடப்பில் ஈடுபட்டது. அஇஅதிமுக எதிர்த்து வாக்களித்தது. அக்கட்சியின் அதிருப்தி உறுப்பினர்கள் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். பிஜேபியும் பாமகவும் நடுநிலை வகித்தன. இதன் காரணமாக நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக 144 வாக்குகளும் எதிராக 22 வாக்குகளும் பதிவாகின. இன்றைய நடவடிக்கைகளுக்கு பின்னர்

0: பேரவை மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. முதலமைச்சர் அலுவலகத்தின் சிறப்பு அதிகாரியாக திரு ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் நியமிக்கப்பட்டதை தமிழக அரசு திரும்ப பெற்றுக்கொண்டது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த பணி நியமனத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பல தரப்பிலிருந்து கோரிக்கை விடுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். விமர்சனங்களுக்கு செவி சாய்த்து அதன் மீது நடவடிக்கை எடுத்துள்ள தவேக அரசின் ஜனநாயக பண்பு பாராட்டுதலுக்குரியது என்றும், இந்த அணுகுமுறை தொடர வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்தும் தமிழக அரசின் இந்த நடவடிக்கைக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டப்பேரவையில் இதுகுறித்து தாம் எடுத்துரைத்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை ஏற்று நடவடிக்கை எடுத்ததற்காக முதலமைச்சருக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாகவும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்மேற்கு பருவமழை வரும் சனிக்கிழமை தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தென்மேற்கு பருவமழை தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் நிக்கோபார் தீவு பகுதிகளில் மே 16ஆம் தேதி வாக்கில் துவங்க வாய்ப்புள்ளது. நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு திசையில் நகர்ந்து இன்று காலை 8 மணி அளவில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் மே 14ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 2 நாட்களுக்கு தென்மேற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள், அதனை ஒட்டிய தென்கிழக்கு மற்றும் மத்திய வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: தமிழகத்தில் 25 ஆதார் சேவை மையங்களை திறக்க திட்டமிட்டுள்ளதாக தனித்துவ அடையாள ஆணையத்தின் பெங்களூரு மண்டல இயக்குநர் திரு பவன்குமார் பஹ்வா கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் விருதுப்பட்டில் ஆதார் சேவை மைய திறப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சென்னை, மதுரை, திருநெல்வேலி, கிருஷ்ணகிரிக்கு பிறகு தற்போது வேலூரில் இந்த மையம் தொடங்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். ஆதார் பதிவு, பயோமெட்ரிக் புதுப்பித்தல் ஆகியவற்றை மேற்கொள்வதற்கான சேவைகள் இதில் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். 5 முதல் 17 வயதுக்குட்பட்டோருக்கான கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பித்தல் செப்டம்பர் மாதம் வரை கட்டணம் இல்லாமல் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு பவன்குமார் பஹ்வா கூறினார். கொடைக்கானலில் கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் பிரையன் பூங்காவிற்கான அனுமதி நேரம் 7 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது சுற்றுலா பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் கோடை விழா களைகட்டியுள்ளது. வரும் நாட்களில் துவங்க உள்ள 63வது மலர் கண்காட்சியை முன்னிட்டு பிரையன் பூங்காவில் லட்சக்கணக்கான மலர்கள் பூத்துக் குலுங்கின்றன. சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வருவதால் மாலை 6 மணி வரை மட்டுமே இயங்கி வந்த பூங்கா இனி கூடுதலாக 1 மணி நேரம் நீட்டிக்கப்பட்டு 7 மணி வரை திறந்திருக்கும் என தோட்டக்கலைத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இருள் சூழும் மாலை வேளையில் வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட மரங்களும் செடிகளும் ஜொலிப்பது சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. இந்த மின் ஒளியில் பூங்காவில் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்து வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் பயன்பெறும் விவசாயிகள் தங்களது நில உடைமை விவரங்களை உடனடியாக பதிவு செய்யுமாறு ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் கரட்டுப்பதி மற்றும் திட்டுப்பாறை பகுதிகளில் பழங்குடியினர் மேம்பாட்டு செயல் திட்டத்தின் கீழ் 120 குடும்பங்களுக்கு 10,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் வழங்கப்பட்டன.

தெற்கு ரயில்வேயின் முதன்மை தகவல் தொடர்பு அதிகாரியாக திரு எஸ் என் நரேன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கியானேஸ்வரி யாதவ் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கங்களை கைப்பற்றினார். இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 11-12, 12-14, 11-9, 11-9 என்ற செட்கணக்கில் ஜெர்மனியின் கே ஸ்டம்பரை வென்றார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிலக்கரி வாயுவாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை

மக்களுக்கு 500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தாவேக அரசு செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தாவேக அரசு மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைந்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை வரும் சனிக்கிழமை தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ சாட் பாக்ஸ்.

எஃப்எம் ரெயின்போ கேட்டுட்ருக்க அனைத்து நேர்களுக்கும் மீண்டும் மறுமுறை இனிய வணக்கம் சொல்லுது. நானி யாழினி. நேரம் 7:01 ஆயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் ரெயின்போ ஷாட் பாக்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில் 1 மணி நேரம் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் தான் வந்து நீங்கள் கேட்க போகிறீங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று ஒன்று தான். நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை எங்கள் இடத்துல இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் எனக்கு இந்த ஒரு பாடல் கேட்டால் இவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா, அந்த பாடல் நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து செய்ய வேண்டியதில்லை ஒன்று ஒன்று தான். உங்களோட மொபைல் எடுத்து நீங்கள் கால் பண்ணலாம். 2986000038, 2952055544 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். உங்களுக்காக ப்ளே பண்ணுறதுக்காக நாங்கள் ரெடியாக இருக்கேன். ஸோ நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக ஜில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்தில் இருந்த ஏ ரஹ்மானோட வாய்ஸில், ஏ ரஹ்மானோட இசையில், வாலியினுடைய வரிகளில் உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுருக்கீங்க. உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4 ஸோ நிகழ்ச்சியில் முதல் காலர் யார் இங்கே பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ,
0: வணக்கம் ரெயின்போ, யார் இங்கே பேசுகிறீங்க?
1: வணக்கம் மேடம், சென்னை பெருங்குளந்து வள்ளி பேசுகிறேன் மேடம்.
0: வள்ளி மேம், சொல்லுங்கள் மேம், என்ன பாடல் வேணும்?
1: பாடம் பேர் சிகப்பு மலர்.
0: ஓகே,
1: ஒரு பொம்மலாட்டம் நடக்குது எல்லாருக்காகவும் மேடம். தேங்க்யூ.
0: ஓகே, ஸோ உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் அந்த பாடல் வந்துட்டு இருக்கு. சிவப்பு மலர்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். நாக்பூர் சர்வதேச விமான நிலையத்தை நவீனமயமாக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக பல்வேறு நாடுகளுக்கான விமான சேவையை ஏர் இந்தியா நிறுவனம் ரத்து செய்துள்ளது. தமிழக அரசின் நீண்ட நாள் கோரிக்கையான நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். கடல்சார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதென இந்தியாவும் ஓமனும் முடிவு செய்துள்ளன. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாக்பூர் சர்வதேச விமான நிலையத்தை நவீனமயமாக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், நீண்டகால உரிமம் அடிப்படையில் தனியார் பங்களிப்புடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார். குஜராத் மாநிலம் அகமதாபாத் தொலேரா இடையே இரட்டை ரயில் பாதை அமைக்கும் திட்டத்திற்கு இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். 20,667 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் முதலாவது மித அதிவிரைவு ரயில் சேவையை வழங்குவதற்கு ஏதுவாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களின் செயலாக்கம் குறித்து நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர் லாலுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்ற இரு துறையினரும் ஒருங்கிணைந்து செயலாற்றுவது என இந்த ஆலோசனையின் போது தீர்மானிக்கப்பட்டதாகவும் திரு பிரஹலாத் ஜோஷி அதில் குறிப்பிட்டுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்த 7 வேண்டுகோள்களை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுபோன்ற சவாலான சூழ்நிலையில் அரசு நிர்வாகமும் பொறுப்புடன் நடந்து கொள்வது அவசியமாகிறது என குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் வேண்டுகோள் குறித்து விரிவாக ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் தமது அரசு செயல் திட்டம் ஒன்றை வெளியிடும் என்றும் அவர் கூறினார். அடுத்த 2-3 நாட்களுக்குள் இந்த செயல் திட்டம் வெளியிடப்படும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். ஏர் இந்தியா நிறுவனம் பல்வேறு வெளிநாட்டு சேவைகளை குறைப்பதென முடிவு செய்துள்ளது. விமான எரிபொருள் விலை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ஏர் இந்தியா நிறுவனத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தில்லி சிகாகோ, மும்பை நியூயார்க், தில்லி ஷாங்காய், சென்னை சிங்கப்பூர் இடையேயான விமான சேவைகள் தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அகமதாபாத் திருச்சி இடையே இயக்கப்பட்டு வந்த சிறப்பு ரயில் வழக்கமான சேவையாக மாற்றப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்திற்கும் குஜராத் மாநிலம் அகமதாபாத்திற்கும் இடையே பல்வேறு மாநிலங்களை இணைக்கும் வகையிலான இந்த ரயில் சேவை தொழில்துறையின் வளர்ச்சிக்கும் பொருளாதார மேம்பாட்டிற்கும் உதவிடும் என குறிப்பிட்டுள்ளார். இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவுக்கும் தமிழக மக்கள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக டாக்டர் எல் முருகன் அதில் குறிப்பிட்டுள்ளார். சிபிஎஸ்இ 12 வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. திருவனந்தபுரம் மண்டலம் 95.62% தேர்ச்சியுடன் முதல் இடத்தை பிடித்துள்ளது. 93.84% தேர்ச்சியுடன் சென்னை மண்டலம் இரண்டாவது இடத்தையும், 93.19% தேர்ச்சியுடன் பெங்களூரு மண்டலம் மூன்றாவது இடத்தையும் பிடித்தன. மத்திய பிரதேசத்தில் மகளிருக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் 31வது தவணையை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் இன்று விடுவித்தார். நரசிங்கப்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட முங்கவாணி கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1,835 கோடி ரூபாய், 1,25,00,000 பெண்களின் வங்கிக் கணக்கில் விடுவிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 2023 ஜூன் மாதம் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் 1,000 ரூபாய்

0: ரூபாயாக வழங்கப்பட்டு வந்தது. தற்போது இது 1500 ரூபாயாக விடுவிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 55,920 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாபில் மக்களின் கவனத்தை திசை திருப்பும் வகையில் ஆம் ஆத்மி அரசு செயல்படுவதாக அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சுனில் ஜாக்கர் குற்றம் சாட்டியுள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு மற்றும் நிலுவைத் தொகையை ஆம் ஆத்மி அரசு வழங்காதது ஏன் என வினவினார். அரசு ஊழியர்களின் நலனுக்கு எதிராக ஆம் ஆத்மி அரசு செயல்படுவதாகவும் திரு சுனில் ஜாக்கர் குறை கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக அரசின் நீண்டநாள் கோரிக்கையான நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வினாத்தாள் கசிந்த விவகாரம் தொடர்பாக தற்போது நடந்து முடிந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மருத்துவ படிப்புகளுக்கு மாநில ஒதுக்கீட்டின் கீழ் உள்ள அனைத்து இடங்களையும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மாநிலங்களே நிரப்ப அனுமதிக்க வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். நீட் வினாத்தாள் முறைகேடு தொடர்பாக 5 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. இது தொடர்பாக நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் மேற்கொண்ட சோதனை அடிப்படையில் சிபிஐ இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 3 பேர் ஜெய்ப்பூரை சேர்ந்தவர்கள் என்றும், ஒருவர் நாசிக்கையும் மற்றொருவர் குர்கிராமையும் சேர்ந்தவர் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஓமன் உடனான கடல்சார் ஒத்துழைப்பு மேலும் மேம்படுத்தப்படும் என மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். ஓமன் நாட்டின் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சையத் பின் ஹமுந்த் அல் மாவலியுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஓமன் துறைமுகங்களை விரிவுபடுத்துவதற்கான பணிகளில் இந்தியா பங்கேற்பது குறித்தும் இந்த பேச்சுக்களின் போது விவாதிக்கப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேற்கு வங்கத்தில் உருளைக்கிழங்கு, வெங்காயம் உள்ளிட்ட காய்கறிகள் மற்றும் பழங்களை பிற மாநிலங்களுக்கு அனுப்புவதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை அம்மாநில அரசு நீக்கியுள்ளது. உருளை விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மேற்குவங்க அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசு பிறப்பித்த இந்த தடை உத்தரவை நீக்கியதன் மூலம் விவசாயிகள் முழு அளவில் பயனடைவார்கள் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆசிரியர், நகராட்சி நிர்வாகம் மற்றும் கூட்டுறவுத்துறை நியமன முறைகேடு குறித்த வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாற்றவும் மேற்குவங்க அரசு அனுமதி அளித்துள்ளதாக மற்றொரு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்பட்ட 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கிஷ்த்வார் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வெளிநாட்டு தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கூறி இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 11-12, 12-14, 11-9, 11-9 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் கே ஸ்டம்பரை வென்றார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-18 என்ற செட் கணக்கில் சீன தாய்பேயின் யூ சென் ஹாங்கை வென்றார். ஆடவர் பிரிவில் மரியபா லுவாங் மைசாம், கிங்பால் சோனா, துஷார் சுவீர், மன்ராஜ் சிங் ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பந்துவீச்சு பிரிவில் இந்தியாவின் பூம்ரா தொடர்ந்து முதல் இடத்தில் நீடிக்கிறார். பேட்டிங் பிரிவில் யசஸ்வி ஜெய்ஸ்வால் 8வது இடத்திலும், சுப்மன் கில் 9வது இடத்திலும் உள்ளனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச்

செய்திகள். நாக்பூர் சர்வதேச விமான நிலையத்தை நவீனமயமாக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக பல்வேறு நாடுகளுக்கான விமான சேவையை ஏர் இந்தியா நிறுவனம் ரத்து செய்துள்ளது. தமிழக அரசின் நீண்ட நாள் கோரிக்கையான நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். கடல்சார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதென இந்தியாவும் ஓமனும் முடிவு செய்துள்ளன. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேரம் 7:25 ஆயிருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடல்கள் நான் தொடர்ந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் நேரத்தில் உங்களுக்கு பிடித்த பாடல் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். நீங்கள் நிகழ்ச்சிக்கு கால் பண்ணலாம், உங்களோட பிடிச்சமான பாடலாக கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 2986000038, 2952055544 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக கடல் திரைப்படத்திலேருந்து வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

0: முப்பது நிமிஷம் ஆயிட்டுருக்கு, ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் சில அடுத்த பாடல் தன்னோட விருப்பப்படலாம் யார் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: தேவிகா பல்லாவரத்துலேருந்து பேசுகிறேம்மா.
0: சொல்லுங்கள் மேம்.
1: படம் வந்து வேட்டைக்காரன். பாட்டு வந்து குழி உரும்புது குழி உரும்புது, இடி இடிக்குது இடி இடிக்குது, நிலக்கலங்குது நிலக்கலங்குது, வேட்டைக்காரன் வரத பாட்டு, அந்த பாட்டு போடுங்கம்மா.
0: ஓகே, உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டேன்.
1: நன்றிம்மா, நன்றிம்மா.

0: நேரம் 7:35 ஆயிட்டுக்கிற இன்ப சாட் பாக்ஸ் கேட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு விருப்பமான பாடல்கள் தான் தொடர்ந்து நானும் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யார் தொண்ட விருப்ப பாடலாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் இங்கே பேசுறீங்க?
1: மயிலாப்பூர்ல இருந்து பட்டாபிங்க.
0: பட்டாபி சார், சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து நினைவில் தான் நித்யா படம். பாடல் பார்த்தீங்கன்னா பனி விழும் மலர் வனம், அந்த பாடல்.
0: ஓகே சார், உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: மணி 40 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு விருப்பமான பாடல்கள் தான் தொடர்ந்து நானும் ப்ளே பண்ணிட்டே இருக்கேன். நெக்ஸ்ட்ல அடுத்த பாடல் தொடர்ந்து விருப்ப பாடலாம் யார் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: மேடம் இரவு வணக்கம். மேடம்
0: வணக்கம் சார். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: அடையாளம் பட்டு வந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல்?
1: என் பொண்ணுக்கு இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் மேடம்.
0: என்ன பாடம்?
1: பாடம் மெர்சில் படம் ஆள போறான் தமிழ். சீரியஸ் நாகராஜாஸ்மி மேடம்.
0: ஓகே சார், உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள்.

0: திரும்பியே மணி 47 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ சார் பாக்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. சரி, நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ,
1: கலா பேசுங்க மேடம்.
0: சொல்லுங்க மேம், என்ன பாடல் வேணும்?
1: 16 வயது 16 வயது
0: ஓகே, உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேரம் 7:51 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: மேடம் வணக்கம். மேடம்
0: வணக்கம் சார், யாரைங்க இருந்து பேசுறீங்க?
1: சத்யநாராயணன் கோயம்புத்தூர்ல பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து சமுத்திரம், பாடல் வந்து அழகான சின்ன தேவதை.
0: ஓகே சார், உங்களுக்காக அந்த பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: அண்ணா வண்டியில பிரேக் பிடிக்க மாட்டேங்குதுண்ணே.
1: ஏண்டா இத்தனை நாளா வண்டி ஓட்டுற, இன்னுமா உனக்கு பிரேக்குக்கும் ஆக்சிலேட்டருக்கும் வித்தியாசம் தெரியல?
0: ஐயோயோ அண்ணே, நான் நிஜமா தான் சொல்றேன், பிரேக் உண்மையாவே பிடிக்க மாட்டேங்குது.
1: சரி வழக்கம் போல, ஏதாவது மரத்துல போய் மோது.
0: எது மரமா? அது எங்க இங்க இருக்கு, கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் மரத்தையே காணுமே. ஐயா மறக்காம எல்லாரும் மரத்தை வளர்த்துருங்க, அப்படி இல்லனா எங்களை மாதிரி கஷ்டப்பட வேண்டியதுதான்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: நேரம் 7:59 ஆயாச்சு, நம்ம ரெயின்போ சாட் பாக்ஸோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ இவ்வளோ நேரம் வந்து நிறைய நேர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டீங்க. ஸோ அவங்க எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னொரு ஒரு நிகழ்ச்சியில் கண்டிப்பாக வந்து இன்னும் மற்றவங்க ஒரு இன்னைக்கு கால் பண்ணாதவங்களாம் நீங்கள் அடுத்த நிகழ்வில் கால் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறது நானே அணி, தொடர்ந்து கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இயலாமே எப்பவுமே சமதோடு.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நிலக்கரி வாயுவாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 7.5 கோடி டன் நிலக்கரியை வாயுவாக்குவதற்கு இந்த திட்டம் வகை செய்வதாக கூறினார். இதற்கான திட்டங்களுக்கு 20% நிதி ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் 3,00,000 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்படும் என்றும், 50,000 பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். நடப்பு பருவத்தில் 14 பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இதன்படி நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை ரகத்திற்கு ஏற்றவாறு குவிண்டாலுக்கு 2,441 ரூபாயாகவும் 2,461 ரூபாயாகவும் உயர்த்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். சூரியகாந்தி விதைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 622 ரூபாயும், பருத்திக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 557 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தவேக அரசு செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் தமது அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற பிறகு உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். தவேக அரசு பதவிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் அமைந்ததல்ல என்று அவர் கூறினார். நம்பிய மக்களுக்கு நன்றிக்கடன் செலுத்துவதற்காக அமைந்த அரசு என்றும் அவர் தெரிவித்தார். தமது அரசு யார் மீதும் வெறுப்பு காட்டாது என்றும், அனைவரையும் விரும்பும் அரசு என்றும் முதலமைச்சர் கூறினார். மக்களாட்சிக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு விஜய் தெரிவித்தார். முன்னதாக நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது பங்கேற்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், 65% மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சியின் மீது தங்களுக்கு மட்டுமல்ல தவேகாவுக்கு வாக்களித்த மக்களுக்கும் நம்பிக்கை குறைந்து வருவதாக கூறினார். பெரும்பான்மை இல்லாத அரசியல் அடிப்படை நேர்மையும் அல்லாத தவேக அரசு நல்லாட்சி தரும் என்றும், தமிழக மக்களின் உரிமைக்காக போராடும் என்ற நம்பிக்கையும் மக்களுக்கு துளியும் இல்லை என்று திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் திமுக வெளிநடப்பில் ஈடுபட்டது. அஇஅதிமுக எதிர்த்து வாக்களித்தது. அக்கட்சியின் அதிருப்தி உறுப்பினர்கள் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். பிஜேபியும் பாமகவும் நடுநிலை வகித்தன. இதன் காரணமாக நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக 144 வாக்குகளும், எதிராக 22 வாக்குகளும் பதிவாகின. இன்றைய நடவடிக்கைகளுக்கு பின்னர் பேரவை மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. தமிழக அரசின் நீண்ட நாள் கோரிக்கையான நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வினாத்தாள் கசிந்த விவகாரம் தொடர்பாக தற்போது நடந்து முடிந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மருத்துவ படிப்புகளுக்கு மாநில ஒதுக்கீட்டின் கீழ் உள்ள அனைத்து இடங்களையும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மாநிலங்களே நிரப்ப அனுமதிக்க வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தில் 25 ஆதார் சேவை மையங்களை திறக்க திட்டமிட்டுள்ளதாக தனித்துவ அடையாள ஆணையத்தின் பெங்களூரு மண்டல இயக்குநர் திரு பவன்குமார் பஹ்வா கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் விருதுப்பட்டில் ஆதார் சேவை மைய திறப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சென்னை, மதுரை, திருநெல்வேலி, கிருஷ்ணகிரிக்கு பிறகு தற்போது வேலூரில் இந்த மையம் தொடங்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். ஆதார் பதிவு, பயோமெட்ரிக் புதுப்பித்தல் ஆகியவற்றை மேற்கொள்வதற்கான சேவைகள் இதில் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். 5 முதல் 17 வயதுக்குட்பட்டோருக்கான கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பித்தல் செப்டம்பர் மாதம் வரை கட்டணம் இல்லாமல் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு பவன்குமார் பஹ்வா கூறினார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் 1 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கங்களை கைப்பற்றினார். இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 11-12, 12-14, 11-9, 11-9 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் கே ஸ்டம்பரை வென்றார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-15 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் லோ கீன் யூவை வென்றார். மற்றொரு ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் வெற்றி பெற்று லக்ஷயா சென்னும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தேவிகா சிஹாக், மால்விகா பன்சோட் ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீ

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள்.

எஃப்எம் ரெயின்போ கேட்டுக்கு அனைத்து நேர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம் சொல்லுது. நான் அணி நேரம் 9:16 ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். இன்றைக்கி நிகழ்ச்சியில் நிறைய பாடல்கள் நீங்கள் கேட்டு ரசித்த பாடல்கள் இன்றைக்கி கேட்கப்படுறீங்க. உங்களுக்காக ப்ளே பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கேன். நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக தெனாலி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், சாதனா சர்க்கமோட குரல்களில் பாபஜியினுடைய வரிகளில் ஏ ரஹ்மானுடைய இசையில பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பவுமே சமதுள்ள

கிருஷ்ணன் ஹரிணியோட குரல்களில், வாலினுடைய வரிகளில், ஏ ரகமனோட இசையில், காதல் வைரஸ் திரைப்படத்தில் இந்த பாடல் கேட்டு முடிச்சு இந்த நேரம் 9:28 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4 நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் உங்களுக்காக கண்டு கொண்டேன் திரைப்படத்திலேருந்து ஹரிஹரன் மகாலட்சுமி ஐயரோட குரல்களில், வைரமுத்தோட வரிகளில், ஏ ஆர் ரஹ்மானோட இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.

அஜய் சக்ரவர்த்தியோட குரல்களில், இளையராஜாவினுடைய இசையில், இளையராஜாவினுடைய வரிகளில் ஒரு பாடல் ஹே ராம் திரைப்படத்திலேருந்து கேட்டு முடித்தோம். இந்த நேரம் 9:40 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக ஸ்டார் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டணிந்திரங்கள், இது ரெயின்போ FM 101.4.

நேரம் 9:46 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக மஜ்னு திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் திம்மி அனுபமாவோட குரல்களில், வைரமுத்துவோட வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜனோட இசையில் பாடல் மாதிரி இருக்குது. கேட்டு நினைந்திருங்கள்.

நேரம் 9:57 ஆயாச்சு. ரெயின்போ ராகங்களோட நிகழ்ச்சி பாடல், நிறைவான பாடல் உங்களுக்காக. சீதாராமம் திரைப்படத்திலிருந்து சாய விக்னேஷோட குரல், மாதன் கார்கியனுடைய வரிகளில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டிணைந்திருங்கள் ரெயின்போ FM 101.4 இல் அமையப்பமே சமதோள.

நேரம் 10 மணி 1 நிமிஷம் ஆயிட்டு நீங்கள் கேட்டுட்டுருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைண்ட் அற்ற திங்கள் அந்நிலவில். இந்த நேரத்தில் நீங்கள் கேட்ட நிறைய ரசித்த பழைய பாடல்கள் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக உயிரமானமா திரைப்படத்தில் இருந்து டிஎம் சவுந்தரராஜன், எல்லாரேஸ்வரியோட குரல்களில் கண்ணதாசனுடைய வரிகளில் எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையில பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நேர்ந்திருங்கள்.

கரையோரம் நடக்கிற காதல் கல்யாணம் முடிப்பது எதிர் நீச்சல். கணக்குக்கு மேலே பிள்ளைய பெத்து காலம் கழிப்பதும் எதிர் நீச்சல். கண்மூடி வழக்கம் மண்மூடி போக கருத்து சொல்லுவது எதிர் நீச்சல். வீட்டுக்கு வீடு ஓட்டுக்கள் வாங்கி

நேரம் 10:17 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ ரிவன் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக புதிய பூமி திரைப்படத்துலேருந்து பிசிசிலா எல்லார் ஈஸ்வரியனுடைய குரல்களில் MS விஸ்வநாதனுடைய பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.

நல்லா

ரெயின்போ ரெவன் கேட்டுட்ருக்கீங்க உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4 நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் உங்களுக்காக ரகசிய போலீஸ். 115 திரைப்படத்தில் இருந்துட்டு எம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரியோட குரல் குரல்களில் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு கேட்டேன்.

பெரும்பருவன் கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 10:33 ஆயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக பணமா பாசமா திரைப்படத்தில் பி சுசிலாவோட குரலை கண்ணதாசனுடைய வரிகளை கே வி மகாதேவனுடைய செயல பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

குட்டிகளா படு சுட்டிகளா இருந்து போக வந்தீங்களா இரவில் வந்த குருவிகளா ஏ குட்டிகளா படு சுட்டிகளா இருந்து

முசாஃபிர் கானா என் முத்து முத்து மைனா, முசாஃபிர் கானா என் முத்து முத்து மைனா. இரவில் வந்த குருவிகளா, ஏ குட்டிகளா, படு குட்டிகளா, இருந்து போக

0: பருவ பொண்ணுக்கு பழகும் கண்ணுக்கு பள்ளி அறையிலே பயமா பாம்புக்கு. பருவ பொண்ணுக்கு பழகும் கண்ணுக்கு பள்ளி அறையிலே பயமா பாம்புக்கு. பனியில் நிறைஞ்சாக்காகாது உடம்புக்கு, பனியில் நிறைஞ்சாக்காகாது உடம்புக்கு.
1: முசாஃபிரே கானா என் முத்து முத்து மைனா, முசாஃபிரே கானா என் முத்து முத்து மைனா.
0: இரவில் வந்த குருவிகளா ஏ குட்டிகளா, படு சுட்டிகளா இருந்து போ.

என் கை ஓங்குது கொடுத்தா வாங்குது குமரி பெண்ணிது எல்லாம் மாறுது என் கை ஓங்குது கொடுத்தா வாங்குது குமரி பெண்ணிது ஏமா இப்போது என்னம்மா தோணுது அடையம்மா இப்போது என்னம்மா தோணுது.

நேரம் 10:41 ஆயிருக்கு. ரெயின்போ ரிவைன் கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4 நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக குடியிருந்த கோவில் திரைப்படத்தில் இருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலாவோட குரல்களில் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் பாடல் வந்துகிட்டே இருக்குது.

0: போட்டு அடிப்பேன் வம்பு கிழுத்ததாக.
1: எதிர் வழக்காடுவேன் பதில் மனு போடுவேன் என்னை அழைத்ததாக, எந்த நெஞ்சை கெடுத்ததாக.

நேரம் 10:48 ஆயிட்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக எங்கள் ஊர் ராஜா திரைப்படத்திலிருந்து எல்ஆர்ஐஷோட குரலை கண்ணதாசனுடைய வரிகளில் MS விஸ்வநாதனுடைய இசையில் பாடல் வந்துட்டு இருக்க கேட்டு நினைந்திருங்கள்.

நேரம் 10:57 ஆயாச்சு. ரெயின்போ ரேவதி நிகழ்ச்சியில் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாம் உங்களுக்காக பொம்மலாட்டம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜனோட குரலில் பாடல் வந்துட்டே இருக்கு. இதோட இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்யறது நான் யாழினி. தொடர்ந்து கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ FM 101.4.

0: தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எட்டுத்துக்கும் செய்யால் நிறையட்டும் மனசு முயங்கட்டும். 102.3 FM பாரதி தமிழ் பண்பலை, 101.4 எஃப்எம் சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 MHz, கோயம்புத்தூர் பண்பலை 103 MHz, நாகர்கோவில் பண்பலை 101 MHz, மதுரை பண்பலை 103.3 MHz-இலும் தொடரும் நிகழ்ச்சி.
2: மனசு மயங்கும்,
3: மனசு மயங்கும்.
1: ஆமாங்க, 11:01 மனசு மயங்கும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜி நாகராஜ். இந்த இறப்பு பொழுது இசையால் நிறையட்டும். நிகழ்ச்சியின் முதல் பாடல் நமக்கு நித்து நித்தும் எல்லார் மனசுலையும் ஒரு நினப்பு இருந்துகிட்டே இருக்கும். அந்த நினப்பு தான் அந்த நம்ம நெஞ்சுக்குழிய அப்படியே காய வச்சா எப்படி இருக்கும்?

அந்த அன்பை பொத்தி வச்சா அது அன்பா? அந்த அன்பை சொல்லிவிட்டா வம்பு தானே? சரி, அந்த அன்பை நம்ம சொல்லலாம் அப்படின்னு போனால் அதுக்கு தெம்பு வேணும் இல்லையா? பறவை போல் உங்கள் அன்பில் நான் பறந்துக்கிட்டு இருக்கேன், எந்த திசைன்னு தெரியாமல். ஆமாம், நேயர்களை, நீங்கள் யூகிச்சது கரெக்டு தான். நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி கொள்கையில், வைரமுத்தோட வரிகளில், இளையராஜாவின் இசையில், கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

முப்பொழுதும் முடிச்சுக்கிட்டு எப்பொழுதும் தனிச்சிருந்தா எப்படி இருக்கும்? இந்த பாட்டில் இருக்காங்க. வாங்க இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை வழங்கும் மனசு மழங்கும்.

0: 22 புலி 3 பாட்டுக்கு இதான்
1: 22 புலி 3 பாட்டுக்கு இதான் டாலர்.

11:14 ஆயிட்டிருக்கு. நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். அதாவது நமக்கு கூட நமக்கு பிடிச்சவங்க இருக்கும்போது காலம் இன்னும் தேரே, நீ ஆடாமல் அப்படியே நில்ல, இந்த டைம் போகாத, அப்படி இருந்தால் இப்படி இருக்கும், அந்த மாதிரிலாம் தோணும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் தொடரும் பாடலும் வந்துகிட்ருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். வள்ளி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காங்க சொன்னர்தா. வாரியோட வரிகளில் இளையராஜாவின் இசையில் பாடல் இதோ உங்களுக்காக.

மனசு மழுங்கும் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கும் நிகழ்ச்சியில் தொகுத்து பழங்கிட்டிருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே நாகராஜ். முகநூல் பக்கத்தில் வந்து மனசு மழுங்கும் நிகழ்ச்சிக்கு நேயர்கள்லாம் வாழ்த்துக்கள் சொல்லிட்டுருக்காங்க. புஷ்பவல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சாந்தி ரமேஷ் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து ஏமலதா, வீரராகவன், பர்வதவர்தினி, தி கனகராஜ் இவங்கெல்லாம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் சுவர்ணலதாவோட குரல்களில், வைரமுத்தோட வரிகளில், ஏஆர் ரகுமானோட இசையில் உங்கள் மனசை மயங்க வைக்க பாட்டு வந்துக்கிட்டு இருக்குங்க. எந்த படத்துலேருந்து அப்படி யோசிக்கிறீங்களா? அலைப்பாயுதே படத்துலேருந்து தாங்க பாட்டு வந்துட்டுருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை வழங்கும் மனசு மயங்கும்.

இந்த இரவின் வேலையில் காதலின் ஏக்கத்தை அழகாக சொல்லக்கூடிய பாட்டை தான் நம்ம கேட்டுட்டு வரோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் காதலின் ஏக்கத்தை அழகாக சொல்லியிருக்காரு இந்த பாட்டத்தை. இந்த பாட்டிலையும் அனல் மேலே இருக்கிற பனித்துளி மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அனல் மேலே இருக்கிற பனித்துளி அலைப்பாழும் ஒரு கிளி, மரம் தேடும் மழைத்துளி. அம்மனைகளையும் கண்டுபிடிச்சது சரிதான். வாரணம் ஆயிரம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி.

11:32 ஆயிட்டிருக்கு. நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். மனோகரன் கரையான் பாளையத்திலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்காரு. கோவை மாவட்டம் ஒண்டிப்புதூர் ரங்கசாமி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்காங்க. ஏமலத்தா வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்காங்க. பிரபு தேவி அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காங்க. மகாதேவன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காரு. ஏழு கிணறு அபுதஹீர் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காரு. ராஜேஷ் பெரியார் நகர் பாபு முல்லைக்காடு இவங்கெல்லாம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்காங்க. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்கள் மனசை மயங்க வைக்க வருகிறது எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

திக்கிட்டும் இசையால் நிறையட்டும், மனசு மயங்கட்டும். காற்றும் காதலும் நிகழ்ச்சியில் வரப்போகிற பாட்டு காற்று வந்து காதலாக வந்தால் எப்படி இருக்கும்? காற்று, என்னுடைய வாசலுக்கு நீ வந்து மெல்ல கதவு திறந்து நீ எங்கிருந்த அப்படின்னு கேட்டால், என்னோட சுவாசத்தில் இருந்தியே அப்படின்னு சொல்லி சென்றாயே அப்படின்லாம் வருதுங்க வரிகள். ஆமோனியர்களே, ரிதம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துக்கிட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். உன்னி கிருஷ்ணன், கவிதா உன்னி கிருஷ்ணமூர்த்தி. வைரமுத்தோட வரிகளை ஏஆர்மாவோட இசையில் காற்றலையில் இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருப்போம்.

தாஸ் திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டோம். சாமி கிட்டே சொல்லிட்டேன், அப்புறம் என்னங்க. பதினோரு மணி 50:30 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் இதுவும் ஒரு சூப்பரான பாட்டு தாங்க. எந்த படத்திலிருந்து பாட்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க, ஒளியிலே தெரிவது தேவதையா. ஆமாங்க, அழகி திரைப்படத்திலிருந்து பாட்டு வந்துகிட்டு இருக்கு. கார்த்திக் பவதாரணி குரல்களில் கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதிய தமிழ் பண்பலை வழங்கும் மனசு மயங்கும்.

0: நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு நம்ம வந்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக வந்துட்டு இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ஆகியோரோட குரல், கங்கை அமரன் வரிகளில், இளையராஜாவின் இசையில், ஆபாரம்பூ திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.
1: சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே,

0: நிறைவு பெற்றது. மனசு மயங்கும். நேரம் 12 மணி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ஒன்றுகின்ற அஞ்சுகத்தின் கோலமொழி சட்டமும் குழலை போல மழலை பேசும் குழந்தைகளின் முத்தமும் ஒன்றுகின்ற அஞ்சுகத்தின் கோலமொழி.

ஓங்கிய வாழ் போன்ற வடிவமடா, அவர் ஒளிவிழியில் புலகத்தின் படிவமடா, வேங்கை புலி மன்னனடா, வீரர்களின் தலைவனடா, அவர் கட்டளைக்கு காத்திருந்த நல்லவனே, களநோக்கி புறப்பட

மலர் பயன்படு நங்கை வசந்த சௌந்தரி வந்து பயந்தாளே. உங்கை கொடும் பகை வெந்தனம் என்று குழைந்து குழைந்தாட மலர் பயன்கொடி நங்கை வசந்த

0: பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
1: பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
0: தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
1: தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
0: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
1: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
0: கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள்.
1: கண்ணசைவில் கோடி கோடி

அட சரதாம் போய பொழுது விடிஞ்சா ரோதனையத்தான் பாக்குறோமே கேக்குறோமே சரதாம் போய.

அட சாரதா போயா.

பக்க போடு போடு ராஜா. டேய் என்னடா பாட்டுல பேச ஆரம்பிச்சிட்ட நீ? சக்க போடு போடு ராஜா, உன் காட்டுல மழை பெய்யுது. ஆமா மழை பெய்யுது, நீ வந்து கொடை பிடி. ஏண்டா சக்க போடு போடு ராஜா.

ஒன்னும் குறைச்சல் இல்ல. மல்லியப்பு மேனியரா நாம் இதுவாக தொடு வேண்டாம், நாங்க பஞ்சடையில் கொஞ்சுறது நீ போக போக பாரு. கிழிச்ச கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் பாறை ஏறி வைகுண்டம் போவான். இப்ப வெளுப்பியா?

என்ன என்ன என்னடா நல்ல சமயம், வெள்ளி நிலாக்கா இது வாடை காத்து வீசுது, புள்ளி மயில் உள்ளிருக்க அள்ளி அள்ளி கையிறங்கில் ஏந்தி கொள்ளடா, சக்க போடு போடு ராஜா.

ஆமாண்டா, இப்படி பழமொழிய பேசியே பொழுத கழிச்சுக்கிட்டு போடா போ பழம் பஞ்சாங்கம் நீ வாடாதோ உன் செம்மாங்க நீ கல்யாணம் ஆயாச்சு பொண்டாட்டி வந்தாச்சு இன்னும் வேற என்னடா தானா கனியிற கனிய ஏண்டா தடியால் அடிச்சு கனிய வைக்கணும் டேய் என்ன நீ ரேக்காதே போராட்டம் இள நெஞ்சத்திலே உண்டாதே இந்த நேரத்திலே உன்னாலே நான் பட்ட தொல்லைகள் போதாதோ எட்டி போனாலே என்னையாடா எட்டி போக சொல்றேன்

முன்னம் செந்தாமரை சிந்தும் முத்தம் செந்தேன் மழை கண்கள் இன்பக்கடல் குரல்தான் கொஞ்சும் புல்லாங்குழல்

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: நிறைவு பெற்றது இன்னிசை இரவு. நேரம் 4 மணி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

இனி கேட்கலாம் திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள். டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், விஜயரமணி குழுவினர் பாடிய பாடல்.

அற்கோயில் இருக்கின்ற தாராவு.

பெரியபாளையம் வி ராஜி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். உத்திரமேரூர் டி பாலசுப்ரமணியம் அவர்கள் தவில். மகா கணபதி. நாட்டராகத்தில் அமைந்த முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி சதுஸ்ர ஏகதாளம்.

அடுத்து, சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா? கோபாலகிருஷ்ண பாரதி பாடல். ஆபோகி ராகம், ரூபகதாளம்.

பொங்கும்மங்கலம் நிகழ்ச்சியில் பெரியபாளையம் பி ராஜி அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கீரவாணி ராகத்தில் அமைந்த உன்னை நம்பினேன் ஐயா, முத்துத்தாண்டவர் கீர்த்தனை, ஆதிதாளம்,

நிறைவாக நிறைமதி முகமேனும் ஒளியாலே அருணகிரிநாதரின் திருப்புகழ் ஹம்சானந்தி ராகம் சதுஸ்ர ஏகதாளம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பெரியபாளையம் பி ராஜி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். உத்திரமேரூர் டி பாலசுப்ரமணியம் அவர்கள் தவில்.

0: இனி கேட்கலாம் அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலை.

பாடுகின்ற சுப்ரபாதம். அஞ்சா நெஞ்சனே அறக்கரை அழித்தோனே தனஞ்சய.

கணையாழி கொண்டு சென்ற காற்றின் மைந்தனே, அவனிவாழ் மக்கள் துயரம்.

நாம் இணைந்திருக்கும் இந்நிகழ்ச்சி அருள்மணி மாலை தெய்வீக ராகம் பகுதியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடர்வது அனுமன் சாலிசா.